நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மதியாலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 31 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி மாதம் 7 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 21 தேதி வியாழக்கிழமை. இனி செஞ்சு காம்போஜி ராகத்தில் மங்கள இசையை கேட்கலாம்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: உள்ளத்தில் மகிழ்ச்சி நிறைந்து உதட்டில் புன்னகை மலர, இன்று நம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள் தரும் நிகழ்ச்சிகளின் நிரல் இதோ. இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இரா நடராஜன் அவர்கள். 6:15 தெய்வீக கானங்களோடு ஆனந்த ராகம். 6:35 கால்நடை நமக்கு தோழனம்மா. 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7 மலரும் காலை மலர். இதில் டெக் பைட்டில் படை நடுங்கும் பாம்பு குறித்த தகவல்கள் இடம்பெறும். தொடர்ந்து சேவை செய்திகள். திருச்சி பெண்கள் மற்றும் மகப்பேறு நல மருத்துவர் டாக்டர் என் காயத்ரி அவர்கள் பங்கேற்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். இதயம் தொட்ட பாடல்களை கேட்டு ரசிக்க 8:00 இதய ராகம். 8:50 சர்மரோக நிவாரண செய்பால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பு. தோல் நோயும் தீர்வுகளும் தோல் நோய் நிபுணர் டாக்டர் ஆர் பாலகணபதி அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 10:00 உற்சாகமூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள். உழவன் டூயட் திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 11:00 அசத்தல் சந்திப்பு. மன்னார்குடி எடையர் நத்தம் ஃபென்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்கிலிருந்து நேரலை. பகல் 12:05 இசை நாற்றாங்கால். திருச்சி கலைக்காவேரி நுண்கலை கல்லூரியில் நடைபெறும் கோடைக்கால இசை பயிற்சி மாணவர்களோடு நேரலை. 12:50 பாப்கார்னர் மொழிகளை கடந்த இசை அனுபவம். 1:00 வசந்தன் கோவின் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். 2:15 வேளாண் அரங்கம் நாட்டுக்கோழி வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை அரிமளம் எம் அடைக்கப்பன் அவர்கள். 2:30 வள்ளி திருமணம் சுப்பு ஆறுமுகம் குழுவினரின் வில்லுப்பாட்டு கேட்டு ரசிக்கலாம். 3:00 இசைத்தூரல். 4:00 சண்டேஸ் டு சோல்ஜர்ஸ். 5:00 இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொன் மாலை. 6:00 ஆரவாரம். 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்துத்துறை உதவி பேராசிரியர் எஸ் இதயமலர் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். 7:00 முதல் அலைவரிசையில் காலை 10:45 ஓடி விளையாடு ஹேண்ட்பால் விளையாட்டு வீராங்கனை இர்ஃபானா அவர்களோடு ஒரு சந்திப்பு. 7:25 உழவர் உலகம் கோடைக்கால கறவை மாடு பராமரிப்பு முறைகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் வி அருள் அவர்கள். 8:00 இரவு இசை இனிமை. 9:15 இசைந்து வரும் இனிய ராகம். 10:00 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 8:00 அமைதியின் தூதர் மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு தின சிறப்புரை வழங்குகிறார் எம் சுமித்ரா அவர்கள். 8:30 உலக தேயிலை தினத்தையொட்டி குன்னூர் இந்திய தேயிலை வாரியத்தின் செயல் இயக்குநர் எம் பரணிகுமார் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். 9:00 அரங்கிசை கே காயத்ரி அவர்களின் பாட்டு கேட்டு ரசிக்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின் ஆர் யோகராஜா அவர்கள் மிருதங்கம். நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் ராதா பத்ரி அவர்களின் பாட்டு கேட்டு ரசிக்கலாம். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்தி மடல் இடம்பெறும். 9:30 நாடக மலர் இனி எல்லாம் சுகமே நாடகம் எழுதியவர் பி ஸ்ரீலட்சுமி அவர்கள். 10:00 அரங்கிசை டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசை கேட்டு ரசிக்கலாம். பி ஹரிக்குமார் அவர்கள் மற்றும் சேலம் கே ஸ்ரீனிவாசன் ஆகியோர் மிருதங்கம்.

0: செஞ்சு காம்போஜி ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள். இனி
1: குறளமுதம் அவா அறுத்தல் 37 அதிகாரம் 4வது குறட்பா.

வாய்மையான நிலை என்பது அவாவில்லாத நிலையே ஆகும். அந்த நிலை வாய்மையே விரும்பி நடந்தால் தானாகவே நம்மை வந்து சேரும்.

0: இவையாவும் நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்று வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ச்சியா இருங்க. நீங்க சிறுகாமூர்ல இருந்தாலும் சரி, சிங்கப்பூர்ல இருந்தாலும் சரி, நம்மளுடைய நிகழ்ச்சிகளை எங்க இருந்தாலும் நீங்க கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு உங்க அலைபேசியில நியூஸ் ஆன் ஏர் செயலிய பதிவிறக்கம் செஞ்சு வச்சுக்கோங்க. இனி நாம கேட்கலாம்.
1: நேரம் காலை 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு ரோம் நகரில் வழங்கப்பட்டது. நாடு முழுவதும் எதிர்காலத்தில் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தில் மின்சார வாகனங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள பால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறுவாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் காலை 10 மணி அளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்கு லஞ்சம் கேட்டதாக கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவாரூரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை சார்பில் நாளை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆணையர் டாக்டர் ஜி எஸ் சமீரன் தலைமையில் நடைபெற்றது. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எபோலா வைரஸ் தடுப்பூசி உற்பத்தி செய்வதற்கு 9 மாதங்கள் வரை ஆகும் என்று உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி குஜராத்தை எதிர்கொள்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி 3-3 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிவடைந்தது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
0: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி வருவது பாரதி பண்.

0: In IPL cricket, Kolkata Knight Riders defeated Mumbai Indians by 4 wickets at their home ground Eden Gardens last night to keep playoff hopes alive. In today's fixture, Gujarat Titans will take on Chennai Super Kings at Narendra Modi Stadium in Ahmedabad at 7:30 p.m. Gujarat Titans have already qualified for the playoffs, while the Chennai Super Kings are eyeing for the fourth spot in the points table. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.
3: மே 21 அமரர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு நாள். பயங்கரவாதத்திற்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அமைதியை வலியுறுத்தவும் தேசிய தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் தீவிரவாத எதிர்ப்பு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அன்பு, அகிம்சை, கருணை, இரக்கம் போன்றவை பள்ளிப்பருவத்திலேயே நன்னெறி பாடங்களாக போதிக்கப்பட்டால் வன்முறை எண்ணங்கள் மாணவர்கள் மனதில் மறையும். அன்பும் அடையாளமும் அங்கீகாரமும் பெற்றோர்களின் அரவணைப்பும் ஆசிரியர்களின் கவனமும் கிடைக்கப்பெறாத மாணவர்களே போதைப்பொருள் பழக்கத்துக்கு அடிமையாகும் அபாயங்கள் உள்ளன. பள்ளி பருவத்தில், கல்லூரி பருவத்தில் சண்டை, அடிதடி குற்றங்கள் செய்து கூர்நோக்கு இல்லங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் வருபவர்கள் தீவிரவாதிகள் மற்றும் பயங்கரவாதிகளால் பயன்படுத்தப்படும் அபாயங்கள் அதிகம் உள்ளன. எனவே தொடர் கண்காணிப்பும் அன்பும் ஆதரவும் அவர்களுக்கு தரப்பட்டு மடை மாற்றம் செய்யப்பட வேண்டும். சமுதாயத்தால் ஒதுக்கப்படுபவர்கள்தான் சமுதாயத்திற்கு எதிராக மாறுகின்றனர். ஒருவரும் ஒதுக்கப்பட்டு விடாமல் அனைவரையும் ஒருங்கிணைத்து செல்லும் வகையில் சமுதாய திட்டங்களும் நிகழ்ச்சிகளும் அமைய வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபை மே 21 நாளை சர்வதேச தேயிலை தினமாக அறிவித்துள்ளது. தண்ணீருக்கு அடுத்தபடியாக உலகில் அதிகமாக பருகும் நீர் தேநீர் ஆகும். தேயிலை உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் நிலை, நீடித்த விவசாயம் மற்றும் தேயிலை வர்த்தகத்தின் முக்கியத்துவத்தை உலகளவில் வலியுறுத்துவதே இந்த சர்வதேச தேயிலை தினத்தின் நோக்கமாகும். ஒரு கப் தேநீர் என்பது மனிதர்களுக்குள் இருக்கும் அன்பை, காதலை, நேசத்தை, நட்பை, சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய மேஜிக் பானமாகும். இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல தான் தேநீர் பரவலானது. தேநீர் குடித்து பழக்கமில்லாத இந்தியர்களுக்கு பிரிட்டிஷார் முதன் முதல இலவசமா கொடுத்து அடிமையாக்கியிருக்காங்க. பின்பு தேநீர் மெல்ல மெல்ல இந்தியர்களிடமிருந்து பிரிக்க முடியாத பானமாகிவிட்டது. தேநீர் தமக்கு தேவை என்பதாலும் சிறந்த வணிக பயிர் என்பதாலும் பிரிட்டிஷார் மெல்ல மெல்ல மலைவாசஸ்தலங்களை தேயிலை தோட்டங்களாக மாற்றினர். தென்னிந்தியாவை விட வட இந்தியாவில் தேயிலை பயன்பாடு அதிகம். அறிமுகப்படுத்திய பிரிட்டிஷார் கூட அறியாத புதிய புதிய தேநீர் வகைகளை இன்று நாம் குடித்து வருகிறோம். ஜப்பான், கொரியா, தைவான் நாடுகளில் டீ செரிமணி தேநீர் சடங்கு ஒரு மரபாக உள்ளது. இது தவிர ஒவ்வொரு ஆண்டும் மே 21 உரையாடல் மற்றும் வளர்ச்சிக்கான, கலாச்சார பன்முகத்தன்மைக்கான சர்வதேச நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த உலகில் பல்வேறு கலாச்சாரங்கள் உள்ளன. அந்த கலாச்சாரங்களின் செழுமையை அங்கீகரிக்க வேண்டும். உலக அமைதி மற்றும் நிலையான வளர்ச்சியை அடைவதில் கலாச்சாரங்களுக்கிடையிலான உரையாடல்களின் பங்கினை வலியுறுத்துவது இந்த தினத்தின் நோக்கமாகும். சரியான உரையாடலே சரியான தீர்வினை கொண்டு வரும். எனவே உரையாடல்களை மேம்படுத்துவது இந்த நாளின் நோக்கமாகும். இந்திய அளவில் தேசிய தீவிரவாத எதிர்ப்பு தினம், உலக அளவில் தேயிலை தினம், பன்முக கலாச்சாரத்தை செழுமைப்படுத்து தினம் என மே 21 பல்வேறு வகைகளில் முக்கியத்துவம் பெறுகிறது.
2: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.

எண்ணங்கள் ஈடேறும் எந்நாளும் நன்னாளே. இந்நாளும் அவ்வாறே இனியதாய் அமைந்திட இறைவனை என் இசையால் வரவேற்க வருகிறது ஆனந்த ராகம். முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய குரு பகவான் கவசம் கேட்கலாம்.

ஜாலி அப்ரகாம் பாடிய பாடல் கேட்டு இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்தராக. நேர்களே, கரூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் வைகாசி திருவிழாவில் இன்று காலை பல்லக்கு, இரவு 7 மணிக்கு வெள்ளி அன்ன வாகனம். ஆனந்தராகத்திலினி பெங்களூர் ஏ.ஆர். ரமணியம்மாள் பாடிய பாடல் கேட்கலாம்.

0: இறைமனம் வீசி சென்றது ஆனந்த ராகம். இனி
1: உழவு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 7ஆம் நாள் வியாழக்கிழமை. இப்போது கால்நடை நமக்கு தோழனம்மா. செம்மறி மற்றும் வெள்ளாடுகளை நோய் தொற்றிலிருந்து பராமரிக்க சில ஆலோசனைகளை வழங்குகிறார் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் மகேஸ்வரி அவர்கள்.
2: பெரும்பாலும் நிலமற்ற விவசாயிகளோட முக்கியமான வாழ்வாதாரம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா செம்மறி மற்றும் வெள்ளாடுகள் தான். இந்த செம்மறி மற்றும் வெள்ளாடுகளில் வந்து நோய் தொற்று காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும் பொருளாதார இழப்பு ஏற்படுது. பொருளாதார இழப்பு மட்டும் இல்லாமல் விவசாயிகளோட வாழ்வாதாரத்தையுமே இது வந்து ரொம்ப பாதிக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக இருக்கணும். இருக்கக்கூடிய பண்ணை வளாகமாக இருக்கட்டும் சரி, நம்ம வளர்க்கக்கூடிய கால்நடைகளாக இருக்கட்டும் சரி, பண்ணை சுற்றுப்புறங்கள் எல்லாமே வந்து நம்ம சுத்தமாக பராமரிக்கணும். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து நோய் எந்தெந்த வழியிலெல்லாம் வந்து தாக்கும்னு பார்த்தீங்கன்னா மூன்று வகை வச்சுக்கலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா குடற்புழு தாக்கம் மூலமாக வரக்கூடிய நோய்கள். அடுத்து தொற்று கிருமிகள், வைரஸ் தொற்று கிருமியாக இருக்கட்டும், பாக்டீரியல் தொற்று கிருமிகள், இல்லை பூஞ்சை தொற்று கிருமிகள், அடுத்து பொரிசல் ஒட்டுண்ணிகள்னால வரக்கூடிய தொற்று கிருமிகளாக இருக்கலாம். மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பராமரிப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில குறைபாடுகள்னால வர்றது. பரவலாக பார்த்தீங்க அப்படின்னா செரிமான குறைபாடுனால வரக்கூடியது, வயிறு உப்பு சமம் இல்லை வயிற்றில் வந்து அமிலத்தன்மை அதிகமாகிறது. ஸோ இந்த மூன்று வகைகளில் தான் செம்மறி மற்றும் வெள்ளாடு நோயை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொட்டகையை வந்து சுத்தமாக வச்சுக்கணும், இருக்கக்கூடிய இடங்களை வந்து சுத்தமாக பராமரிக்கணும். ஒன்று அதே மாதிரி போதுமான இடவசதி கொடுக்கணும். போதுமான இடவசதி பத்தலை அப்படின்னாலும் நெருக்கடினால் வந்து அந்த இடத்துல நோய் தொற்று கிருமிகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு 10 ஆடுகள் இருக்க வேண்டிய இடத்துல 20 ஆடுகளை அடைச்சோம் அப்படின்னா அந்த ஆடுகள்லேருந்து ஏற்படக்கூடிய கழிவுகள் சாணமாக இருக்கட்டும், சிறுநீராக இருக்கட்டும், சுவாச காற்றுலேருந்து வெளிவருகிற சூடாக இருக்கட்டும், ஸோ இது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது அதிகமாக இருக்கும். அதோடய அளவுகள் அதிகமாக இருக்கிறப்போ அது நோய் தொற்றை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை வந்து அதிகப்படுத்தும். ஸோ முதல்ல வந்து நம்ம போதுமான அளவு இடவசதி கொடுக்கணும். ஸோ இடவசதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குட்டிகளுக்கு 5 சதுர அடி கொடுக்கணும். பெரிய நல்ல வளர்ந்த பெட்டையாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10 சதுர அடி, கெடா ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா 20-25 சதுர அடி கொடுக்கணும். ஸோ நம்ம போதுமான இடவசதி கொடுத்துட்டோம். சுத்தமாக வச்சுக்கிறது பார்த்தோம் அப்படின்னா தினமும் காலையில் கண்டிப்பாக பட்டியை சுத்தம் பண்ணணும். பட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து வெளியில் மேய்ச்சல் முறையில் ஆடு வளர்க்குறோம். பெரும்பான்மையான விவசாயிகள் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேய்ச்சல் முறையில் தான் வந்து ஆடுகளை வந்து வளர்க்குறாங்க. பகல் நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணிக்கு மேலே மேய்ச்சலுக்கு போயிடும், சாயங்காலம் ஒரு 4 மணி 5 மணி போல் வந்து பட்டிக்கு திரும்பும். ஸோ நமக்கு வந்து இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா ஆட்டு பட்டிக்கு வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஓய்வு நேரம் கிடைக்குது. 12-16 மணி நேரம் உள்ளே இருக்கும், 8 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கும். இந்த ரெஸ்ட் பீரியட் வந்து நோய் கிருமிகளோட எண்ணிக்கை வந்து வேகமாக பருகிறத கொஞ்சம் தடுக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக 15 நேரம் வெளியில் மேய போகிறது தான் நல்லது. இல்லை நாங்கள் வந்து ஒரு நகர்ப்புறம் பக்கத்தில் வந்து இப்போ ஒரு பண்ணை வச்சுருக்குறோம், எங்களால் வந்து டெய்லி மேய்ச்சலுக்கு கொண்டுட்டு போக முடியாது, நாங்கள் உள்ளே வச்சு தான் வந்து வளர்க்குறோன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டுப்பட்டியோட சேர்த்து வெளியில் ஆடுகள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக நடக்கிறதுக்கோ விளையாடுறதுக்கோ அதோட உணர்வுகளை வெளிப்படுத்துறது, ஒரு விளையாடுறதா இருக்கட்டும், ஓடுறதா இருக்கட்டும், ஒரு ஓய்வெடுக்கிறதா இருக்கட்டும், எதுவாக இருக்கும், அதுக்கான இடவசதி பட்டியில் இல்லாமல் வெளியில் கொஞ்சம் ஒரு வேலி போட்டு கொடுக்கணும். அந்த அளவு எவ்வளோ கொடுக்கணும், நம்ம பட்டிக்குள்ளே சொன்ன அளவு மாதிரியே 2 மடங்கு கொடுக்கணும். இது பார்த்தோம் அப்படின்னா பட்டிக்கு பக்கத்திலேயே பட்டியோட சேர்த்து ஒரு 4 அடி உயரத்தில் வலை கட்டி அடைச்சிக்கலாம். நான் சொல்கிறது டவுனில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் பட்டிக்கு வெளியில் வந்து நம்ம அந்த திறந்தவெளி பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திறந்தவெளி பகுதியில் நம்ம கூரை போடணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து பட்டியில் கூரை இருக்கிறதுனால மழை வந்தால் அப்போ உள்ளே போய்க்கும். ஸோ நம்ம இந்த இடங்களில் பட்டிக்கு வெளிப்புறத்தில் அந்த திறந்தவெளி பகுதி ஓரத்தில் சிறு சிறு மரங்கள்லாம் நட்டு வைக்கிறது நிழல் கொடுக்கும். பகல் நேரத்தில் தீவனம் தண்ணி வெளியில் வச்சுட்டு

0: நைட்டு நேரத்தில் பட்டிகளை வைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 12 மணி நேரம் இங்கே, 12 மணி நேரம் அங்கேன்றப்போ ஓரளவுக்கு தரையில் கிருமிகள் தாக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதில் சுத்தம் பண்ணுறது காலையில் வந்து நம்ம கண்டிப்பாக பட்டியை சுத்தம் பண்ணிடணும். தினமும் வந்து சாணம் சிறுநீர் எல்லாத்தையும் கூட்டி அள்ளிடணும். மழை நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா சில நேரங்கள் வந்து சிறுநீர்லாம் தங்கி கொஞ்சம் ஈரமாக இருக்கும். அதுனா நம்ம பெரும்பான்மையான இடங்கள் பார்த்திங்கன்னா மண் தரையில் தான் நம்ம வந்து ஆடுகளை வளர்க்குறோம். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் மண் தரையே வந்து உகந்தது, போதுமானதும் கூட. ஏன்னா நம்ம வெப்பமண்டல பகுதிகளாக இருக்கிறதுனால சீக்கிரமே மண்ணும் ஈரத்தை உறிஞ்சி காஞ்சிரும். இந்த மழை நேரங்களில் வந்து தண்ணி வந்து நிற்கும். அப்போ அந்த நேரம் என்ன நம்ம செய்யணும் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் கொஞ்சம் கூடுதல். இப்போ காலையிலே வந்து 9 மணிக்கே பட்டியை கூட்டிவிங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் விட்டு ஒரு 11 மணிக்கு வந்து சுத்தம் பண்ணுங்க. அப்படி சுத்தம் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா கொடுக்குற நம்ம 2 மணி நேரம் இடைவெளியில் பார்த்திங்க அப்படின்னா நீரை வந்து நல்லா உறிஞ்சிரும் தர, நமக்கு வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு வந்து எளிதாக இருக்கும். ஸோ நம்ம சுத்தம் பண்ணிடுறோம். இதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வளர்க்குறதையும் மண் தரையில் தான் நம்ம எல்லாருமே வளர்க்குறோம். ஸோ மண் தரையில் வந்து கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ண முடியாது. சிமெண்ட் தரையில் சுத்தம் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப தூய்மையாக நம்ம சுத்தம் பண்ணுறது வந்து முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மண் தரையோட மேற்பரப்பு 2 இன்ச்சுக்கு மண்ணை வெட்டி எடுத்துட்டு அந்த மண்ணை அப்புறப்படுத்திட்டு பட்டியோட தரையை வந்து புது மண் போட்டு நிரப்பலாம். புது மண் நல்லா போட்டுட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டு மேலே சுண்ணாம்புத்தூள் வந்து கொஞ்சம் தூவி விட்டுரும். சுண்ணாம்புத்தூள்னா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம தூவி விட்டா போதும். இது ஒண்ணு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கிருமி நீக்கம் சிறிது. இப்போ இது ஒரு சிமெண்ட் தரையா இருந்தா கழுவி விடலாம், ஆனா மண் தரையை வந்து அப்படி கழுவ முடியாது. அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம் அப்படின்னா சுண்ணாம்பு தூள் இல்லைன்னா பிளீச்சிங் பவுடரை வெயில் காலமா இருந்ததுன்னா மாசத்துக்கு ஒரு முறை ஆட்டுப்பட்டியில நம்ம தூவி விடலாம். தூவி விட்டுட்டு ஆடை உள்ள விட்டு ஆட்டுக்கு எதுவும் ஆகும் அப்படின்னா ஒண்ணும் ஆகாது, தாராளமா தூவலாம். ஸோ எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அந்த அளவுக்கு தூவினா போதும். ரொம்ப அள்ளி கொட்டியும் நம்ம வந்து ரொம்ப நிறைய போட வேணாம், எல்லா இடத்துலயும் லைட்டா படுற மாதிரி நம்ம தூவி விட்டா போதும். இதே மழைக்காலம் மறந்ததுன்னா ஏன்னா மழைக்காலத்துல வந்து கிருமி தாக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அதனால நம்ம என்ன செய்யலாம், 15 நாளைக்கு ஒரு முறை வந்து நம்ம இந்த சுண்ணாம்பு தூள் அல்லது பிளீச்சிங் போடுறோம் உள்ள பட்டிக்குள்ள வந்து நம்ம தூவி விடலாம். செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் நோய் தாக்கத்திலிருந்து பாதுகாத்து பயன்பெற உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். தொலைபேசி எண் 9952359851.
1: கால்நடை நமக்கு தோழனம்மா நிகழ்ச்சியில் இதுவரை செம்மறி மற்றும் வெள்ளாடுகளை நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்க சில ஆலோசனைகளை வழங்கினார் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் மகேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம்.
2: திருச்சிராப்பள்ளி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றிய ஒரு நாள் நிலைய பயிற்சி நாளை வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் விவசாயிகளின் லாபத்தை அதிகரிக்க உதவும் புறக்கடை கோழி வளர்ப்பு, இனங்கள், கொட்டகை அமைத்தல், தீவனம் அளித்தல், கோழி குஞ்சு பராமரிப்பு, பண்ணை மேலாண்மை, நோய் பராமரிப்பு, இறைச்சி கோழி, முட்டையிடும் கோழி வளர்ப்பு போன்ற தலைப்புகளின் கீழ் பயிற்சி வழங்கப்பட உள்ளது. எனவே ஆர்வமுள்ள வேளாண் பெருமக்கள் 0431 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 29 62 854 மற்றொரு எண் 99 42 44 97 86 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளுமாறு திருச்சிராப்பள்ளி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார். தற்போது நிலவும் தட்பவெப்ப சூழ்நிலையில் மாசிப்பட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பருத்தியில் தத்துப்பூச்சியின் தாக்குதல் தென்படுகிறது. இதன் முக்கிய அறிகுறிகளான இலைகள் கீழ்நோக்கி சுருண்டு சிவந்து மற்றும் கடுமையான தாக்குதலில் செங்கல் சிவப்பு நிறமாக மாறிவிடும். எனவே இதனை கட்டுப்படுத்த ஆரம்பத்தில் வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கலாம். மேலும் பாதிப்பு அதிகரிக்கும் பட்சத்தில் அசிஃபேட் என்ற ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் இதனுடன் ஒட்டும் திரவம் 1 மில்லி என்றளவில் கலந்து தெளிக்க வேண்டும்.
1: அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை அரிமளம் எம் அடைக்கப்பன் அவர்கள். இன்று இரவு மணி 7:25 உழவர் உலகத்தில் கோடைக்கால கறவை மாடு பராமரிப்பு மற்றும் பாலின

0: மூலம் வகைப்படுத்தப்பட்ட விந்து தொழில்நுட்பம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் வி அருள் அவர்கள்.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளோடு. இனி கேட்கலாம்
2: தொடர்வது மாநில செய்தி அறிக்கை.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. எதிர்காலத்தில் போக்குவரத்திற்கு மின்சார வாகனங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. ஈரோடு திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு வழங்கப்பட்டது. இத்தாலியின் ரோம் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அக்ரிகோலா என்ற விருதை உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் தலைமை இயக்குநர் ஹியூ டாங் யூ அவருக்கு வழங்கினார். இந்த விருதை பெற்றுக்கொண்ட பிரதமர் திரு நரேந்திரமோடி தமக்கு கிடைத்த இந்த கௌரவத்தை லட்சக்கணக்கான இந்திய விவசாயிகள், கால்நடை மற்றும் மீன் வளர்ப்போர், வேளாண் விஞ்ஞானிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு அர்ப்பணிப்பதாக கூறினார். உணவு பாதுகாப்பு, நீடித்த வளர்ச்சி மற்றும் மனித நலனில் இந்தியாவின் பெரும் அர்ப்பணிப்பை இந்த விருது பிரதிபலிப்பதாக அவர் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பு என்பது கொள்கை சார்ந்த அம்சமாக மட்டுமின்றி அது மனித சமூகத்தின் மீதான பொறுப்பு என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்தியா ஒரு நீடித்த பருவநிலை மாற்றத்தை தாங்கக்கூடிய மற்றும் எதிர்காலத்திற்கு தயாரான வேளாண் சூழலை உருவாக்கி வருவதாக அவர் கூறினார். அதேவேளையில் அறிவியல் சார் வேளாண்மை நாடு முழுவதும் ஊக்குவிக்கப்பட்டு வருவதாக திரு மோடி தெரிவித்தார். இந்திய வேளாண்மையில் தொழில்நுட்பம் முக்கிய வலிமையை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். அதிக அளவில் உற்பத்தி செய்வது மட்டும் வேளாண்மையின் எதிர்காலமாக அமையாது என்று குறிப்பிட்ட பிரதமர் அது சிறப்பாக உற்பத்தி செய்வதில்தான் அமையும் என்றும் தெரிவித்தார். இதற்கிடையே தமது 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் புதுதில்லி வந்தடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பெற்ற பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திருமதி நிர்மலா சீதாராமன், திரு பியூஷ் கோயல் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு அமித்ஷா, இந்த கௌரவம் விவசாயிகள் மற்றும் வேளாண் துறையுடன் தொடர்புடைய லட்சக்கணக்கான இந்தியர்களுக்கு பெருமை என்று கூறியுள்ளார். வேளாண் சீர்திருத்தங்கள், உணவு பாதுகாப்பு மற்றும் விவசாயிகள் நலனில் பிரதமரின் அர்ப்பணிப்புக்கு கிடைத்த உலகளாவிய அங்கீகாரம் இது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ள செய்தியில் பயிர் காப்பீட்டுத் திட்டம், விவசாயிகள் கடன் அட்டை திட்டம் உட்பட இந்திய வேளாண் வளர்ச்சிக்கு திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறியுள்ளார். வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உணவு பாதுகாப்பு, மக்கள் நல்வாழ்வு மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான நாட்டின் உறுதிப்பாட்டை இவ்விருது அங்கீகரிப்பதாக தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் எதிர்காலத்தில் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தில் மின்சார வாகனங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட அவர் மின்சார பேருந்துகள் மற்றும் மின்சார லாரிகளின் பயன்பாட்டை ஊக்குவிப்பது குறித்து ஆலோசனை நடத்தினார். நாட்டில் மின்சார போக்குவரத்திற்கான மாற்றம் நடைமுறைக்கு ஏற்றதாகவும் வர்த்தக ரீதியாக நீடித்திருப்பதையும் உறுதி செய்வதற்காக அத்துறையைச் சார்ந்தவர்களுடன் இணைந்து செயல்பட அரசு உறுதிபூண்டுள்ளதாக திரு எச் டி குமாரசாமி தெரிவித்தார். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் காலை 10 மணி அளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கவுள்ளார். இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராஜேஷ்குமார், திரு விஸ்வநாதன் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என்று அக்கட்சி ஏற்கனவே அறிவித்துள்ளது. அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம்பெறுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக அக்கட்சியின் தமிழக மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் ஜோடங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்களுக்கு எந்த துறை ஒதுக்கப்பட்டாலும் அதை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக கூறினார். அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம்பெறுவது மகிழ்ச்சி அளிப்பதாக

0: அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு ப சிதம்பரமும் திரு மாணிக்கம் தாக்கூரும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெரிவித்துள்ளது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் தாங்கள் தாவேக் அமைச்சரவையில் இடம்பெறுவது தொடர்பாக இன்று நடைபெறும் அரசியல் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்று கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்க

0: ஆணையமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகள், குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் 3 நாட்களுக்கு அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. எபோலா வைரஸ் தடுப்பூசி உற்பத்தி செய்வதற்கு 9 மாதங்கள் வரை ஆகும் என்று உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. சைப்ரஸ் நாட்டு அதிபர் நிகோஸ் கிறிஸ்டோ டவுலிடஸ் 3 நாள் இந்திய பயணமாக நேற்று மாலை மும்பை வந்தடைந்தார். மேற்குவங்க மாநிலம் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறுவாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்கு லஞ்சம் கேட்டதாக கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவாரூரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை சார்பில் நாளை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. மூளைச்சாவு அடைந்த தருமபுரி மாவட்டம் அரூர் கிளப்பாறையைச் சேர்ந்த இளைஞரின் உடல் உறுப்பு தானம் செய்யப்பட்டது. பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆணையர் டாக்டர் ஜி எஸ் சமீரன் தலைமையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கொல்கத்தா அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 147 ரன் எடுத்தது. 148 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய கொல்கத்தா அணி 18.5 ஓவரில் 6 விக்கெட்டை இழந்து இலக்கை அடைந்தது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 3 கோல்கள் போட்டன. இந்திய அணியின் சார்பில் கேப்டன் கேத்தன் புஷ்வாகா, கரண் கௌதம், பென் சித்தார்த் ஆகியோர் கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றன. 2 ஆட்டங்கள் டிராவில் முடிவடைந்தன. ஜெனீவாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்த இணை 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் சுவிட்சர்லாந்து இணையை வென்றது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஆதில் கபூர், சசிகுமார் முகுந்த் இணையும் கலியந்தா புனாச்சா, சாகேத் மைனேனி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்ட காலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. எதிர்காலத்தில் போக்குவரத்திற்கு மின்சார வாகனங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. ஈரோடு, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: இதயம் வருடும் இன்னிசை, இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசை.
3: மலர்கிறது நாள் மலர்,
4: நாட்டையே உலுக்கிய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் படுகொலை நிகழ்ந்த

நாள் இன்று. ஆண்டு 1991. ராஜீவ்காந்தி தற்கொலை படையினரின் வெடிகுண்டு தாக்குதலில் சிக்கி உயிரிழந்தார். ஒட்டுமொத்த நாட்டினையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இந்த சம்பவம் நடைபெற்ற நாளினை தேசிய தீவிரவாத எதிர்ப்பு தினமாக அறிவித்தது மத்திய அரசு. இந்த நாளில் அலுவலகங்களில், கல்விச்சாலைகளில் வன்முறை எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்பது வழக்கம். தண்ணீருக்கு அடுத்தபடியாக உலக மக்களால் அதிக அளவில் அருந்தப்படும் பானமான தேநீர் கமீலியா சினென்சிஸ் எனும் செடியின் கொழுந்தை பதப்படுத்தி உருவாக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் 1500 தேநீர் வகை இருக்கிறதாம். தேயிலையின் வரலாறு, கலாச்சார, பொருளாதார முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்நாள் பன்னாட்டு தேயிலை நாளாக அனுசரிக்கப்படுகிறது. வான் பயணத்தில் பல சாதனைகளை நிகழ்த்திய அமீலியா யாகார்ட் அட்லாண்டிக் பெருங்கடலை தனி விமானத்தில் தனியாளாக கடந்த நாள் இன்று. ஆண்டு 1932. பன்னாட்டு கால்பந்து சங்கங்களின் கூட்டமைப்பான ஃபிஃபா தொடங்கப்பட்ட நாள் இன்று. ஆண்டு 1904. ஃபார் த கேம் ஃபார் த வேர்ல்ட் என்பதை குறிக்கோளாக கொண்டுள்ள ஃபிஃபாவின் தலைமையகம் ஜூராக்கில் உள்ளது. சுதந்திர போராட்ட வீரரும் பொது உடைமை இயக்க தலைவர்களில் ஒருவருமான ஆர் உமாநாத்தின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2014. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை குத்தகை விவசாயிகளுக்கு பெற்றுத்தந்தவர். புதுக்கோட்டை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராகவும் நாகை சட்டமன்ற உறுப்பினராகவும் திறம்பட செயலாற்றியவர் தோழர் ஆர் உமாநாத். ஐநாவின் உதவி செயலராக பணிபுரிந்த சி வி நரசிம்மன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1915. 1936 ஆண்டு நடைபெற்ற ICS தேர்வில் இந்தியர்களிலேயே முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றவர். யுனைடெட் நேஷன்ஸ் அண்ட் இன்சைட் வியூ உள்ளிட்ட புத்தகங்களை எழுதியுள்ள சி வி நரசிம்மன் பத்ம விபூஷன் விருது பெற்றவர். இயக்குனர் தயாரிப்பாளர் ஆதித்யா சோப்ரா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1971. தில்வாலே துல்ஹனியா லே ஜாயேங்கே படத்தின் மூலம் இயக்குனராக அவதாரம் எடுத்தார். அந்த படம் 10 பிலிம்பேர் விருதுகள், தேசிய விருது பெற்றதோடு பல சாதனைகளை முறியடித்தது. தொடர்ந்து பல வெற்றி படங்களை இயக்கியவர் ஆதித்யா சோப்ரா. நடன கலைஞர் அனிதா ரத்னம் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1954. பரதக்கலையோடு கதகளி, மோகினியாட்டம், களரிப்பயிற்று ஆகியவற்றை ஒருங்கிணைத்து நியோ பரத்நாட்டியம் எனும் புதிய நடனத்தை உருவாக்கியுள்ளார். 40 ஆண்டுகளுக்கும் மேலாக நடன நிகழ்ச்சிகளை நடத்தி வரும் அனிதா ரத்னம் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன், பாய்ஸ் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார்.

0: நேரம் 7 மணி.
1: எப்போதுமே நாம வருங்காலத்தை நினைச்சு கவலைப்படக்கூடாதுங்க. நம்ம நிகழ்காலத்துல நாம நல்ல விதமா செயல்பட்டு திட்டமிட்டு

வரச்சா நம்ம வருங்காலம் வசந்த காலமா மாறும். நேரம் இப்போது 7 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில் மலர்கிறது காலை மலர்.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட். நம்மளும் நாட்டு நடப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாலு பேரு முன்னாடி அறிவா நடந்துக்கலாம் அப்படிங்கறதுக்காக காலங்காத்தாலே செய்திகள் கேட்போம் அப்படின்னு டிவிய ஆன் பண்ணா,
1: வீட்டு கிச்சனுக்குள் புகுந்த ராஜநாகம், இருசக்கர வாகனத்தில் படுத்திருந்த

0: சுருட்டை பாம்பு, சத்தமில்லாமல் சரசரவென்று ஓடிய சாறை பாம்பு, பக்கத்து வீட்டில் குடியிருந்த பச்சை பாம்பு. இப்படி பாம்பு பத்தின ஒரே செய்தியா வருது. அடர்த்தியான காடல் எல்லாம் இருக்க மாதிரி நம்ம ஊர்லயும் பாம்புகள் எல்லாம் முகவரி மாறி குடியேறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரே பயம். இயற்கையின் மிக விசித்திரமான அதே சமயம் சுற்றுச்சூழல் சமநிலைக்கு ரொம்பவே முக்கியமா இருக்கக்கூடிய உயிரினத்தை பத்திய தேடல் இது. உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் தகவல்களுடன் இன்றைய நிகழ்ச்சி படை நடுங்கும் பாம்புகள். பாம்புகளுக்கு வீட்டுல இருக்கிற சோபால வந்து உட்காந்து ஏசி காத்து வாங்கணும் அப்படின்லாம் ஆசை கிடையாது. அப்புறம் ஏன் பாம்புகள் எல்லாம் காட்டை விட்டு வெளியே வருது அப்படின்னா, நாம என்ன பண்றோம், காடுகளையும் மரங்களையும் அழிச்சிட்டு அதுங்க ஏரியாவில போய் வீடு கட்டுறோம். பாவம் அதுங்க வீட்டு அட்ரஸ நாம காலி பண்ணதும் அப்படியே என் அட்ரஸ் எதுக்கு உன் வீட்டுக்கு மாத்திரன்னு நேரா வந்து கேட்டுருதுங்க போல. ரெண்டாவது விஷயம் உணவு. குப்பைகள் அதிகமா போடுற இடத்துல எலிகள் வந்து அதிகமா இருக்குமா. எலிகள் அதிகமா இருந்துச்சுன்னா அதை தேடி பாம்புகள் வரதான் செய்யுமா. அதாவது நல்ல சாப்பாடு இருக்கிற ஹோட்டலை தேடி நாம போற மாதிரி. அப்புறம் பாம்புகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச இடம் எது தெரியுமா, வெயில் காலத்துல ரொம்ப குளிர்ச்சியா ஈரப்பதமா இருக்கிற இடம் தானா. இப்போ ஒரு வண்டிய மாச கணக்குல எடுக்காம அப்படியே போட்டு வச்சிருப்பாங்க, அந்த பைக் என்ஜினுக்கு நடுவுல கேப் கிடைச்சா போதும், பாம்புகள் பக்காவா போய் சைலண்டா படுத்துக்குமா. அதே மாதிரி வீட்டுக்கு வெளியே ஷூவை கழட்டி போடும் போது, காலையில ஆபீஸுக்கு அவசரமா கிளம்பும் போது ஷூக்குள்ள காலை விட்டா உள்ள இருந்து யாராவது என் தூக்கத்தை கலைக்கிறது அப்படின்னு கோவப்பட்டுரும். பாம்புகள் எல்லாம் கோல்டு பிளட்டடா, அதாவது குளிர் ரத்த உயிரின வகைகளை சேர்ந்ததான். அது என்னப்பா குளிர் ரத்த உயிரின வகைகள் அப்படின்னா, இது அறிவியல் பூர்வமா எக்டோதெர்மிக் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோல்டு பிளட்டட் உயிரினங்களால அவங்களோட உடம்பால தானா வெப்பத்தெல்லாம் உருவாக்க முடியாதான். இதே பாலூட்டிகளுக்கெல்லாம் இயற்கையாவே அமைஞ்சிருக்க கூடிய இன்பில்ட் தெர்மோஸ்டாட்டு உடலோட வெப்பநிலைய சீராக்கி வெளியே பனி பெய்தாலும் வெயில் கொளுத்தினாலும் சரி, எந்த ஒரு சூழல்லையும் உடலின் உள்ளுறுப்புகளின் வெப்பநிலைய மாறாம ஒரே சீரா சுமார் 37 டிகிரி செல்சியஸ்ல வச்சிருக்க உதவுதான். ஆனா பாம்புகளுக்கு அந்த வசதி கிடையாது. மார்ச் ஏப்ரல் மே மாதங்கள்ல வெயில் அதிகமா இருக்கும். பாம்புகள் என்ன பண்ணுனா அந்த வெப்பத்தை தாங்க முடியாம உடம்பு ஓவரா சூடாகி ஹீட் ஸ்ட்ரோக் வந்து செத்து போயிருமா. அதனால காட்டை விட்டு ஓடி வந்து நம்ம ஊர்ல எங்கெல்லாம் ஜில்லு ஜில்லுன்னு குளிர்ச்சியா இருக்குதோ அங்க போய் ஒளிஞ்சுக்கும். வீட்டு பாத்ரூம் டைல்ஸ் தர, கிச்சன்ல இருக்க சிங்குக்கு அடியில இருக்கிற ஈரம், கிணத்தடி, காரோட ஏசி என்ஜின் கேப், இங்கெல்லாம் அதுங்க வந்து படுத்துக்கிறதுக்கு காரணமே அப்பாடா இந்த வெயிலுக்கு இந்த ஏரியாதான்ப்பா ஏசி ரூம் மாதிரி ஜில்லுன்னு இருக்கு அப்படிங்கிற மைண்ட் வைஸ் தான். இந்த மாதங்களில் மட்டுமல்ல, டிசம்பர் ஜனவரி மாசத்திலயும் நல்லா பனி பெய்யும். பாம்புகளோட உடல் ஐஸ் கட்டி மாதிரி ஆயிரும், ரத்தம் உறைஞ்சு போயிரும், அதனால நகர கூட முடியாது. அப்போ அதுங்க என்ன பண்ணும்னா உடம்ப ரீசார்ஜ் பண்ண வெப்பம் தேவைப்படும். அதுக்காக என்ன பண்ணும், காலையிலே வெயில் வந்தோடனே நேரா வந்து மொட்டமாடி சுவத்து மேலயோ, தார் ரோட்டுக்கு நடுவுலயோ, வீட்டு காம்பவுண்ட் செவத்துக்கு மேலயோ அப்படியே ஜாலியா படுத்து கிடக்கும். இந்த பாம்புகள் வெயிலுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் குளிருக்கு கொஞ்சம் கதகதப்பாவும் இருக்கணும் அப்படின்னு தான் ஊருக்குள்ள வருதுங்க. ஆனா அதுக்காக நாம அசால்ட்டாலாம் இருக்க முடியாது. அதனால பாம்புகளிடம் இருந்து நம்மளையும் நம்மளோட குடும்பத்தையும் பாதுகாப்பா வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். எப்பவுமே வீட்டை சுத்தி குப்பைகளை சேராம பாத்துக்கோங்க. இரவு நேரங்கள்ல வெளியே நடக்கும் போது டார்ச் லைட் வச்சுக்கோங்க, இல்லனா மொபைல் போன்ல லைட் அடிச்சு கவனமா நடந்து போங்க. காலையில அவசர அவசரமா ஸ்கூலுக்கு ஆபீஸ்க்கு போகும்போது ஷூவை நல்லா தட்டி பார்த்து போடுங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இன்னும் சொல்ல போனா மருத்துவ உலகத்துல பல உயிர் காக்கும் மருந்துகள் இந்த பாம்புகளோட விஷத்துல இருந்து தான் தயாரிக்கப்படுது. பாம்புகள் நமக்கு எதிரிகள்லாம் இல்லங்க, அது நம் சூழலியல் சமநிலையின் மிக முக்கியமான நண்பர்கள். ஆனா அதே சமயம் நம்முடைய பாதுகாப்பு அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். காடுகளை நாம அழிக்காம இருந்தாலே அதுங்க நம்ம எல்லைக்குள்ள வராது. தப்பி தவறி உங்க வீட்டு பக்கமோ இல்ல தோட்டத்திலேயோ பாம்பு வந்தா, பாம்பை பார்த்ததுமே வனத்துறைக்கோ இல்ல அங்கீகரிக்கப்பட்ட பாம்பு மீட்பாளர்களுக்கோ உடனே தொடர்பு கொள்ளுங்க. உஷாரா இருப்போம், பாதுகாப்பா இருப்போம் அப்படின்னு சொல்லி மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட் நிகழ்ச்சியில் படை நடுங்கும் பாம்புகள்.
1: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை, தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.

0: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
0: NCERT
1: வகுப்பறையாகும்.
0: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: நேர்கள் கேட்டு நின்றிருப்பது திருச்சிராப்பள்ளியின் வானொலியின் முதல் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்.

0: செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்து தாயகம் வந்தடைந்தார். மேற்குவங்க மாநிலத்தின் பால்டா சட்டப்பேரவைத் தொகுதியில் மறு வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் இன்று தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. எபோலா வைரஸ் தடுப்புக்காக 2 வகை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்து புதுதில்லி வந்தடைந்தார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், நெதர்லாந்து, நார்வே, ஸ்வீடன் மற்றும் இத்தாலி நாடுகளில் அவர் மேற்கொண்ட பயணத்தின் மூலம் அந்நாடுகளுடன் வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா, எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதற்கிடையே தமது இத்தாலி பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் பல்வேறு துறைகள் குறித்து தாம் ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக இந்தியா இத்தாலி இடையேயான நட்புறவு மேம்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இது எதிர்காலத்தில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்புக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்க மாநிலம் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள பால்டா சட்டப்பேரவைத் தொகுதியில் மறு வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 2 சுயேட்சை வேட்பாளர்கள் உட்பட மொத்தம் 6 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் திரு ஜஹாங்கிர்கான் இத்தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அறிவித்துள்ளார். எனினும் வேட்புமனுவை திரும்பப் பெறுவதற்கான காலக்கெடு நிறைவடைந்ததால் அவரது பெயரும் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. பிஜேபி சார்பில் திரு திபாங்ஷு பாண்டாவும், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு அப்துல் ரசாக் முல்லாவும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு சம்புநாத் குர்மியும் போட்டியிடுகின்றனர். வாக்குப்பதிவு நடைபெறும் 285 வாக்குச்சாவடிகள் வெப் கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் என்றும், தேர்தலை நேர்மையாகவும் அமைதியாகவும் நடத்துவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனுடன் புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேச்சு நடத்தினார். இதுகுறித்து மத்திய நிதியமைச்சகம் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், மத்திய நிதியமைச்சரும் அமெரிக்க தூதரும் இருநாட்டு பொருளாதாரம் மற்றும் நிதி கூட்டாண்மை, முதலீட்டு வாய்ப்புகள், இருதரப்பு ஒத்துழைப்பு ஆகியவற்றை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மெட்டா, கூகுள், டெலிகிராம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களின் பிரதிநிதிகளுடன் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ஆலோசனை நடத்தினார். போட்டித் தேர்வுகள் தொடர்பான தவறான தகவல்கள் இத்தளங்களில் இடம்பெறுவது கவலை அளிப்பதாக கூறிய அவர், அதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். முக்கிய தேர்வுகளுக்கு முன்னதாக பல சமூக ஊடகங்கள் போலி வினாத்தாள் கசிவு தொடர்பான தகவல்களை சரிபார்க்காமல் வெளியிடுவதாக அவர் கூறியுள்ளார். இது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும், இதை தவிர்க்க வேண்டும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தினார். அடுத்த மாதம் நீட் மறுதேர்வு நடைபெறவுள்ள நிலையில் அமைச்சரின் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடு முழுவதும் எதிர்காலத்தில் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தில் மின்சார வாகனங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட அவர், மின்சார பேருந்துகள் மற்றும் மின்சார லாரிகளின் பயன்பாட்டை ஊக்குவிப்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். நாட்டில் மின்சார போக்குவரத்திற்கான மாற்றம் நடைமுறைக்கு ஏற்றதாகவும், வர்த்தக ரீதியாக நீடித்திருப்பதையும் உறுதி செய்வதற்காக அத்துறையைச் சார்ந்தவர்களுடன் இணைந்து செயல்பட அரசு உறுதி பூண்டுள்ளதாக திரு எச் டி குமாரசாமி தெரிவித்தார். சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிடஸ் தலைமையிலான உயர்நிலைக் குழு இன்று முதல் 3 நாள் இந்தியாவில் பயணம் மேற்கொள்கின்றனர். சைப்ரஸ் அதிபர் நாளை பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு இடைக்கால பேரவைத் தலைவர் திரு அன்பழகன் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். 30 உறுப்பினர்களில் 29 பேர் பதவியேற்றுக் கொண்டனர். 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற என்ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான திரு என் ஆர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு

0: 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35 ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. 1991 ஆண்டு இதே நாளில் தீவிரவாத செயல்களால் அவர் கொல்லப்பட்டதை அடுத்து தீவிரவாத எதிர்ப்பு தினமாக இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் தீவிரவாத ஒழிப்பு உறுதிமொழி எடுக்கப்படுகிறது. எபோலா வைரஸ் தடுப்பூசி உற்பத்தி செய்வதற்கு 9 மாதங்கள் வரை ஆகும் என்று உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. 2 வகை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அது இன்னும் மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே எபோலா வைரஸால் காங்கோவில் 139 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 600 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டாக்டர் டெட்ரோஸ் அதானம் கூறியுள்ளார். ஜெனீவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கோவில் 51 பேருக்கும் உகாண்டாவில் 2 பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த வைரஸ் பாதிப்பால் பொது சுகாதார அவசர நிலை அறிவிக்கப்பட்ட நிலையில் அது பெருந்தொற்றாக மாறவில்லை என்றும் டெட்ரோஸ் அதானம் தெரிவித்துள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அஸ்ஸாம் சட்டப்பேரவையின் முதலாவது அமர்வு இன்று தொடங்குகிறது. இக்கூட்டத்தொடர் 4 நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அவையின் முதல் நாள் நடவடிக்கைகள் பேரவையின் இடைக்கால தலைவரின் அறிவிப்புடன் தொடங்குகிறது. பேரவையின் இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள பிஜேபியின் மூத்த சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சந்திரமோகன் பட்டோவாரி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். அதைத் தொடர்ந்து சட்டப்பேரவை தலைவர் தேர்தலும் நடைபெறவுள்ளது. இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதர் அப்துல் நாசர் அல் ஷாலி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளுக்கு இடையே விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தத்தின் மூலம் இது சாத்தியமானதாக கூறினார். இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் அடுத்த 6 ஆண்டுகளுக்குள் 200 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு இருதரப்பு வர்த்தகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் கடந்த 2022 ஆண்டு முதல் இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார உறவுகளை வலுவடைய செய்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதர் குறிப்பிட்டார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4 மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 3 கோல்கள் போட்டன. இந்திய அணியின் சார்பில் கேப்டன் கேத்தன் குஷ்வாகா, கரண் கௌதம், பென் சித்தார்த் ஆகியோர் கோலடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றன. 2 ஆட்டங்கள் டிராவில் முடிவடைந்தன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கொல்கத்தா அணி 4 வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 147 ரன் எடுத்தது. 148 ரன் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் பின்னர் களமிறங்கிய கொல்கத்தா அணி 18.5 ஓவரில் 6 விக்கெட்டை இழந்து இலக்கை அடைந்தது. ஜெனீவாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்து தாயகம் வந்தடைந்தார். மேற்குவங்க மாநிலத்தின் பால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறுவாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35 ஆண்டு நினைவு தினம் இன்று தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. எபோலா வைரஸ் தடுப்புக்காக 2 வகை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4 மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் காலை மலர் நிகழ்ச்சி.

நேயர்களின் கவனத்திற்கு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள 261 சிறுபான்மையற்ற தனியார் சுயநிதி பள்ளிகளில் அனுமதிக்கப்பட்ட நுழைவு நிலை மாணவர்கள் எண்ணிக்கையில் 25% இடஒதுக்கீட்டிற்கு கூடுதலாக விண்ணப்பங்கள் பெறப்பட்ட பள்ளிகளில் அரசு வழிகாட்டுதலின்படி குழுக்கள் முறையில் நாளை மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் என்னும் விவரம் சார்ந்த பெற்றோருக்கும் பொதுமக்களுக்கும் தெரிவிக்கப்படுகிறது. விண்ணப்பித்துள்ள பெற்றோர்கள் சார்ந்த பள்ளிக்கு நாளை காலை 10 மணிக்கு

நேரில் சென்று குலுக்கல் முறை தேர்வில் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு தெரிவிக்கப்படுது. மேலும் விவரங்களுக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் வளாகத்தை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் அல்லது trydeo.ps@gmail.com trydeo.ps@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரியிலையும் அல்லது 99 44 34 96 79 மீண்டும் ஒரு முறை எண் 99 44 34 96 79 அப்படிங்கிற அலைபேசி எண்ணிற்கும் பெற்றோர்கள் பொதுமக்கள் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் அப்படின்னு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காரு.

0: ஆரோக்கியங்கிறது வெறும் நோய் இல்லாம இருக்கிறது மட்டும் இல்லங்க, உடல் மனம் சமூக நலனோட சிறப்பா வாழ்றது தாங்க ஒரு முழுமையான ஆரோக்கியங்கிறது. அதெல்லாம் கிடைக்கணும்னா நீங்க கேட்க வேண்டியது இப்ப காலை மலர்ல வர இருக்கிற மருத்துவ நேரத்தை. இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் என் காயத்ரி அவர்கள். வணக்கம் டாக்டர். கர்ப்ப காலத்துல பொதுவா பல சந்தேகங்கள் பெண்களுக்கு ஏற்படும், அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர்.
1: பிரெக்னண்டா இருக்கிறவங்க வந்து நிறைய கேள்வி கேட்பாங்க, அதாவது வியாதி, பிரெக்னன்சி செக்அப் இது எல்லாத்தையும் தாண்டி நான் வந்து சினிமாக்கு போலாமா, நான் வாக்கிங் பண்ணலாமா, நான் வந்து இங்க போலாமா, நான் அங்க போலாமா அப்படின்ட்டு. வாக்கிங் ஆரம்பிக்கிறதுக்கு நேரம் காலம் இல்ல. ரிஸ்கா இருக்கிற பேஷன்ஸ்க்கு டாக்டரே சொல்லிடுவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ரிஸ்க் இருக்குமா, நீங்க பண்ணக்கூடாது, ரெஸ்ட்ல இருக்கணும் அப்படின்ட்டு. அத மாதிரி சொல்லாத எல்லா பிரெக்னென்ட் லேடிஸுமே வாக்கிங் எப்பவுமே பண்றது பெட்டர், பிளட் சர்க்குலேஷனை நல்லா மெயின்டைன் பண்ணு. அடுத்தது இந்த ஹார்ட் பீட், குழந்தை மூமெண்ட்ஸ் இதெல்லாம் எப்ப தெரியும், எப்ப தெரியணும்னு கேட்பாங்க. குழந்தையோட நம்ம ஸ்கேன்ல ஃபர்ஸ்ட் ஆர்கன் வேலை செஞ்சு பாக்கணும்னா அது பேபியோட ஹார்ட் தான். அது நிறைய டயத்துல 45 நாள்லேருந்து அதுவும் கீழ்ப்புறமா பண்ற ஸ்கேன்ல தெரிஞ்சிடும், பட் பேஷன்ட்ஸ்னால அதை உணர முடியாது. அதே மாதிரி மூமெண்ட்ஸ் ஸ்கேன்ல கிட்டத்தட்ட 8 வாரம் 2 மாசத்திலேயே நல்லாவே அப்ரிசியேட் பண்ணலாம், அதுவும் பேஷன்ட்ஸ்னால அந்த நேரத்துல உணர முடியாது. ஏன்னா அப்ப இருக்கிற குழந்தை என்னதான் மூமெண்ட் கொடுத்தாலும் அந்த மூமெண்ட்டை தாய் உணர்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கா அதனால கொடுக்க முடியாது, ஏன்னா அதுக்கு இன்னும் போன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகல, உடம்பே ரொம்ப குட்டியா ஒரு குச்சி ரேஞ்சில தான் இருக்கும். ஒன்ஸ் ஒரு 5 மாசம் முடியற நேரத்துல குழந்தையோட போன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஃபார்ம் ஆகி கை கால் முளைச்சு அந்த போன்ல கொஞ்சம் கால்சியம் டெபாசிஷன் வந்த பிறகுதான் அதனால தாய் உணர்ற அளவுக்கு ஒரு கிக் ஆர் பாக்ஸ் பண்ண முடியும். சோ யூஸ்வலா எல்லாரும் என்கிட்ட 4 மாசத்துல வந்து கேட்பாங்க, டாக்டர் எனக்கு இன்னும் மூமெண்ட்ஸ் தெரியலையே, இதனால ஏதாவது தப்பான்ட்டு. 4 மாசத்துல நமக்கு தெரிய வாய்ப்பில்ல, 5 மாசம் முடியற கட்டத்துல தான் தெரியும். வாரக்கணக்குல பேசணும்னா 20 வாரத்துக்கு மேல தெரியறது நார்மல். நம்ம 2வது குழந்தைய சுமக்கிறோம்னா கொஞ்சம் சீக்கிரம் தெரிய வாய்ப்பு இருக்கு, ஏன்னா முதலோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு 18 வீக்ஸ்ல இருந்து தெரிய ஆரம்பிக்கும். பட் 5 மாசத்துக்கு குறைஞ்சு தெரியறது கொஞ்சம் சாத்தியம் இல்லாத விஷயங்கள். நம்மளோட ரத்த ஓட்டம் யூட்ரஸ்ல இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ரத்த ஓட்டத்தோட பல்சேஷன் நமக்கு தெரியலாம், அது வேற விஷயம். அதே மாதிரி உள்ள இருக்கிற குழந்தைக்கு 5 மாசத்துக்கு மேல கண்ணு தெரிய ஆரம்பிக்கும். சோ நம்ம நல்ல விஷயங்களை பாக்குறது, வெளியில வாக்கிங் போறது, சூரியன் உதிக்கும் போது அங்க வெளியில நிக்கிறது, நல்லது பேசுறது, இதெல்லாம் குழந்தைய ஆன்டிநேட்ல அதாவது இன்ட்ரா யூட்ரைனாவே குழந்தையோட சைக்கலாஜிக்கல் குரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி காது கேட்க ஆரம்பிக்கிறது 6 மாசத்துக்கு மேல. சோ 6 மாசத்துக்கு மேல லேடிஸ் நல்ல பாட்டுகள், அவங்களோட ரிலீஜியனுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு ஆன்மீக ரீதியான விஷயங்கள் இதெல்லாம் கேட்கறது குழந்தைக்கு நல்ல விஷயத்துங்களை கண்டிப்பாக உள்ள இருக்கும் போதுலேருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். யூஸ்வலா வளகாப்ப அதனாலதான் 7வது மாசத்துல போடுவாங்க, ஏன்னா 6 மாசம் முடிவுல காது கேட்கக்கூடிய அந்த குழந்தை அம்மாவோட கையில இருக்கிற இந்த கண்ணாடி வளையல் இப்படி இப்படி ஆடும்போது அதை ரசிக்குங்கிறதுனாலதான் 7வது மாசத்துல வளகாப்பு போடுறதுங்கிறது ஐதீகம். பட் இப்போ எல்லாமே மாறிக்கிட்டு வருது, இதுவும் நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நிறைய பேர் 9வது மாசத்துல வைக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த காலத்தோட ஐதீகம் படி அது 7வது மாசத்துல வைக்க வேண்டியது, ஏன்னு கேட்டா 6வது மாசத்துலேருந்து தான் குழந்தைக்கு காது கேட்க ஆரம்பிக்குதுங்கிறதுனால. அதே மாதிரி குழந்தைக்கு வந்து இது எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். சோ நம்ம சினிமாக்கு போலாமான்னு கேட்டா தாராளமா போலாம், அதனால ஒண்ணும் கிடையாது. சி பிரெக்னெண்டா இருக்கிற லேடியும் சந்தோஷமா இருக்கிறது அவசியம், பட் நல்ல சினிமாக்கு நல்லா போகணும். நம்ம ரொம்ப கூட்டமா இருக்கிற ஏரியாவுக்கு போகாம இருக்கிறது நல்லது, ஏன்னா பிரெக்னன்சில நம்மளோட ஜென்ரல் தடுப்பு சக்தியே கொஞ்சம் ரொம்ப குறவா இருக்கும். சோ கூட்டமா இருக்கிற இடத்த அவாய்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது.
0: கர்ப்ப காலத்துல ஏற்படக்கூடிய உயர் ரத்த அழுத்தம் குறித்து நாளை மருத்துவ நேரத்துல பேச இருக்கிறாங்க திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் என் காயத்ரி அவர்கள்.

0: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

0: நேயர்கள், இனி தெரிஞ்சுக்கலாம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தை காய்கனிகளின் விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 42 ரூபாய், கத்தரிக்காய் 80 ரூபாய், அவரிக்காய் 80 ரூபாய், வெண்டைக்காய் 40 ரூபாய், கொத்தவரங்காய் 36 ரூபாய், சின்ன வெங்காயம் 64 ரூபாய், பெரிய வெங்காயம் 30 ரூபாய், பச்சை மிளகாய் 44 ரூபாய், சுரைக்காய் 26 ரூபாய், சவுச்சவ் 46 ரூபாய், புடலங்காய் 36 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், கருணை கிழங்கு 90 ரூபாய், சேனை கிழங்கு 36 ரூபாய், சேப்பங்கிழங்கு 60 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், கேரட் 64 ரூபாய், முட்டைக்கோஸ் 36 ரூபாய், பீட்ரூட் 46 ரூபாய், காலிஃப்ளவர் பூ ஒன்றுக்கு 45 ரூபாய், எலுமிச்சை பழம் பழம் ஒன்றுக்கு 7 ரூபாய், கொய்யாப்பழம் கிலோ ஒன்றுக்கு 100 ரூபாய், பூசணிக்காய் 20 ரூபாய், பரங்கிக்காய் 20 ரூபாய், ஆப்பிள் 300 ரூபாய், ஆரஞ்சு 150 ரூபாய், மாதுளை 280 ரூபாய், திராட்சை 100 ரூபாய்.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்.
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

நேயர்கள், இனி தெரிஞ்சுக்கலாம் மேட்டூர் அணையின் நீர்மட்டம். நேற்று மாலை நிலவரப்படி 78.95 அடியாக இருந்தது. அணைக்கு வினாடிக்கு 1255 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இனி தெரிஞ்சுக்கலாம் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,750 ரூபாய்க்கும் வெள்ளி கிராம் ஒன்றுக்கு 285 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.

0: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்.
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: நேயர்களின் கவனத்திற்கு, திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்துறை வழிகாட்டு மையம் மாணவ மாணவிகளுக்கும் வேலை தேடும் இளைஞர்களுக்கும் புதிய வேலைவாய்ப்பு பதிவு, வேலைவாய்ப்பு பதிவு புதுப்பித்தல், கூடுதல் கல்வித் தொகுதிகளை பதிவு செய்தல், முகவரி மாற்றம் செய்தல், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை திட்டம் ஆகிய இந்த சேவைகள் அனைத்தையும் எந்தவித கட்டணமும் இல்லாமல் அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tnvelaivaippu.gov.in www.tnvelaivaippu.gov.in என்ற முகவரி வாயிலாக நேரடியாகவும் இலவசமாகவும் பதிவு செஞ்சுக்கலாம். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு அலுவலக பணிகளுக்காக எந்த ஒரு தனிநபரையோ, தனியார் நிறுவனத்தையோ அல்லது இடைத்தரகர்களையோ நம்பி எந்த தொகையும் செலுத்த வேண்டாம், போலி விளம்பரங்களை கண்டு ஏமாற வேண்டாம் அப்படின்னு உங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை அந்நிய நபர்கள்

பகர வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது. மீறுபவர்கள் குறித்த தகவல் தெரிஞ்ச உடனடியாக திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தின் சுழி 431 என்ற திருச்சிராப்பள்ளியின் முன்னிணைப்பு எண்ணோட 241 351 சுழி ஆகிய இந்த எண்ணிலையும் அல்லது 94 99 5 59 1 என்கிற தொலைபேசி எண்ணையும் தொடர்பு கொள்ளுமாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காரு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு ரோம் நகரில் வழங்கப்பட்டது. 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் தாயகம் வந்தடைந்தார். எதிர்காலத்தில் போக்குவரத்திற்கு மின்சார வாகனங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் ஃபால்டா சட்டப்பேரவைத் தொகுதியில் மறுவாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் இன்று தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் காங்கிரஸ் கட்சியினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் காலை 10 மணி அளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார்.

0: ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்கு லஞ்சம் கேட்டதாக கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். திருவாரூரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை சார்பில் நாளை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எபோலா வைரஸ் தடுப்புக்காக இரண்டு வகை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி 3-3 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிவடைந்தது. ஜெனீவாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:02. ஆகாஷ்வாணி

0: அமைதியின் தூதுவர் மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு தின சிறப்புரை. வழங்குபவர் எம் சுமித்ரா அவர்கள்.
1: அரசியல் அதிகாரத்தை ஒரு பொறுப்பாக மட்டுமே பார்த்து இந்தியாவின் எதிர்காலத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த ஒரு உன்னத மனிதர், நாட்டை நவீனமயமாக்கவும் 21ஆம் நூற்றாண்டுக்கு தயார்படுத்தவும் கணினி மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்திற்கு அடித்தளம் அமைத்து உள்நாட்டில் அமைதியை நிலைநாட்டிய நல்லிணக்க நாயகர் மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு தினம் இன்று. இன்றைய தினமானது பயங்கரவாத எதிர்ப்பு தினமாகவும் அனுசரிக்கப்படுகிறது. பயங்கரவாதம் மற்றும் வன்முறையின் அபாயங்களை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, அமைதியை மேம்படுத்துவது மற்றும் தேசிய ஒற்றுமைக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் சக்திகளுக்கு எதிராக ஒன்றுபட்ட நடவடிக்கைகளை ஊக்குவிப்பது ஆகியவற்றை இந்நாள் நோக்கமாக கொண்டுள்ளது. மனிதர்களுக்குள் பாகுபாடற்ற அன்பு பாராட்டுவது, ஜாதி மத மொழி எல்லைகளை கடந்து நாம் அனைவரும் ஒருதாய் மக்கள் என்ற உணர்வோடு வாழ்வதுதான் நல்லிணக்கம். இந்த உன்னத பண்பை தன் வாழ்நாள் முழுவதும் போற்றி வளர்த்தவர் ராஜீவ்காந்தி அவர்கள். 1944 ஆண்டு ஆகஸ்ட் 20 அன்று மும்பையில் பாரம்பரியமிக்க நேரு குடும்பத்தில் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி மற்றும் ஃபெரோஸ் காந்தி ஆகியோரின் மூத்த மகனாக பிறந்தார். தனது ஆரம்ப கல்வியை டெஹ்ராடூனில் உள்ள புகழ்பெற்ற டூன் பள்ளியில் முடித்த அவர் பின்னர் லண்டனில் உள்ள கேம்பிரிட்ஜ் ட்ரினிட்டி கல்லூரி மற்றும் இம்பீரியல் கல்லூரியில் இயந்திர பொறியியல் பயின்றார். அறிவியல் பூர்வமான சிந்தனையும் நவீன உலகை குறித்த தெளிவான பார்வையும் அவருக்கு இக்காலகட்டத்தில்தான் உருவானது. அரசியல் குடும்பத்தில் பிறந்தாலும் அவருக்கு ஆரம்பத்தில் அரசியலில் ஈடுபட விருப்பமில்லை. தனது சொந்த உழைப்பில் வாழ விரும்பிய அவர் வணிக ரீதியான விமானி உரிமம் பெற்று விமான நிறுவனம் ஒன்றில் விமானியாக தன் பணியை தொடங்கினார். எளிய மனிதராக அமைதியான வாழ்க்கையை தன் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தார். அவரது தம்பி சஞ்சய் காந்தியின் எதிர்பாராத மறைவுக்கு பிறகு தாயாருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் 1981 ஆண்டு அமேதி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு முதன் முதலாக நாடாளுமன்ற உறுப்பினரானார். அரசியல் சூழ்நிலைகள் அவரை விரும்பியோ விரும்பாமலோ பொது வாழ்விற்குள் இழுத்து வந்தன. 1984 ஆண்டு அக்டோபர் 31 தேதி மேனாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்களின் மறைவுக்கு பிறகு தேசத்தை கட்டிக்காக்கும் பொறுப்பு ராஜீவ்காந்தி அவர்களின் தோள்களில் விழுந்தது. தனது 40வது வயதில் இந்தியாவின் மிக இளம் வயது பிரதமராக பொறுப்பேற்றார். இந்தியாவின் இன்றைய தகவல் தொழில்நுட்ப புரட்சிக்கு அடித்தளமிட்டவர் ராஜீவ்காந்தி அவர்கள் ஆவார்கள். 1980 ஆண்டுகளிலே

இந்தியாவின் எதிர்காலம் கணினியிலும் தொலைத்தொடர்பிலும் தான் உள்ளது என்பதை அவர் தீர்க்க தரிசனமாக உணர்ந்திருந்தார். அக்காலத்தில் கணினியை கொண்டு வந்தால் வேலைவாய்ப்புகள் பறிபோகும் என்ற பலர் விமர்சித்த போதிலும், தொழில்நுட்பமே ஏழைகளின் முன்னேற்றத்திற்கான கருவி என்று கூறி ஷாம் பிட்ரோடா போன்ற வல்லுநர்களின் உதவியோடு தொலைத்தொடர்பு மற்றும் கணினி புரட்சியை ஏற்படுத்தினார். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு புதிய உயிர் கொடுக்கும் வகையில் மூன்றடுக்கு பஞ்சாயத்து ராஜ்ய முறையை கொண்டுவர சட்ட வடிவமைப்பு செய்தார். இதன் மூலம் கிராம பஞ்சாயத்துகள், பேரூராட்சிகள், நகராட்சிகள் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகளாக மாற வழிவகை செய்யப்பட்டது. உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை கட்டாயமாக்கினார். இதன் விளைவாக இந்தியாவின் கிராமப்புறங்களில் லட்சக்கணக்கான பெண் தலைவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்களாக உருவெடுத்து சமூக மாற்றத்திற்கு வித்திட்டனர். இந்தியாவின் மனிதவளத்தை மேம்படுத்த கல்வியே மிக சிறந்த ஆயுதம் என்பதை உணர்ந்து 1986 தேசிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தினார். கல்வித்துறையை நவீனமயமாக்குவதும் அனைவருக்கும் தரமான கல்வி கிடைப்பதும் இதன் நோக்கமாக இருந்தது. ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்ற போது பஞ்சாப், அசாம், மிசோரம் போன்ற மாநிலங்களில் உள்நாட்டு கலவரங்களும் தீவிரவாத போக்குகளும் உச்சத்தில் இருந்தன. வன்முறையால் எதையும் சாதிக்க முடியாது, பேச்சுவார்த்தை மூலமே அமைதியை நிலைநாட்ட முடியும் என்று அவர் உறுதியாக நம்பினார். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மோதல்களுக்கு தீர்வு காண அமைதி பேச்சுவார்த்தைகள் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தங்களை மேற்கொண்டார். அசாமில் சட்டவிரோத குடியேற்றத்தை காரணமாக கொண்டு 6 தொடர் போராட்டம் நடைபெற்று வந்தது. 1985 ஆகஸ்ட் 15 அன்று அனைத்து அசாம் மாணவர் சங்கம் மற்றும் அசாம் கணசங்கிராம் பர்ஷத் அமைப்புகளுடன் மத்திய அரசு சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தி அசாம் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதனால் வடகிழக்கு மாநிலங்களில் ஜனநாயகம் மற்றும் அமைதி திரும்பியது. வடகிழக்கு இந்தியாவின் மிக வெற்றிகரமான அமைதி ஒப்பந்தமாக கருதப்படுவது மிசோரம் அமைதி ஒப்பந்தமாகும். இது ஜூன் 30, 1986 அன்று கையெழுத்தானது. மிசோ தேசிய முன்னணி தலைவர் லால் தெங்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கிளர்ச்சியாளர்கள் தங்கள் ஆயுதங்களை அரசிடம் ஒப்படைத்தனர். 1987 மிசோரமிற்கு முழு மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டு அமைதியான முறையில் தேர்தல்கள் நடத்தப்பட்டது. இந்திரா காந்தி அவர்களின் மறைவிற்கு பிறகு பஞ்சாபில் நிலவிய கடுமையான கொந்தளிப்பை தணிக்க தொடர் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு ஜூலை 24, 1985 அன்று ராஜீவ்காந்தி அவர்களும் சிரோன்மணி அகாலிதளத்தின் தலைவர் ஹர்ஷந்த் சிங் லோங்கோவால் அவர்களும் பஞ்சாப் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். சண்டிகரை பஞ்சாபின் தலைநகராக மாற்றுவது, கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு மற்றும் அண்டை மாநில நதிநீர் பகிர்வு பிரச்சினைகளை தீர்க்க நடுவர் மன்றம் அமைப்பது என பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு பஞ்சாபில் மீண்டும் ஜனநாயகம் மலர வழிவகை செய்யப்பட்டது. தன் அரசியல் லாபங்களை கருதாமல் நாட்டின் ஒருமைப்பாடே முக்கியம் என்று கருதி இந்த வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தங்களை அவர் நிறைவேற்றினார். இந்தியாவின் வளர்ச்சி என்பது அதன் அண்டை நாடுகளின் அமைதியோடும் பிணைக்கப்பட்டுள்ளது என்பதை ராஜீவ்காந்தி அவர்கள் அறிந்திருந்தார். இலங்கையில் நிலவிய இனப்பிரச்சினைக்கு அரசியல் ரீதியான தீர்வு காணவும் அங்குள்ள தமிழ் மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் 1987 இலங்கை அதிபர் இணைந்து இந்திய இலங்கை அமைதி ஒப்பந்தத்தை மேற்கொண்டார். உலக அரங்கில் அணு ஆயுத போட்டியை குறைக்கவும் முழுமையான அணு ஆயுத ஒழிப்பை வலியுறுத்தியும் ஐக்கிய நாடுகள் சபையில் அவர் ஆற்றிய உரைகள் அவரை ஒரு உலகளாவிய அமைதி தூதராக நிலைநிறுத்தின. ராஜீவ்காந்தி அவர்கள் எப்போதுமே மக்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். அச்சுறுத்தல்கள் மற்றும் பாதுகாப்பு எச்சரிக்கைகள் இருந்தபோதிலும் எளிய மக்களிடம் நேரடியாக சென்று கைகுலுக்குவதையும் அவர்களின் குறைகளை கேட்பதையும் வழக்கமாக கொண்டிருந்தார்.
அமைதி

காக அவர் எடுத்த முயற்சிகளை அவரது இறப்பிற்கு காரணமாக அமைந்தது. தனது 47வது வயதிலேயே இந்திய தேசத்தின் ஒற்றுமைக்காகவும் நல்லிணக்கத்திற்காகவும் தன் இன்னுயிரை தியாகம் செய்தார். அவரது அரும்பெரும் சேவையை பாராட்டி இந்திய அரசு அவருக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதை வழங்கி கௌரவித்தது. நல்லிணக்க நாயகர் ராஜீவ்காந்தி அவர்கள் இன்று நம்மிடையே மறைந்திருக்கலாம். ஆனால் அவர் விதைத்த டிஜிட்டல் இந்தியாவின் கனவுகளும் அவர் போற்றிய மதசார்பற்ற நல்லிணக்க சிந்தனைகளும் என்றும் அழியாதவை. ஜாதி, மத, மொழி பூசல்களால் தேசம் பிரிக்கப்படக்கூடாது. அனைவரும் இந்தியர் என்ற ஒற்றை அடையாளத்தின் கீழ் ஒன்றிணைய வேண்டும் என்பதே நாம் அவருக்கு செலுத்தும் உண்மையான அஞ்சலியாகும்.

அமைதியின் தூதுவர் மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் எம் சுமித்ரா அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் காலை செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் சாய்ரா முஜ்தபா. த ஹெட்லைன்ஸ். Prime Minister Narendra Modi successfully concludes his visit to Italy, marking final leg of his five-nation official tour. India and Italy to celebrate 2027 as Year of Culture and Tourism to strengthen dialogue between the two ancient civilizations. Centre ropes in major social media platforms to crack down on rumours and fake paper leak claims ahead of NEET UG re-examination. West Bengal government begins handing over land to BSF for barbed wire fencing along Indo-Bangladesh border. Repolling begins in Falta Assembly constituency of West Bengal. And in IPL cricket, Kolkata Knight Riders beat Mumbai Indians by 4.

மே மாதம் 21 நாளை சர்வதேச தேயிலை தினமாக அங்கீகரித்தது. அன்று முதல் வருடந்தோறும் சர்வதேச தேயிலை தினமானது மே 21 நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. தேயிலையின் மகத்துவத்தை இவ்வுலகம் முழுவதும் உள்ள மனித சமுதாயம் அறிந்து கொள்ளும் வகையிலும், தேயிலை தொழில் சார்ந்த லட்சோப லட்ச விவசாயிகள், தேயிலை தூள் விற்போர், வாங்குவோர் மற்றும் ஏற்றுமதி செய்வோர் ஆகியோரின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் இந்த தேயிலை தினமானது FAO ஆல் உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏறக்குறைய கடந்த 70 வருடங்களுக்கு மேலாக இந்திய தேயிலை வாரியமானது தேயிலை தொழில் சார்ந்த அனைத்து பிரிவினருக்கும் ஒரு உயிர் நாடியாக செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த முறை 7வது ஆண்டாக தேயிலை வாரியம் சர்வதேச தேயிலை தினத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்து வெகு விமர்சையாக கொண்டாடி வருகிறது. உண்மையில் தேயிலையானது பல வகையான மருத்துவ குணங்களை உள்ளடக்கிய ஒரு மூலிகையாகும். இதில் உள்ள வைட்டமின்கள், தாதுக்கள், ஃபிளேவனாய்டுகள் மற்றும் கேட்டகின்கள் நம் உடலுக்கு நோய் எதிர்ப்பு திறனை கொடுத்து பல்வேறு நோய்களிலிருந்து நம் உடலை பாதுகாக்க உதவுகிறது. இத்தகைய மருத்துவ குணம் கொண்ட தேநீரை ஒவ்வொருவரும் தனக்கே உரிதான பானையில் தயாரித்து பருகி வருகின்றனர். தேயிலையில் உள்ள அனைத்து மருத்துவ குணங்களையும் பெறுவதற்கு முறையான வகையில் தேநீர் தயாரிக்க வேண்டும். சிலருடைய சுய லாபத்திற்காக இந்த அற்புத மருத்துவ குணம் கொண்ட தேயிலையில் கலப்படம் செய்து நுகர்வோரின் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கின்றனர். எனவே தேயிலையின் தரத்தை அறிய நாம் பருகும் சாதாரண நீரில் ஒரு சிட்டிகை அளவிற்கு தேயிலை தூளை சேர்க்கும் பொழுது சாயம் பிரிந்தால் அது கலப்படம் செய்யப்பட்ட தூளாகும். தேயிலையின் இயற்கையான சாயம் கொதிக்க வைத்த நீரில் மட்டுமே இறங்க வேண்டும். இத்தகைய அற்புத பானத்தில் மகிமையை பொதுமக்களுக்கு எடுத்து சொல்ல இந்திய தேயிலை வாரியமானது பல்வேறு யுக்திகளை கையாண்டு வருகிறது. இந்த சீர்மிகு தேயிலை தினத்திற்கு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்தேறி வருகிறது. இதன் ஒரு கட்டமாக விவசாயிகளுக்கு தேயிலையின் தரம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கடந்த 18/5/2026 முதல் ஒரு வார காலத்திற்கு கருத்தரங்குகள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்து வருகிறது. தென்னிந்திய அளவில் நன்றாக செயல்படும் சுய உதவி குழுக்கள் மற்றும் தேயிலை விவசாய உற்பத்தி சங்கங்களை தேர்ந்தெடுத்து இந்த நாளில் அங்கீகாரம் அளித்து இந்திய தேயிலை வாரியம் ஊக்கப்படுத்தி வருகிறது. ஸ்பெஷல்டி என்று சொல்லக்கூடிய தனித்துவம் மிக்க தேயிலையை தயாரிக்கும் சிறு விவசாயிகள் தங்கள் தேயிலை தூளை காட்சிப்படுத்தி பொதுமக்களிடையே அதன் மருத்துவ குணங்களை விளக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் தகுந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பலதரப்பட்ட பொதுமக்களுக்கும் தேயிலையின் நற்குணங்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தேயிலை சம்பந்தமான வினாடி வினா, வண்ணம் தீட்டும் போட்டி, ஸ்லோகன் ரைட்டிங் போட்டி, தேநீர் தயாரிக்கும் போட்டி ஆகியவற்றிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் நுகர்வோருக்கு நல்ல தரமான தேநீர் பருகுவதை ஊக்கப்படுத்தும் வகையில் இன்று இலவச தேநீர் வழங்குவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், சுய உதவி குழுக்கள் மற்றும் உழவர் உற்பத்தி சங்கங்களை சேர்ந்த சிறு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இலவச மருத்துவ முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்புற நடந்தேறி வருகிறது. மிக முக்கியமாக இத்தகைய நிகழ்ச்சிகளை இந்த நாள் மட்டுமல்லாமல் வருடம் முழுவதும் தேயிலை வாரியமானது வெவ்வேறு காலகட்டங்களில் தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக கடந்த வருடத்தில் தேயிலை வாரியத்தின் குன்னூர் மண்டல அலுவலகம் வாயிலாக தென்னிந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அந்த வகையில் சுமார் 25 லட்சம் அஞ்சலகத்துறை சிறு சேமிப்பு கணக்கு புத்தகங்கள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அந்தந்த பிராந்திய மொழிகளில் அச்சடிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. இது மட்டுமல்லாமல் 1000 கணக்கான மக்கள் பயன்பெறும் வகையில் தென்னிந்தியாவில் உள்ள பிரதான ரயில் நிலையங்கள், பயணிகள் பயணிக்கும் ரயில்கள் மற்றும் விமான நிலையங்களில் விழிப்புணர்வு விளம்பரங்கள் ஒளிபரப்பப்பட்டன. பெருநகரங்களில் விளம்பர பதாகங்கள் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. குறைந்த நேரத்தில் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடையும் வகையில் செய்தித்தாள், தொலைக்காட்சி மற்றும் வானொலி வாயிலாக தென்னிந்தியா முழுவதும் தேயிலையின் தரம் குறித்து விழிப்புணர்வு செய்யப்பட்டது. இளம் தலைமுறையை சார்ந்த பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தேயிலையின் மருத்துவ குணங்களை விளக்கி பல்வேறு வகையான தேயிலையை காட்சிப்படுத்தி தேயிலை தொழில் சார்ந்த வேலை வாய்ப்புகளையும் எடுத்துரைக்கும் வகையில் தென்னிந்தியா முழுவதும் சுமார் 120 பள்ளி, கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் கருத்தரங்குகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு மாணவ சமுதாயத்திடம் ஏகோபித்த வரவேற்பை பெற்றது. மேலும் தெலங்கானா மாநிலத்தில் மாநில அளவில் நடைபெற்ற சிறந்த தேநீர் தயாரிக்கும் போட்டியையும்
கேரள மாநிலத்தில் மாத்ருபூமி நாளிதழ் நடத்திய தேயிலை

0: எல்லை சார்ந்த கருத்தரங்கையும் ஊட்டி அல்ட்ரா என்று சொல்லக்கூடிய இந்திய மற்றும் வெளிநாட்டு சார்ந்த போட்டியாளர்கள் பங்கு பெற்ற மாரத்தான் ஓட்டத்தையும் இந்திய தேயிலை வாரியம் ஸ்பான்சர் செய்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தென்னிந்தியாவில் நடத்தப்பட்ட பிரத்யேகமான ட்ரேட் ஃபேர் மற்றும் பொருட்காட்சிகளிலும் கலந்து கொண்டு பல்வேறுபட்ட தேயிலையை காட்சிப்படுத்தி அதன் மகத்துவம் எடுத்துரைக்கப்பட்டது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், உலகிலேயே அதிக வாழ்நாளுடன் வாழக்கூடிய மக்களை கொண்ட நாடுகள் சீனா மற்றும் ஜப்பான். இதற்கு முழு முதல் காரணம் அவர்கள் தேநீர் அருந்தும் பழக்கம் உடையவர்கள் என்று கருதப்படுகிறது. இறுதியாக உங்கள் அனைவருக்கும் இந்திய தேயிலை வாரியத்தின் சார்பாக
1: நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச தேயிலை தின வாழ்த்துக்கள்.
0: தரமான தேநீரை அருந்தி வாழ்வை வளமாக வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.
2: இதுவரை சர்வதேச தேயிலை தினத்தையொட்டி குன்னூர் இந்திய தேயிலை வாரியத்தின் செயல் இயக்குநர் எம் பரணிகுமார் அவர்கள் வழங்கிய உரை இடம்பெற கேட்டீர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி உதகமண்டலம்.

0: சுதா ரகுநாதன் குரலில் ஒலித்த அந்த பாடலின் படம் வாரணமாயிரம்.
1: வானொலிக்கு 90.
2: மேனாள் பண்ணை வானொலி அலுவலர் டி ஞானசூரிய பகவான் அவர்கள் வானொலி பற்றிய தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்.
3: எனக்கு இருந்த ஆர்வத்தின் காரணமாக வானொலியில 1978 வானொலியில நான் இங்க சேர்ந்தேன். சாமகோடாங்கி சங்கரலிங்கம் வந்து ஒரு நிகழ்ச்சி, நல்ல காலம் பிறக்குது அப்படின்ற தலைப்புல. உங்களுக்கு தெரியும், நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொன்னா ஒரு குடுகுடுப்பக்காரன் வந்து குடுகுடுப்பை அடிச்சிட்டு காலையில வந்து அந்த வீட்டுக்கு எதிர்த்தாப்புல குறி சொல்றவரு. அந்த நிகழ்ச்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது. அதனுடைய தொடக்கத்தை வந்து உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். நல்லகாலம் பிறக்குது, நல்லகாலம் பிறக்குது, நல்லகாலம் பிறக்குது. அம்மா தாய் மாரி மகமாயி மணிமந்திர சேகரிய ஆய் உமைய அகிலாண்ட ஈஸ்வரிய மக்களா கேளுங்க மகமாயி வாக்கு இது, ஜனங்களா கேளுங்க ஜக்கம்மா வாக்கு இது. நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லிட்டு காலையில அந்த வீட்டுல வந்து அந்த ஒலிக்கிறதுக்காகவே அதை நிறைய பேர் கேட்டாங்க.

0: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நினைவுகளும் நவீனமும் குறித்த நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே, நம்ம ஆகாஷ்வாணி 90 வயதை கடக்கும் இந்த தருணத்துல நினைவுகளும் நவீனமும் என்ற தலைப்புல நேர்முகம் மேற்கொள்ள போறோம். இப்போ நம்மளோட இணைந்திருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா வினாடி வினா ஆசிரியர் TK பத்மநாபன் அவர்கள். சொல்லுங்க சார், ஆகாஷ்வாணிக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன?
2: வணக்கம். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க என்னுடைய நிகழ்ச்சிகள், வினாடி வினா நிகழ்ச்சிகளை கேட்டிருப்பீங்க. நான் அதாவது என்ன சொல்லணும்னா, நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பாலான நாட்கள் நான் வானொலியோட தொடர்பு கொண்டிருக்கேன். நான் வந்து ஏறக்குறைய 40 வருடங்களுக்கு மேலாக வினாடி வினா நிகழ்ச்சிகள் நடத்தி வருகின்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கிரிக்கெட் குவிஸ்,

0: வானொலியினுடைய வரலாற்றை பற்றிய ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி நடத்திருக்கேன். இப்படி பல்வேறு வகையான சிறப்பு வினாடி வினா நிகழ்ச்சிகளை நடத்தி வந்திருக்கேன். இப்போ சமீபமா வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 9-10 மாதங்களாக ஏற்றத்தை நோக்கி அப்படின்ற ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி நடத்தி அதன் மூலியமாக பல்வேறு முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டு வருகின்றோம். இன்னைக்கு நான் வந்து ஒரு புகழ்பெற்ற வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவரா இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஆல் இண்டியா ரேடியோ தான் ஒரு மிகப்பெரிய எனக்கு ஒரு உந்து சக்தியா என்னை ஊக்குவிச்சது. ஆரம்பத்திலிருந்து எனக்கு தொடர்ச்சியா நிகழ்ச்சிகள் கொடுத்து எல்லா துறைகளும் வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துவதற்கு எனக்கு வாய்ப்பளித்து நான் இன்னைக்கு ஒரு புகழ்பெற்ற வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவரா இருக்கேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு வானொலி தான் மிக மிக மிக பெரிய ஒரு அடித்தளமிட்டது. ஏன்னா வானொலின்றது வந்து எனக்கு வந்து என்னுடைய மனதுக்கு மிக மிக நெருக்கமான ஒன்று. அந்த வானொலியை கேட்காம என்னால் இருக்கவே முடியாது. எல்லா நிகழ்ச்சிகள், பாடல்கள், அதுக்கப்புறம் நாடகங்கள், செய்திகள், எந்த நிகழ்ச்சியுமே வந்து எனக்கு ரொம்ப மனதுக்கு பிடித்த ஒரு நிகழ்ச்சிகள் தான். அதாவது இந்த ஒரு ஒரு படைப்புகளையும் பார்க்கும்பொழுது நான் பிரமித்து போவேன். ஆல் இண்டியா ரேடியோனுடைய ஒரு ஒரு நிகழ்ச்சிகளையும் பார்க்கும் பொழுது, அதுவும் பர்டிகுலர்லி பாத்தீங்கன்னா அந்த சினிமா பாடல்கள், அதாவது அப்பெல்லாம் சினிமா பாடல்கள் வர்றதுக்கு முன்னாடி சினிமா பாடல்கள் முடிஞ்ச உடனே அந்த பாடலை இயற்றியது யாரு, பாடலுடைய இசையமைப்பாளர் யாரு, பாடலை பாடியது யாரு, எந்த படத்துல வந்தது அப்படின்ற வந்து தகவல்கள் எல்லாம் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் அதெல்லாம் கேட்டு கேட்டு ஆல்மோஸ்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு திரை களஞ்சியமே என்னுடைய மனதில் பதிந்திருக்கு. நான் நிறைய திரைப்படம் பற்றிய வினாடி வினா நிகழ்ச்சிகள்லாம் நடத்தியிருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஒரு திரைப்பட பாடல்கள் பற்றி சொல்ற இன்ஃபர்மேஷன்லாம் என்னுடைய மனதில் அப்படியே டோட்டலாக பதிஞ்சு போயிருக்கோம். ஸோ அதெல்லாம் வச்சே ஒரு திரைப்படங்கள் பற்றிய ஒரு வினாடி வினா, திரைப்பட பாடல்கள் பற்றிய ஒரு வினாடி வினாலாம் நடத்த முடிஞ்சதுன்னா அதுக்கெல்லாம் வந்து ஆல் இண்டியா ரேடியோ தான் மிகப்பெரிய ஒரு காரணம். அதை தவிர திரைப்படங்கள் பற்றிய திரைப்பட இயக்குநர்கள், நடிகர்கள், நடிகைகள் இந்த பேட்டிகள்லாம் ரொம்ப சுவையா இருக்கும். அது எந்த பேட்டியுமே விடுறதில்லை. ஏதாவது திரைப்படம் பற்றிய ஒரு பேட்டி வந்ததுன்னா உடனே அதை உட்கார்ந்து பொறுமையா கேட்பேன். அந்த நிகழ்ச்சிகள், அந்த அனுபவங்கள், அவங்க சொல்ற அனுபவங்கள் எல்லாம் அப்படியே மனசுல வந்து பசுமரத்து ஆணி போல பதிஞ்சிருக்கும். எப்பயோ எந்த காலத்திலயோ கேட்ட நிகழ்ச்சி கூட இன்னுமே ஞாபகம் இருக்கும். அதுவும் பர்டிகுலரா பார்த்தா திரைப்படங்கள் பற்றிய நிகழ்ச்சிகள். அதை தவிர கிரிக்கெட், இந்த கிரிக்கெட்டினுடைய கமெண்ட்ரி அப்படின்றது அந்த காலத்துல ரொம்ப ரொம்ப பாப்புலர். சோ அதெல்லாம் ஒன்னுமே விடுறதே இல்லை. அதுவும் அந்த 5 நாட்கள் கிரிக்கெட் டெஸ்ட் நடக்கும் பொழுது அது பக்கத்திலேயே இருந்து கேட்போம். அவ்வளோ ஒரு சுவையா இருக்கும். அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. சோ வானொலின்றது என்னையும் வானொலியும் பிரிச்சே பார்க்க முடியாது. நாங்க ரெண்டு பேரும் ஒன்றுதான். இந்த வானொலி 90 வயது நிரம்பி இருக்கு அப்படின்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது இன்னும் 1000 ஆண்டுகள் மிகவும் செழிப்போடு வாழ்ந்து மக்களுக்கு பேருதவி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நன்றி, வணக்கம்.
1: அடுத்ததாக நம்முடன் இணைந்திருப்பவர்,
2: என் பேர் பிரதீக்ஷா. நான் வந்து நிறைய ரேடியோ கேட்டது கிடையாது. நம்ம பஸ்ல எல்லாம் போகும்போது நிறைய மியூசிக்ஸ் தான் கேட்போம், இல்ல மூவிஸ் பாப்போம். ஆனா நானும் மியூசிக் அந்த மூவிஸ் தான் பாப்பேன். மியூசிக் பாக்கும்போது ஒரு ஆட், எஃப்எம் ரேடியோ ஆட் தான் பாக்கும்போது திடீர்னு ஓகே நம்ம இதை ட்ரை பண்ணி பாப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது என்னோட பஸ் டிராவலிங்ல தான். பாத்துட்டு நல்லா இருக்கே அப்படின்ட்டு ஒன்னொன்னா நிறைய நான் பாக்க ஆரம்பிச்சேன். எங்க வீட்டுல அப்பத்துல இருந்தே ரேடியோ ஓடிட்டே தான் இருக்கும். 24 hours ஒரு வீட்டுல ஓடும்னா எங்க வீட்டுல தாராளமா ஓடும். ரேடியோ மார்னிங் ஆரம்பிச்சு எல்லாத்துல இருந்து ஒரு நியூஸ் சேனல்ல இருந்து பாட்டு முடிகிற வரைக்கும் ஓடும். வேலை செஞ்சா ரேடியோ, நடந்தா ரேடியோ, உட்காந்தா ரேடியோ, எல்லாமே எங்க வீட்டுல ரேடியோ தான். நானும் இத பஸ்ல கேட்டு ஓகே நம்ம திருப்பி பாப்போம் அப்படின்ட்டு ஓகே நானும் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். மார்னிங் காலேஜ்க்கு வரும்போது டிவி பாத்துட்டு வர டைம் போய் ரேடியோ பாத்துட்டு வர டைம் மாறிடுச்சு எங்களுக்கு. அந்த டைம்ல டிவி, மொபைல் போன்ஸ், லேப்டாப்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, ரேடியோ மட்டும்தான். ஆனா இப்ப திரும்பி பார்த்தா என்னென்னமோ வந்துருச்சு. டிவில இருந்து மொபைல் போன், லேப்டாப், கம்ப்யூட்டர் அந்த மாதிரி நிறைய டிவைசஸ் வந்துருச்சு. ஆனா இன்னைக்குமே நம்ம அம்மா, அப்பா, பாட்டி எல்லாருமே கேக்குறது எல்லாமே ரேடியோ மட்டும்தான்.
1: அடுத்ததாக நம்முடன் இணைந்திருப்பவர்,
3: என் பேர் ஹர்ஷா. நான் ஆக்சுவலா ரேடியோ எல்லாம் அவ்வளவு கேட்க மாட்டேன். எங்க அப்பா தான் ரொம்ப அதிகமா கேட்பாரு. நான் யோசிப்பேன், ஒரு 30 செகண்ட் ரீல கூட என்னால வந்து கரெக்டா பாக்க முடியல. ஆனா அவ்வளவு பெரிய கிரிக்கெட் கமெண்ட்ரி, அப்புறமா அவ்வளவு பெரிய டிராமா, இதெல்லாம் வந்து அந்த ஜெனரேஷன்ல எப்படி கேட்டு இவ்வளவு பேர் வந்தாங்கன்னு தெரியல. அவங்க எல்லாம் ரேடியோ பிடிக்கும்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு சிரிப்பா இருக்கும், என்ன கேட்கறது மட்டும் தானே அப்படின்ட்டு. ஆனா ரேடியோ கேட்கறது மட்டும் எவ்வளவு பெரிய ஒரு ஸ்கில், அப்புறமா அது எவ்வளவு பெரிய டேலண்ட்னு எனக்கு அப்ப புரியல. இப்ப வந்து ஒருத்தர் டீச்சர் வந்து கிளாஸ்ல எடுக்கிறாங்க பேசினாலே நம்மளுக்கு வந்து அவ்வளவு நேரம் அட்ராக்டிவா இருக்காது. ஆனா ஒரு ரேடியோல பேசுறது மட்டும், அந்த காலத்துல வந்து சீரியல், இப்பெல்லாம் நம்ம வந்து சீரீஸ், வெப் சீரீஸ், மூவிஸ் இதெல்லாம் நம்ம டிவியில பாப்போம். ஆனா அப்பெல்லாம் ரேடியோலயே வந்து டிராமா இதெல்லாம் நடக்கும். அப்பா சொல்லியிருக்காரு டிராமா இந்த மாதிரிலாம் பாப்பேன்ட்டு.

0: அவரை கேட்டு வளரும் போது தான் இந்த ஜென்ரேஷன்ல நம்ம பிறந்துட்டோமோ அதெல்லாம் பார்க்காம இருக்கிறோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கு. அதெல்லாம் இருக்கும் போது தான் இப்பயும் ரேடியோலாம் இருக்கு, ஆனா கேட்கறதுக்கு தான் ஆள் இல்லைன்ற மாதிரி இருக்கு. இந்த ரேடியோ ஸ்டார்ட் பண்ணி 90 இயர்ஸ் ஆச்சு, ஆனா அந்த ஜென்ரேஷனுக்கு அப்புறமா இந்த ஜென்ரேஷன் இன்னும் கேட்காம இருக்காங்க. நம்ம எல்லாம் இன்னும் நம்ம ரேடியோ வந்து நிறைய கேட்க வைக்கணும்.
1: அடுத்ததாக நம்முடன் இணைந்திருப்பவர்,
2: நான் கேரல். நம்ம ஆல் இந்தியா ரேடியோ வந்து 90th year செலிப்ரேட் பண்றாங்க. சோ எனக்கும் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து ரேடியோ பத்தி சொல்லணும்னு ஆசையா இருக்கு. நான் வந்து 90s கிட்ஸ் கிடையாது, நான் ஒரு 2K கிட்ஸ் தான். பட் என்னதான் நான் 2K கிட்ஸா இருந்தாலும் எனக்கு வந்து சாங்ஸ் எல்லாமே கேட்க ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் வந்து நம்மளோட அந்த காலத்துல வந்து டிவி போன் எதுவுமே இல்லாம நம்ம வாழ்ந்தோம்ல, அப்ப அந்த டைம்ல நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இதுனா அது வந்து ரேடியோ மட்டும்தான். அது வந்து நம்ம காலையில இருந்து நைட் எவ்வளவு நேரம் வரைக்கும்னால நம்ம

0: ஆல் இந்தியா ரேடியோ வந்து 90th இயர் செலிப்ரேட் பண்றாங்க. சோ எனக்கும் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து ரேடியோ பத்தி சொல்லணும்னு ஆசையா இருக்கு. நான் வந்து 90s கிட்ஸ் கிடையாது, நான் ஒரு 2K கிட்ஸ் தான். பட் என்னதான் நான் 2K கிட்ஸா இருந்தாலும் எனக்கு வந்து சாங்ஸ் எல்லாமே கேட்க ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் வந்து நம்மளோட அந்த காலத்துல வந்து டிவி போன் எதுவுமே இல்லாம நம்ம வாழ்ந்தோம்ல, அப்ப அந்த டைம்ல நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இதுனா அது வந்து ரேடியோ மட்டும்தான். அது வந்து நம்ம காலையில இருந்து நைட் எவ்வளவு நேரம் வரைக்கும்னாலும் நம்ம நான் ஸ்டாப்பா வந்து ரேடியோ என்ன வேணாலும் நம்ம கேட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ரீசன்ட் டேஸ்ல வந்து ரேடியோஸ் எல்லாமே போயிடுச்சு. சோ அது எங்க போச்சு, எங்க ஏது போச்சுன்னு எதுவுமே நமக்கு தெரியல. ஆனா வந்து இப்போ வந்து நம்ம ரேடியோ கூட இன்னும் நம்ம கனெக்டடா இருக்கும் அப்படின்னு சொல்ல போனா, நம்ம வந்து கார் ஜேர்னி அப்போ இல்ல சம்டைம்ஸ் டிராவல் பண்ணும் போது அந்த கார்ல அப்படின்னா வந்து பஸ்ல எல்லாம் வந்து நம்ம ரேடியோ பேசுறத வந்து நம்ம கேட்போம். சோ கார்ல போகும்போது எனக்கு வந்து ஸ்பெஷலாவே நான் வந்து ரேடியோ மூலமாவே நிறையவே வந்து ஜெனரல் நாலேஜ் கத்துக்கிட்டேன். சோ அதுல மெயினா வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து விளையாட்டு அரங்கம் ஸ்போர்ட்ஸ் இன்டர்வியூ, அது வந்து ஒரு 2:40 PM என் சென்னை ஸ்போர்ட்ஸ் வெனஸ்டே மட்டுமே அது வந்து நடக்கும். ஸ்போர்ட்ஸ் இன்டர்வியூல இருந்து வந்து நான் நிறைய ஸ்போர்ட்ஸ் விஷயத்த பத்தி கத்துக்கிட்டேன். அந்த ஜேர்னி எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு அது எல்லாமே வந்து ரேடியோல இருந்து தான் கத்துக்கிட்டேன். அது வந்து எனக்கு தெரியாது, பட் நான் எல்லாமே வந்து ரேடியோ மூலமா கேட்டு நான் எல்லாமே வந்து கத்துக்கிட்டேன். மீன்வைல் நான் கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது. சோ அதுக்கப்புறம் வந்து சாட்டர்டே 11:00 வந்து குவிஸ் ப்ரோக்ராம் போடுவாங்க, அது வந்து எவ்ரி சாட்டர்டே போடுவாங்க. அதுல இருந்தும் நான் ஒரு சில ஜென்ரல் நாலேஜ் வந்து நிறையவே கெயின் பண்ணிட்டேன். அண்ட் பிளஸ் நம்ம மோஸ்டாவே டிராவல் பண்ணும் போது விரும்பி ரேடியோல கேட்கக்கூடியதுனா அது வந்து சாங்ஸ் மட்டும் தான். சோ நம்ம மோஸ்டாவே வந்து ஓல்ட் சாங்ஸ் வந்து நான் விரும்பி கேட்பேன். சோ அதனால நான் வந்து வைல் டிராவலிங் நான் ரேடியோல வந்து நிறையவே இந்த மாதிரி மியூசிக் சேனல்ஸ் வச்சு நான் வந்து கேட்பேன். ஆனா வந்து இப்போ வரைக்கும் ஒரு சில வீட்டுலதான் வந்து ரேடியோஸ் வந்து இன்னமும் யூஸ் ஆயிட்டு இருக்கு. பிகாஸ் இந்த அப்கமிங் ஜென்ரேஷன்ல வந்து எல்லாமே டெக்னாலஜி பேஸ்டாவே ஆயிடுச்சு. நம்ம எல்லாருமே அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். பட் அந்த ஓல்ட் டிவைஸ் எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. அது ரொம்பவே ரேர் டு சீ தட். சோ எனிவேஸ் நம்ம ஆல் இந்தியா ரேடியோ வந்து 90th இயரை செலிப்ரேட் பண்ணுது. வி டு செலிப்ரேட் இட் டுகெதர். தேங்க்யூ.
1: அடுத்ததாக நம்முடன் இணைந்திருப்பவர்.
2: வணக்கம், என்னோட பேர் தினேஷ்குமார், நான் மயிலாப்பூர்ல இருக்கேன். நம்ம அகில இந்திய வானொலி, நான் வந்துட்டு ஒரு மளிகை கடை வந்துட்டு சிம்பிளா அந்த கடையில சின்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன். அந்த கடையில நாங்க மக்கள் எல்லாருமே வந்துட்டு கேட்கறது நம்ம ஏர் எஃப்எம் தான். இதுல வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கிரிக்கெட் கமெண்ட்ரி வந்துட்டு இப்போ அதிகமா சூடு பிடிச்சு போறப்போ வந்துட்டு எல்லாருமே கிரிக்கெட் நம்ம டிவியில பாக்குறத விட அந்த டைம்ல நாங்க பொருள் எடுத்துட்டு போறப்போ வந்துட்டு இந்த கமெண்ட்ரி அந்த ரன்ஸ் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு வந்துட்டு விக்கெட் விழுந்திருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு இந்தியா ஜெயிச்சிருச்சா, நம்ம தோனி வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆர்வமா நம்ம கேட்டு இந்த கிரிக்கெட்டை பத்தி பார்ப்போம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச எங்க வீட்டுல எல்லாருமே கேட்கற நிகழ்ச்சியா மியூசிக். அந்த காலத்து பாட்டுல இருந்து இடைக்காலத்து பாட்டு வரைக்கும் நிறைய பாட்டை வந்துட்டு போடுவாங்க. அது எல்லாமே ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது எல்லாமே வந்துட்டு குவிஸ். இந்த குவிஸ் மூலியமா வந்துட்டு நிறைய ஜென்ரல் நாலேஜ், எனக்கு தெரிஞ்ச ஜென்ரல் நாலேஜை விட இப்போ இருக்கிற நம்ம ஏஐ வச்சு படிக்கிற ஜென்ரல் நாலேஜை விட பல ஜென்ரல் நாலேஜ் அந்த காலத்துல ஒரு ஏஐ சோர்ஸா வந்துட்டு நமக்கு இந்த அகில இந்திய வானொலி தான் இருந்துச்சு. நிறைய நாட்டுடைய முக்கிய தகவல்கள் இப்போ GST பத்தி, பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம்ஸ் பத்தி, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம இந்த ரேடியோ மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். இது மூலமா வந்துட்டு நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது இல்லாம நான் என்ஜாய் பண்றதுக்கு ஒரு சோர்ஸ் ஆகவும் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மூலதனமாகவும் இருந்ததுனால இந்த 90 இயர்ஸ் ஆஃப் ஏர்ங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா எங்களுக்கு, நாங்க கேட்கிற எங்களோட பயனாளர்கள் எங்களுக்கும் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கும்னு சொல்லி முடிக்கிறேன். நன்றி.
1: அடுத்ததாக நம்முடன் இணைந்திருப்பவர்.
3: அனைவருக்கும் வணக்கம், என்னோட பெயர் விவேக், நான் சென்னையில இருந்து பேசுறேன். நான் வந்து ஒரு முனைவர் பட்ட ஆய்வாளர், சென்னை பல்கலைக்கழகம்ல முனைவர் பட்டம் படித்துக் கொண்டிருக்கேன். வானொலி நிலையம் கடந்த 90 ஆண்டுகால வரலாற்றை சாதனை படைத்து அடுத்த ஆண்டிற்குள் செல்ல இருக்கின்றது. 90 ஆண்டுகால வரலாறு என்பது அவ்வளவு எளிதல்ல. கிராமப்புறங்களில் இன்றுள்ள வசதி அன்று இருந்தனவா என்று கேட்டால் இல்லை தானே சொல்லணும். எந்த வசதியும் இல்லாமல் இருந்த மக்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு அருமையான கருவிதான் நம்ம சொல்லக்கூடிய FM ரேடியோ, AIR அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன், என் தாத்தா பாட்டிக்கெல்லாம் கூட இந்த ரேடியோ கேட்டுதான் நிறைய செய்திகளை எங்களுக்கெல்லாம் சொன்னாங்க. எங்க பாட்டிக்கு அடிக்கடி மூட்டு வலியெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு வைத்தியம் எங்க அப்படின்னு தேடும் போதுதான் AIRல ஹலோ டாக்டர் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி மூலமா நிறைய மருத்துவர்களை கட்டணமின்றி, குறிப்பாக ஒரு மருத்துவரிடம் போன செலவாகும் வீட்டில் இருக்கிற அந்த கை வைத்திய முறையின் இருக்குல்ல, அதெல்லாமே ஹலோ டாக்டர் அப்படின்ற நிகழ்ச்சி மூலமாக இந்த வானொலி நிலையம் வந்து ஒரு பெரிய மருத்துவரை அந்த தளத்தில் மிக சிறந்த மருத்துவரை அழைத்து பேசுவாங்க. அப்போ அந்த மருத்துவரின் அறிவுரைகள் படி எனது தாத்தாவும் எனது பாட்டியும் மூட்டு வலி, கை கால் வலி போன்ற உடல் வலிகளுக்கு நிவாரணம் கண்டார்கள். இந்த இளைஞர் சமுதாயம் இன்று 2026 நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் மனிதருக்கு எவ்வளவு

0: ஒரு பிரஷர் என்று சொல்லக்கூடிய மன அழுத்தம் எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியும். இதையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு அரிய சாதனை கருவிதான் இசை அப்படின்னு சொல்றது. இப்ப எனக்கு தெரிஞ்சே எஃப்எம் ரேடியோ ஆன் பண்ண அப்படின்னா அதுல வரக்கூடிய இசை நமது மன அழுத்தத்தை குறைக்குது, அழுத்தத்தை குறைத்து நம்ம இலகுப்படுத்துகிறது. ஒரு மனிதனுக்கு இசை ரொம்ப மிக முக்கியம் வாழ்க்கையில. எவ்வளவு கடினமான சூழல்கள் இருந்தாலும் அவற்றை இசையால் நாம் வெல்ல முடியும். அப்படி அந்த இசையை தொடர்ந்து மக்களுக்கு வழங்கி கொண்டு வருவது வானொலி நிலையம் தான். கிராமப்புற இசைகளாகட்டும், பக்தி இசைகளாகட்டும், அல்லது ஃபோக் மியூசிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டுப்புற பாடல்கள் உள்ள இசைகளாகட்டும், இதையெல்லாம் தினமும் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறது வானொலி நிலையம். கடந்த 90 ஆண்டுகளாக இவை ஒரு சேவை மனப்பான்மையோடு தொடங்குகிறது. இன்றைய இளைஞர்கள் பெரும்பான்மையாக இவற்றை பயன்படுத்த வேண்டும் என்பதே என்னுடைய ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளாக நான் இங்கு வைக்கிறேன். ஏனென்றால் இன்றைய உலகத்தில் வானொலி நிலையம் அமைத்து அதற்கு இத்தனை பேர் அவருடைய உழைப்பை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த உழைப்பை நாம் மதிக்கணும் அல்லவா, அவரின் உழைப்பை நாம் அங்கீகரிக்கணும் அல்லவா. என்னதான் நம்ம மாடர்ன் உலகத்தில் இருந்தாலும் பழைய செய்திகள், பழைய பொருட்கள் என்றுக்கும் நம் மனதை நிலைப்படுத்தும். அவற்றில் ஒன்றுதான் இந்த எஃப்எம் ரேடியோன்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள். நிறைய நிகழ்ச்சிகள் அவங்க வெளியிடுறாங்க. மாணவர்களுக்கு அறிவை வளர்க்கக்கூடிய குவிஸ் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ந்து வழங்கிட்டு இருக்காங்க. இப்படி அறிவு சார்ந்து இயங்குகின்றவை இருந்தாலும் சரி, ஒரு மருத்துவம் சார்ந்து இயங்கினாலும் சரி, ஏழை எளிய மக்களுக்கு பிரதமருடைய ஸ்கீம் அந்த அறிவிப்புகள்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் கிராமப்புறங்களுக்கும் தினந்தோறும் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறாங்க. பாடல்கள், முக்கியமாக ஒரு பழமொழி ஒன்று உண்டு, உழவன் சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் அப்படின்னு. அப்படி உழவர்களுக்கென தனித்த 2-3 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கி கொண்டு வருவது வானொலி நிலையத்தின் மிகப்பெரிய வெற்றியாக என் பார்வையில் நான் பார்க்கின்றேன். அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு நல்ல பயன் தரக்கூடிய தகவல்களை இன்றளவும் தொய்வில்லாமல் தினந்தோறும் வழங்கி வருகின்றன வானொலி நிலையமாகனது. அப்படிப்பட்ட பல சிறப்பு மிகுந்த நிகழ்ச்சிகளை 90 ஆண்டுகளாக வழங்கி வருகின்ற நிறுவனம் இன்னும் பல 100 ஆண்டுகள் அவற்றை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும், மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஒரு செய்திகள், ஒரு நிகழ்ச்சி வெளியிடுது என்றால் அவ்வளவு எளிதல்ல, அதற்கு பின்னால் பல மனிதர்களின் உழைப்பும் இருக்கின்றது. அப்படிப்பட்ட உழைத்த அனைவருக்கும் இந்த 90 ஆண்டுகள வரலாறை 900 ஆண்டுகள வரலாறாக தினமும் தொடர வேண்டும் என்ற பெரும் ஆசைக்கு நான் இணங்குகின்றேன். அவர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நினைவுகளும் நவீனமும் குறித்த நேர்முகம் கேட்டீர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. கே காயத்ரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஆர் யோகராஜா அவர்கள் மிருதங்கம். நின்னு ஜூஜி தன்யுடைத்தி. பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ராகம் சௌராஷ்டிரம், ஆதிதாளம்.

நேரம் 9:32 30 நொடி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் கே காயத்ரி அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஆர் யோகராஜா அவர்கள் மிருதங்கம், தொடர்ந்து பாலிஞ்சு காமாட்சி, மத்தியமாவதி ராகம் ஆதிதாளத்தில் ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை கே காயத்ரி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஆர் யோகராஜா அவர்கள் மிருதங்கம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. தொடர்வது
1: திருச்சிராப்பள்ளி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. மக்கள் மாளிகையில் தற்போது நடைபெறும் பதவியேற்பு நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர் புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். தாவேக்காவிலிருந்து 21 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து 2 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் அமைச்சர்களாக இன்று பொறுப்பேற்கின்றனர். இதன்படி தாவேக்காவிலிருந்து தூத்துக்குடி ஸ்ரீநாத், அவினாஷி கமலி, குமாரபாளையம் விஜயலட்சுமி, காஞ்சிபுரம் ரஞ்சித்குமார், கும்பகோணம் வினோத், திருவாடானை ராஜீவ், கடலூர் ராஜ்குமார், அரக்கோணம் காந்திராஜ், ஒட்டப்பிடாரம் மதன் ராஜா, ராஜபாளையம் ஜெகதீஸ்வரி, ஈரோடு விஜய் பாலாஜி, ராசிபுரம் லோகேஷ் தமிழ்ச்செல்வன், சேலம் தெற்கு விஜய் தமிழன் பார்த்திபன், திருச்சி ஸ்ரீரங்கம் ரமேஷ், வேளச்சேரி குமார், ஸ்ரீபெரும்புதூர் தென்னரசு, கோயம்புத்தூர் வடக்கு சம்பத்குமார், அறந்தாங்கி முகமது பர்வேஸ், தாம்பரம் சரத்குமார், ஆர்கே நகர் மரிய வில்சன், கிணத்துக்கடவு விக்னேஷ் ஆகிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அமைச்சர்களாக இன்று பொறுப்பேற்கின்றனர். காங்கிரஸ் கட்சியிலிருந்து கிள்ளியூர் சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜேஷ்குமாரும் மேலூர் உறுப்பினர் விஸ்வநாதனும் இன்று அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். 1967 ஆண்டிற்கு பின்னர் தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் இடம்பெறுவது இதுவே முதல் முறையாகும். மேற்குவங்க மாநிலம் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதி மறுதேர்தல் வாக்குப்பதிவில் காலை 9 மணி நிலவரப்படி 20.47% வாக்குகள் பதிவாயின. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெறும். சர்வதேச தேயிலை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தேயிலையின் பொருளாதார முக்கியத்துவம், மருத்துவ குணங்களை வெளிக்கொணரும் வகையில் இத்தினம் ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்படுகிறது. திருச்சி, அரியலூர், நாமக்கல், திருப்பத்தூர், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. தென்காசி பாவூர் சத்திரம் கால்நடை சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு 2 கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனை நடைபெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பாவூர் சத்திரம் ஆடு மற்றும் மாட்டுச் சந்தையில் மதுரை, திண்டுக்கல், தேனி, ஒட்டச்சத்திரம், அண்டை மாநிலமான கேரளா உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்து ஏராளமான ஆடு மற்றும் மாடுகளை விற்பனைக்காக வியாபாரிகள் கொண்டு வருவது வழக்கம். இந்த நிலையில் இஸ்லாமியர்களின்

0: புனித பண்டிகைகளில் ஒன்றான பக்ரீத் பண்டிகை கொண்டாடுவதற்கு இன்னும் 6 நாட்கள் உள்ள நிலையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் ஆடு மற்றும் மாடுகளை வாங்குவதற்காக சந்தைக்கு குவிந்தனர். இங்கு செம்பரி ஆடு 10,000 ரூபாய் முதல் 75,000 ரூபாய்க்கும் தரத்திற்கேற்க விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் சுமார் 2 கோடி ரூபாய்க்கு மேலாக விற்பனை நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் அர்ஜுன் ஹரிஹரன் இணை இன்று களமிறங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

நேரம் 10:03 இணைந்திருக்கிறீர்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. காலையில 10 ஆயிடுச்சுனாலே ஆபீஸ் ஃபைல்கள் குமையலாங்க, வீட்டு சமையல் கட்டல வேலைகள் பாக்கி இருக்கலாம், இல்ல காலேஜ் அசைன்மெண்ட் டென்ஷன் கூட இருக்கலாம். ஆனா அத்தனையும் ஓரமா தூக்கி வச்சுட்டு அடுத்த 1:30 உங்க காலை பொழுதை வேற லெவலுக்கு எனர்ஜியா மாத்த போறது இது உங்க போடு ஆட்டம் போடு. நேயர்களே, உங்க உடம்புல இருக்கிற அத்தனை நரம்புகளையும் சுறுசுறுப்பாக்கி கால்களை தானாகவே ஆட வைக்கிற மாதிரியான சூப்பர் ஹிட்டான துளலிசை பாடல்கள் இன்னைக்கு உங்களுக்காகவே வரிசையாக காத்துட்டு இருக்கு. இதோ உங்களுக்கான முதல் பாடல், எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் லதா மங்கேஷ்கர் குரலில் சத்யா திரைப்படத்திலிருந்து.

காலையில இந்த மாதிரி ஒரு பாட்டை கேட்டுட்டு வேலையை தொடங்குறதே தனி சொகந்தாங்க. நீங்களே உங்களின் நினைவிற்காக இன்று காலை 11 மணிக்கு அசத்தல் சந்திப்பு மன்னார்குடி எடையார்நத்தம் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்கிலிருந்து ஒரு நேரலை. எல்லாரும் கொடை பிடிப்பாங்க, ஆனா இந்த இசை மலையில எல்லாரும் சேர்ந்து ஆட்டம் போட போறோம். இணைந்திருக்கிறீர்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இது உங்கள் போடு ஆட்டம் போடு.

மணி 14 நிமிஷத்துல இணைந்திருக்கிறீர்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. வெயில் சும்மா சுள்ளீர்னு ஏற ஆரம்பிச்சிருக்கலாங்க, ஆனா நம்ம திருச்சி அலைவரிசைகளோட எனர்ஜி அதை விட டபுளா ஏறிட்டே இருக்குங்க. இதோ உங்களுக்கான அடுத்த பாடல்.

0: தலை சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.
1: உழவன் படத்திலிருந்து அடுத்த பாடல்.

0: நேரம் 10:45. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 kHz நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: ஓடி விளையாடு.
2: ஓடி ஆடி விளையாடு. ஓடி ஆடி விளையாடு.
3: என்ன ஆச்சு?
1: ஓடி விளையாடு நிகழ்ச்சியில் இன்று ஹேண்ட்பால் வீராங்கனை என் இர்ஃபானா அவர்கள் தரும் தகவல்கள். நேயர்களுக்கு வணக்கம். இவங்க யாரு, என்ன விளையாட்டெல்லாம் இவங்க விளையாடுவாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? இர்ஃபானாவுக்கு நிலையத்தின் சர்வ முதல்ல வணக்கத்தை சொல்லலாம்.
4: வணக்கம். நான் 3 இயர்ஸா ஹேண்ட்பால் விளையாண்டுட்டு இருக்கேன்.
1: இர்ஃபானா, என்ன விளையாட்டுகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எதுமா?
4: ஹேண்ட்பால்.
1: ஹேண்ட்பால்ல எப்படி உங்களுக்கு தனித்துவமா ஆர்வம் வந்தது?
4: ஃபர்ஸ்ட் அத்லெட்டிக்ஸ் பண்ணலாம்னு ட்ரை பண்ணேன், அப்புறம் டீம் கேம் போகணும்னு ஆசை வந்துச்சு. அதுல எல்லா கேமும் பார்க்கும்போது ஹேண்ட்பால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்க கோச் ஹேண்ட்பால் பிளேயர், அவங்கள பத்தி இன்ஸ்பயர் ஆனேன்.
1: எந்த வயசுல நீங்க விளையாட ஆரம்பிச்சீங்க? எப்படி இதுக்கு ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க?
4: ஃபர்ஸ்ட் ஸ்கூல் டீம்ல இருந்தேன், அப்ப எனக்கு ஏஜ் 11-12 தான் ஆடிட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்சம் மேல மேல போகணும்னு எனக்கு ஆசை வந்துச்சு. ஸ்டேட் லெவல் ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆனேன் திருச்சி டீம் வழியா. திருச்சி டீம்ல செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒவ்வொரு மேட்சா வெளில போகும்போது ஒரு கோச் என்னை பார்த்து கூப்பிட்டாங்க. எஸ்டிடி வந்து அட்டன் பண்றியா பாப்பா, கேம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்புறம் போய் அட்டன் பண்ண ஃபர்ஸ்ட் செலக்ஷன்லயே வாங்கிட்டேன். தமிழ்நாட்டுல 3rd mark.
1: வெரி குட். சரி, இப்ப இந்த ஹேண்ட்பால் விளையாடுறோம்ல, மொத்தம் இந்த விளையாட்டுல எத்தனை பேர் இருப்பாங்க?
4: மொத்தம் 14 பேர். உள்ள மெயின் 7 ஆடுவாங்க, வெளியில சப்ஸ்டிடியூஷன் 7 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. 40 meter ground தான். ஆஃப் கோர்ட் 20, இந்த சைடு ஆஃப் கோர்ட் 20. ஆப்போனன்ட் வந்து அதே மாதிரி 7 பேர் தான் இருப்பாங்க. மெயின் 7 அவங்களுக்கு பொசிஷன்லாம் இருக்கும். சென்டர் பேக், லெஃப்ட் 45, ரைட் 45, ரைட் விங், லெஃப்ட் விங், பிவட், அப்புறம் கோல் கீப்பர் இருப்பாங்க. இந்த டீம் வந்து பாஸ் பண்ணி போயிட்டு ஷூட் அட்டெம்ட் இருவாங்க, அடிப்பாங்க.
1: இப்ப எத்தனை கோல் நார்மலா வந்து எடுத்தா வந்து வின் அப்படின்ற மாதிரி இருக்கும்?
4: நம்ம கோல் செட் பண்றதா, நம்ம எவ்வளவு கோல் போடுறோமோ அது வச்சுதான் பாப்பாங்க.
1: மேக்ஸிமம் எவ்வளவு கோல் நீங்க வந்து செட் பண்ணுவீங்க?
4: 20-21 போகும். ரொம்ப ஈஸியா இருந்துச்சுன்னா 30 கூட போகும். டஃபா போனுச்சுன்னா ஈச்ல போயிட்டு இருக்கும், 10-க்குள்ளேயே முடிகிற மாதிரி இருக்கும்.
1: இப்போ இதுல வந்து ஹேண்ட்பால் வந்து இப்ப ஜென்ஸ் வந்து ஓரளவுக்கு பாஸ் பண்றது ஈஸியா பண்ணிருவாங்க. இப்ப லேடிஸ் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில தயக்கங்களும் இருக்கும்.
4: அப்படி கிடையாது, ஜென்ஸுக்கு வந்து பவர் இருக்கும், அதை வச்சு அவங்க ஆடுவாங்க. ஆனா லேடிஸ்க்கு மைண்ட் யூஸ் பண்ணி விளையாடுவாங்க. ஹேண்ட்பால்ல முக்கியமா ஸ்பிளிட் இருக்கணும், மைண்ட் யூஸ் பண்ணி விளையாடணும், டீம் ஸ்பிளிட் இருக்கணும். ஜென்ஸ் வந்து பவர் வச்சு விளையாடுவாங்க, லேடிஸ் வந்து குவாடினேஷன் டெக்னிக்கல் நல்லா இருக்கும்.
1: இப்ப ஹேண்ட்பால்ல வந்து நம்ம என்னென்ன மாதிரியான டெக்னிக்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க இதுவரையிலும்? என்ன வந்து அதுல மெயின்ஸா நம்ம வந்து பார்க்கணும், ஒரு கோல் நம்ம வந்து அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்னா எதெல்லாம் பார்க்கணும்?
4: டீம் ஸ்பிளிட் இருக்கணும். ஆனா எங்க டீம்ல டீமா வச்சு விளையாட மாட்டோம், இண்டிவிஜுவலா எல்லாம் ட்ரை பண்ணுவோம். இண்டிவிஜுவலா பண்றதுல எனக்கு நல்லா வருது ஃபெயிண்ட் தான், ரைட் சைட் ஃபெயிண்ட் பண்றது. எனக்கு
1: ஃபெயிண்ட்னா
4: ஒரு மேன்ட் வந்து

0: போகிறது, ஃபேக் பண்ணி போகிறது.
1: எத்தனை ஸ்கூலுக்கு போயிருக்கீங்க, எத்தனை ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கீங்க நீங்கள்?
2: டிஸ்ட்ரிக்டில் எல்லாமே தேர்ட் பொசிஷன் செகண்ட் பொசிஷன் வாங்கியிருக்கோம். ஒரு மூணு மேட்ச்சில் தேர்ட் பொசிஷன், ரெண்டு மேட்ச்சில் செகண்ட் பொசிஷன். ஓப்பன் ஸ்டேட் வந்து ஒரு மேட்ச்சில் தேர்ட் பொசிஷன், இன்னொரு மேட்ச்சில் செகண்ட் பொசிஷன். நேஷனல்ஸ் போயிருக்கோம். நேஷனல்ஸ் இந்த தடவை வந்து சிக்ஸ்த் பொசிஷன் தமிழ்நாடு வந்திருக்கு.
1: இப்போ ஒரு கேமுக்கு நீங்கள் வந்து முன்னாடி போகிறீங்க, இப்போ வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போகிறீங்க அப்படின்னா அதுக்குரிய பயிற்சிகள் தனியாக இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்குள்ள ஒரு கோஆப்ரேஷன் இருக்கும், உங்களுக்கு வந்து ஒரு கோச்சர் இருப்பாங்கல்ல, இப்போ முதல்ல உங்களுக்கு கோச் யாராக இருந்தாங்க, இப்போ யார் இருக்காங்க, எப்படி உங்களை ட்ரெயின் பண்ணுறாங்க?
0: ஃபர்ஸ்ட் இந்த கோச் வந்து மிஸ்டர் விஜயகுமார் சார், அப்புறம் வித்யா மேம். இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் டீம்ல எனக்கு நல்லா கோச் பண்ணாங்க. இவங்க ரெண்டு பேரால தான் நான் இவ்வளோ இதுக்கு வந்தேன். இப்போ எனக்கு கோச் பண்ணிட்டு இருந்தது குழந்தை பாக்கியம் மேம், எஸ்டிஐடியில. அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க ட்ரைனிங்கால நேஷனல்ஸ் வாங்கினேன். நேஷனல்ஸ் எஜ்எஃப்ஐ போயிட்டு வந்தேன்.
1: வெரி குட்.
0: அண்டர் 14 கேட்டகரி.
1: அண்டர் 14 இல்ல,
0: மெயின்ல ஆடுனேன்.
1: மெயின்லயே ஆடுனீங்க, சரி. வின் பண்ணிட்டீங்க
0: இல்ல? 6th பொசிஷன் வந்திருக்கு தமிழ்நாடு.
1: தமிழ்நாட்டுல 6th பொசிஷன், அதுவே ஒரு முயற்சி தான் இல்லையா?
0: 69 இயரா நடந்ததுல இந்த இயர் தான் தமிழ்நாடு 6th பொசிஷன், டாப் 8 குள்ள செலக்ட் ஆயி 6th பொசிஷன்.
1: இப்ப பெனால்டிக்கும் டிஃபென்ஸுக்கும் என்னமா டிஃபரன்ஸ்?
0: டிஃபென்ஸ்னா மேன் கோல் போட வரதை தடுத்து அவங்களை பிடிக்கணும். பெனால்டினா நம்ம தடுக்கும் போது மேன் விழுந்துட்டான், 6 மீட்டர் பக்கத்துல விழுந்துட்டானா அது பெனால்டி.
1: கோலிங் பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருந்தா நமக்கு வந்து பெனால்டி ஆகும்?
0: 6 மீட்டர் கிட்ட போகணும். 6 மீட்டர் கிட்ட அந்த லைனை டச் பண்ணி கீழே விழுந்துட்டாலே பெனால்டி தான்.
1: பெனால்டி தான்.
0: மேன் டச் பண்ணிட்டா அந்த டைம்ல நம்ம கீழே விழுந்தாலும் பெனால்டி. அவங்க ஏறும் போது நம்ம கையை பிடிச்சி இழுத்துட்டாலோ, கோல் அடிக்க போகும்போது கையை பிடிச்சி இழுத்துட்டாலும் பெனால்டி.
1: உங்க டீம்ல செலக்ட் பண்ணி கூட்டு போறல, எத்தனை பேர் போவீங்க, யார் யாரெல்லாம் போவீங்க?
0: 14 மெம்பர்ஸ் போனோம். லாஸ்டா நாங்க போனது சிஎம் ட்ரோஃபி தான் செலக்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க. போன வருஷமே சிஎம் ட்ரோஃபி செலக்ட் ஆயிட்டாங்க கிரவுண்ட்ல. சீனியர்ஸ் இருந்தாலும் நானே செலக்ட்
1: ஆயிட்டேன். ஹேண்ட்பால் ரூல்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா?
0: ரூல்ஸ்
1: சொல்லுங்க, என்னென்ன ரூல்ஸ் வச்சிருக்கீங்க?
0: ஹேண்ட்பால்ல வந்து டபுள் ட்ரிபிள் பண்ணக்கூடாது, அதாவது ரெண்டு தடவை புடிச்சிட்டு தட்டக்கூடாது. பாலை 3 செகண்ட்க்கு மேல ஹோல்ட் பண்ணி வச்சுக்க கூடாது. 3 செகண்ட்க்கு மேல வச்சிருந்தா ஆப்போனன்ட் பால். அதுக்கப்புறம் வந்து காலில் படக்கூடாது. ஃபுட்பால்ல எப்படி கையில படக்கூடாதோ இதுல காலில் படக்கூடாது. காலில் பட்டா ஃபவுல். இப்ப பாஸ் பண்ணும்போது மேனை போய் தள்ளி விட்டாவோ அடிச்சாவோ டிஸ்டர்ப் கொடுக்க கூடாது. கார்டு கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் எல்லோ கார்டு தருவாங்க, அது வார்னிங் கார்டு. மறுபடியும் எல்லோ கார்டு தந்தாங்கன்னா 2 மினிட்ஸ் மேன் போய் வெளில உட்காந்துடணும். இந்த மாதிரி மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா 3 yellow card வந்துட்டா ரெட் கார்டு. அந்த மேட்ச் அவங்க விளையாடக்கூடாது. வெளில போயிடணும். வெளில போயிட்டா கிட்ட கழட்டிடணும், கிட்ட போட்டுக்க கூடாது. அதே மாதிரி இன்னும் கோச்சஸ்க்குலாம் வந்து அவங்களும் அந்த லைனை மிதிச்சு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாலும் அவங்களுக்கு எல்லோ கார்டு, வார்னிங் கார்டு. அவங்களுக்கும் இருக்கு கார்டுலாம். ப்ளூ கார்டுன்னு ஒன்று இருக்கு, அது வந்து அந்த மேட்ச் ஃபுல்லாகவே விளையாடக்கூடாது. அது ஸ்டேடியம் விட்டு வெளில போயிடணும்.
1: கிட்டத்தட்ட 15 to 16 தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் விளையாட்டு போட்டிகளில் சிறக்கணும் அப்படின்றது வந்து உங்களோட எய்மா இருக்கு. ரொம்ப அழகாக வந்து யாரும் எடுக்காத ஒரு விளையாட்டு ஹேண்ட்பந்து எடுத்து நீங்கள் விளையாடுறீங்க. நேஷனல் லெவல் போயிருக்கீங்க, ஸ்டேட் லெவலும் போயிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. முயற்சியோட பலன் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். வெற்றியோட நிறைய பரிசுகளை வாங்கிட்டு வரணும் தமிழ்நாட்டுக்காக. உங்களுடைய எண்ணங்கள் ஈடர நிலையத்தின் சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள்.
0: நன்றி, வணக்கம்.
1: ஓடி விளையாடு நிகழ்ச்சியில் ஹேண்ட்பால் வீராங்கனை என் இர்ஃபான் அவர்கள் தந்த தகவல்களை கேட்டீர்கள்.

0: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
1: மாட்டிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480. தலை சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.

0: இன்னும் சில நொடிகளில் தேன் சிந்தும் நேரம் சென்னை அஞ்சலில்.
1: தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. மக்கள் மாளிகையில் நடைபெற்று வரும் பதவியேற்பு விழாவில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப்பிரமாணம் செய்து வைத்து வருகிறார். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு விஸ்வநாதன், திரு ராஜேஷ்குமார் உள்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். தவேக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திரு ஸ்ரீநாத், திருமதி கமலி, திருமதி விஜயலட்சுமி, திரு ரஞ்சித்குமார், திரு வினோத், திரு ராஜீவ், திரு ராஜ்குமார், திரு காந்திராஜ், திரு மதன் ராஜா, திருமதி ஜெகதீஸ்வரி, திரு விஜயபாலாஜி, திரு லோகேஷ் தமிழ்செல்வன், திரு விஜய் தமிழன் பார்த்திபன், திரு ரமேஷ், திரு குமார், திரு தென்னரசு, திரு சம்பத்குமார், திரு முகமது பர்வேஸ், திரு சரத்குமார், திரு மரிய வில்சன், திரு விக்னேஷ் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்று வருகின்றனர். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளதன் மூலம் அரசியலில் புதிய அத்தியாயம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும், 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளதாகவும் அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு பிரவீன் சக்கரவர்த்தி கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் திடீர் ஆய்வு என்ற பெயரில் தவேகவினர் மருத்துவர்களை பணி செய்ய விடாமல் மிரட்டி வருவதாக அஇஅதிமுக குற்றம்சாட்டியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடியின் செயல்பாடுகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். காசநோயை ஒழிப்பதற்காக உலகிலேயே மிகப்பெரிய அளவிலான பரிசோதனை இயக்கம் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. கோவை, நீலகிரி, தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின், முதித் தானி, சனில் ஷெட்டி ஆகியோர் பிரதான சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நேயர்கள் இனி கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் முதல் பாடல்

எனக்குள் ஒருவன் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டீர்கள். தொடர்ந்து கேட்கலாம் கைராசிக்காரன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை.

0: அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் சித்ரா பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: இப்ப பதின் பருவங்கள்ல இருக்கிறவங்க வந்து அதிகித வளர்ச்சி, அப்ப அவங்களுக்கு கால்சியம் சத்து எலும்புகள்லாம் மேல் நோக்கி வளரும், அப்பதான் அவங்க ஹைட் ஆவாங்க. அண்ட் அவங்க வந்து ரொம்ப ஆற்றலோட இருப்பாங்க, நிறைய எனர்ஜி இருக்கும் அவங்களுக்கு. அந்த எனர்ஜிக்கு அவங்க

0: நிறைய பசிக்கும். சோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த சரிவிகித உணவுங்கறத அடர்த்தியான உணவுகளா கொடுக்கும் போது அவங்களுக்கு சத்துள்ளதான பொருட்களும் கிடைக்கும், அவங்க நிறைய வெரைட்டிஸ் அவங்க பசியையும் போக்க முடியும் நம்மளால, அண்ட் ஆரோக்கியமாவும் அவங்கள நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும்.
1: ஆரோக்கியமான வாழ்விற்கு சரிவிகித உணவு குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் கே மாதங்கி அவர்களுடன் நேர்முகம்.
2: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாய் ஒலிக்கவிருக்கிறது கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து இளையராஜா குழுவினர் பாடிய பாடல்.

0: கேட்ட நெஞ்சிருக்கும் ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 kHz-இல் நேரம் 12 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்
1: குறளமுதம்
2: குற்றங்கடிதல் 44 அதிகாரம் முதல் குறட்பா.

செருக்கும் சினமும் சிறுமை குணமும் இல்லாதவருடைய பெருஞ்செல்வமானது சான்றோரால் மதிக்கப்படும் தன்மையை உடையதாகும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: இனிய உலகம், இனிமையான உலகம், அழகான பூமி, அற்புதமான வளமான பூமி. இன்னைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா மாறி அதோட அழகையும் பொலிவையும் வளங்களையும் இனிமையையும் இழந்துகிட்டு வருது. காரணம் வேற யாரு, நாம தான். நம்மோட தேவைக்கும் சுயநலத்துக்கும் ஆரோக்கியமான இந்த பூமிய அதோட இயற்கைய சுற்றுச்சூழலை மாசுபடுத்தி கெடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்துல நம்ம போலவே பிற உயிர்களும் வாழ்றதுல சுற்றுச்சூழலுக்கு முக்கிய பங்கு இருக்குங்க. இந்த பூமி நமக்கு மட்டுமில்ல, பல்வேறு விதமான உயிர்களுக்கும் ஒரு வீடு மாதிரி. நாம எல்லாரும் நல்ல சாப்பாடு, காத்து, தண்ணி இப்படி பல தேவைகளுக்கு சுற்றுச்சூழலை சார்ந்துதான் இருக்கும். அதனால இந்த சுற்றுச்சூழலை நேசிக்கிறதும் பாதுகாக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியங்க. சுற்றுச்சூழல் கெட்டு போய் இந்த பூமி ஒரு பெரிய அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கிறதுக்கு மனுஷங்களான நாம பண்ற சில வேலைகள் தான் மிக முக்கிய காரணமா இருக்கு. அது என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சிருக்கிறோம், கடல் நீரை மாசுபடுத்தி வச்சிருக்கிறோம், காடுகளை அழிச்சு குப்பைகளை உருவாக்கி அதை எரிச்சு ஓசோன் படலத்துல ஓட்டையை போட்டு பெய்யக்கூடிய மழையையும் அமில மழையா மாத்தி வச்சிருக்கோம். பூமியை அதிக

வெப்பமடைய வச்சிட்டோம். இதெல்லாம் பத்தாதுன்னு அதிக மக்கள் தொகை அப்படின்ற மாசுபாட்டையும் உருவாக்கிட்டோங்க. இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? இதை எப்படி தடுக்கிறது யோசிக்கணும்ல. ரொம்ப எளிமையான நம்மளால செய்யக்கூடிய சில வழிகள் இருக்கு, அதை பண்ணாலே போதுங்க. முதல்ல காகித பயன்பாட்டை தவிர்க்கணுமா, அப்பதான மரங்களை காப்பாற்ற முடியும். ரெண்டாவது, தண்ணீர் மின்சாரத்தை சேமிக்கலாம். இயற்கை வளங்களை பாதுகாக்க கழிவுகளை மறுசுழற்சி பண்ணலாம். இப்படி ஆரோக்கியமா யோசிச்சாலே இயற்கையோடு இணைந்த இன்பமான வாழ்க்கை நம்மளால வாழ முடியும். அது மட்டுமல்ல, இயற்கை அன்னைய இந்த பூமிய வரக்கூடிய பேராபத்திலிருந்து காப்பாத்திடலாங்க. இந்த சுற்றுச்சூழல் மாசுன்ற பிரச்சனைய சும்மா லேசா கண்டுக்காம போயிட முடியாது. அது வர இருக்கிற ஒரு பெரிய அளவிற்கான ஒரு எச்சரிக்கை அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும். இப்படியே போனா ஒரு கட்டத்துல இந்த பூமியில எந்த உயிரினமும் இருக்காது அப்படின்னு விஞ்ஞானிகள் எச்சரிக்கை வேற பண்றாங்க. என்ன பண்ணலாம்? சிந்திக்கணும், செயல்படணும். நம்ம எதிர்கால சந்ததிகளுக்கு இந்த அழகான உலகத்தை இயற்கை மாறாம அப்படியே விட்டுட்டு போகணும். அதுதான் நம்மோட இலக்காய் இருக்கணும்.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரி கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30 மணிக்கு
4: NCERT
3: வகுப்பறையாகும்
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
5: நேர்களின் கவனத்திற்கு நேர்களே, இன்று பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ராதா பத்ரி அவர்களின் பாடல் இடம்பெறும். ஒரு மணிக்கு காவிய கானங்களின் சங்கமமாய் மதுரை கீதம் வலம் வரும். 2:15 வேளாண் அரங்கம், நாட்டுக்கோழி வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை அரிமளம் எம் அடைக்கப்பன் அவர்கள். 2:30 மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் டி தேவேந்திரன் குழுவினர் வழங்கும் மேடை நாடக பாடல்கள் இடம்பெறும். 102.1 இன்று பிற்பகல் 3 இசைத்தூரல், 4 சண்டேஸ் டு சோல்ஜர்ஸ், 5 பொன்மாலை, 6 ஆரவாரம். 7:25 உழவர் உலகம், கோடைக்கால கறவை மாடு பராமரிப்பு முறைகள் மற்றும் பாலின வகைப்படுத்தப்பட்ட விந்து தொழில்நுட்பம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் வி அருள் அவர்கள். 2:00 இதுவரை கேட்டது திருச்சிராப்பள்ளி வானொலியில் இன்று ஒலிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகளின் தொகுப்பு.

நேரம் 12 மணி 10 நிமிடம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 KHz-இல் நேயர்கள் இனி கேட்கவிருப்பது சங்கீத சாரல் நிகழ்ச்சியில். முதலாவதாக கணநாயகம் பாடல், தீட்சித கிருத்தி, ருத்ரபிரியா ராகம், ஆதிதாளம்.

आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்தியா கொரியா இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இருவர் உட்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். ஜார்க்கண்டில் 27 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. மத்திய அமைச்சர்கள் மற்றும் இணையமைச்சர்கள் அனைவரும் இதில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நடப்பாண்டில் முதல் முறையாக பிரதமர் அனைத்து அமைச்சர்களுடனும் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். அரசு திட்டங்களின் செயலாக்கம் மற்றும் புதிய திட்டங்களை வகுப்பது குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. இந்தியா கொரியா இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக தென்கொரியா சென்றுள்ள அவர் அந்நாட்டு அமைச்சர் திரு குவான் ஓ எல்லுடன் இணைந்து சியோலில் உள்ள இம்ஜின்காக் பூங்காவில் இந்திய போர் நினைவு சின்னத்தை திறந்து வைத்து பேசினார். கொரியாவின் அமைதிக்கான இந்தியாவின் பங்களிப்பு இன்றியமையாதது என்றும் அமைச்சர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு குவான் ஓ எல் கொரிய போரின்போது இந்தியா அளித்த பங்களிப்பு பாராட்டுதலுக்குரியது என்று குறிப்பிட்டார். நெடுஞ்சாலைகள் முறையாக பராமரிக்கப்படுவது மற்றும் திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி அறிவுறுத்தியுள்ளார். திரிபுரா, அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிமில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப் பணிகள் குறித்து புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த காலத்திற்குள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். காசநோய் ஒழிப்புக்கான உலகின் மிகப்பெரிய பரிசோதனை இயக்கம் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஜெனீவா சென்றுள்ள அவர் உலக சுகாதார அமைப்பில் நடைபெற்ற இது தொடர்பான அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்த இயக்கத்தின் கீழ் வீடு வீடாக சென்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். இதற்காக அதிநவீன பரிசோதனை கருவிகள் பயன்படுத்தப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்ட காங்கோ, உகாண்டா மற்றும் தெற்கு சூடானில் பயணம் மேற்கொண்டு நாடு திரும்பியவர்கள் காய்ச்சல், தலைவலி உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவர்களை அணுகுமாறு மத்திய அரசின் பொது சுகாதார சேவைகள் துறை அறிவுறுத்தியுள்ளது. பயணம் மேற்கொண்ட 21 நாட்களுக்குள் இந்த அறிகுறிகள் தென்பட்டால் மருத்துவர்களை அணுகி உரிய சிகிச்சை மேற்கொள்ளுமாறும் அந்த துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விமான நிலையங்களில் மருத்துவத்துறை அதிகாரிகள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அழகு சாதன பொருட்களை ஊசி வாயிலாக செலுத்திக் கொள்ள மத்திய மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் தடை விதித்துள்ளது. தனிநபர்களோ, அழகு கலை நிபுணர்களோ, அழகு கலை மருத்துவமனைகளோ ஊசி வாயிலாக அழகு சாதன பொருட்களை செலுத்தக்கூடாது என்று மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற பயன்பாடு கண்டறியப்பட்டால் அதுகுறித்த புகார்களை cosmetic@cdsco.nic.in என்ற மின்னஞ்சலில் பொதுமக்கள் தெரிவிக்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பயணிகளின் நலனுக்கு ரயில்வே உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ரவ்னிசிங் பிட்டு கூறியுள்ளார். சண்டிகர் அருகே நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பயணிகளின் பாதுகாப்பிற்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். ரயில் விபத்துகளை தடுப்பதற்காக நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு ரவ்னிசிங் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி

0: நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் உள்ள அன்னாரது நினைவிடமான வீர்பூமியில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியாகாந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் பலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தமிழகத்தின் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள நினைவிடத்திலும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு விஸ்வநாதன், திரு ராஜேஷ்குமார் உள்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்களுக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். தவிகாவைச் சேர்ந்த தூத்துக்குடி சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் திரு ஸ்ரீநாத், அவிநாசி தொகுதியின் திருமதி கமலி, குமாரபாளையம் தொகுதியின் திருமதி விஜயலட்சுமி, காஞ்சிபுரம் தொகுதியின் திரு ரஞ்சித்குமார், கும்பகோணம் தொகுதியின் திரு வினோத், திருவாடானை தொகுதியின் திரு ராஜீவ், கடலூர் தொகுதியின் திரு ராஜ்குமார், அரக்கோணம் தொகுதியின் திரு காந்திராஜ், ஒட்டப்பிடாரம் தொகுதியின் திரு மதன் ராஜா, ராஜபாளையம் தொகுதியின் திருமதி ஜெகதீஸ்வரி, ஈரோடு கிழக்கு தொகுதியின் திரு விஜய் பாலாஜி, ராசிபுரம் தொகுதியின் திரு லோகேஷ் தமிழ்செல்வன், சேலம் தெற்கு தொகுதியின் திரு விஜய் தமிழன் பார்த்திபன், ஸ்ரீரங்கம் தொகுதியின் திரு ரமேஷ், வேளச்சேரி தொகுதியின் திரு குமார், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் திரு தென்னரசு, கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியின் திரு சம்பத்குமார், அறந்தாங்கி தொகுதியின் திரு முகமது பர்வேஸ், தாம்பரம் தொகுதியின் திரு சரத்குமார், ஆர் கே நகர் தொகுதியின் திரு மரிய வில்சன், கிணத்துக்கடவு தொகுதியின் திரு விக்னேஷ் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய் உள்பட மாநில அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதற்கிடையே அமைச்சர்களுக்கான இலாக்காக்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. திரு ஸ்ரீநாத்துக்கு மீன்வளத்துறையும், திருமதி கமலிக்கு கால்நடை பராமரிப்புத்துறையும், திரு ரஞ்சித்குமாருக்கு வனத்துறையும், திரு வினோதிற்கு வேளாண்துறையும், திருமதி விஜயலட்சுமிக்கு பால்வளத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. திரு செங்கோட்டையன் வசமிருந்த நிதித்துறை திரு மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு செங்கோட்டையன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சராக செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைத்துள்ளதன் மூலம் அரசியலில் புதிய அத்தியாயம் தொடங்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு பிரவீன் சக்கரவர்த்தி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளதாகவும் இது வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அசாம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்று வருகின்றனர். இடைக்கால பேரவைத் தலைவர் திரு சந்திரமோகன் பட்டோவரி புதிய உறுப்பினர்களுக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். முதலாவதாக அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா சட்டப்பேரவை உறுப்பினராக பதவியேற்றார். மேற்கு வங்கத்தில் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறு வாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நண்பகல் நிலவரப்படி 42% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலின் போது அந்த தொகுதியில் முறைகேடுகள் நடைபெற்றதாக பெறப்பட்ட புகாரையடுத்து வாக்குப்பதிவு ரத்து செய்யப்பட்டது. ஜார்க்கண்டில் 27 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர். ராஞ்சியில் காவல்துறையின் முன் இவர்கள் சரணடைந்ததாக அம்மாநில காவல்துறை தலைவர் திரு டடாஷா மிஸ்ரா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். சரணடைந்தவர்களுக்கான மறுவாழ்வினை மாநில அரசு உறுதி செய்யும் என்றும் அவர் கூறினார். மேற்கு வங்கத்தில் உள்ள மதரசாக்களில் இறைவணக்கத்தின் போது வந்தே மாதரம் பாடல் பாடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. மதரசா கல்வித்துறை இதற்கான சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-16 என்ற சிற்கணக்கில் மலேசியாவின் கோ ஜான் வி யை வென்றார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ்

0: ஜெயின், முதித் தானி, சனில் ஷெட்டி ஆகியோர் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்தியா கொரியா இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வரலாற்று சிறப்புமிக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இருவர் உட்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். ஜார்க்கண்டில் 27 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: கேட்ட நெஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்.
2: தலைசிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30 மணிக்கு
4: NCERT
3: வகுப்பறையாகும்
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

0: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது. வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை, தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1 இல் பாப் கார்னர்.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: நேரம் ஒரு மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கவிருப்பது காவிய கானங்களின் சங்கமமாய் மதுரை கீதம் நிகழ்ச்சியில் முதலாவதாக இருமலர்கள் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா குரல்களில் பாடல் ஒலிக்கிறது. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் இளையான்குடி இக்பால், சித்தி கதீஜா, அப்துல் மஜித், ரிபாபா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா, திருச்சி மேட்டுப்பாளையம் தேவிகா, சுப்பிரமணியன், கீர்த்தனா, சதீஷ், அதிரன், அதியமான், காமராஜ், செந்தில், சாந்தி, அண்ணாமலை, மோகன்

நிகழ்ச்சியில் அடுத்ததாக சங்கமம் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா குரல்களில் பாடல் ஒலிக்கிறது. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் முகமது ஷவ்விக், ஜுவானா மரியம், முகமது ஷாலிக், முகமது தஹைல், மலைக்குடிப்பட்டி சண்முகம், ஆங்கரை பைரவி.

0: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றே அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.
1: மதுரை கீதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆலயமணி திரைப்படத்திலிருந்து கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் TM சவுந்தரராஜன் குரலில் பாடல் ஒலிக்கிறது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் திருச்சி ஒத்தக்கடை சிவாஜி பெரிய தம்பி, புத்தூர் அன்பழகன், உரந்தை செல்வம், பீமநகர் நாராயணசுவாமி, முருகேசன், காட்டூர் அருந்தாஸ், பெஞ்சமின் இளங்கோ, செவந்திலிங்கம்

நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்மகளே பார் திரைப்படத்திலிருந்து பி சுஷீலா பி பி ஸ்ரீனிவாசன் குரல்களில் பாடல் ஒலிக்கிறது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர் பி வீரமணி, கமலா, தமிழரசன், சித்ரா, பவித்ரா, ஜியா, ஹர்திக், தாருல்யா, யாஹ்வி, வர்ஷா, ஹேமா, சபரிவாசன், செந்தில், ஹரி, ஹரிணி, தேசிகா, குணா, தர்ஷா, தர்ஷி, ஷீலாந்த், மனவே, சந்திரசேகர்

0: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை கீதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வியட்நாம் விடு திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்களில் பாடல் ஒலிக்கிறது. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் தான் தோன்றிமலை செல்வராஜ், பெரிய நாயகி, ஜோசிகாஸ்ரீ, கிரிஷ், ஜெய்தேவ், ரமேஷ், காயத்ரி, சாகுல் அகமத், இப்ராஹிம்.

0: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.
1: மதுரகீதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாக பிரிவினை திரைப்படத்திலிருந்து டிஎம்எஸ்பி லீலா குரல்களில் பாடல் இடம்பெறுகிறது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் செம்மன் சாலை, வண்டியூர், சக்தி ஜனர்த்தனன், அஸ்ரித் பவசியா, ஸ்ரீதேவி குமரன், உபேந்திரன், ஸ்ரீதேவி ஆகியோர்.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் ந படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
3: மதுரை கீதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ், எஸ். ஜானகி குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
1: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: தலை சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
5: நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக அன்பேவா திரைப்படத்திலிருந்து டீம் சவுந்தரராஜன், பி. சுசிலா குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் விஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். தமிழக அமைச்சரவை 23 அமைச்சர்களுடன் இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டு இலாக்காக்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. அமைச்சரவையில் 4 பெண்கள் இடம்பெற்றுள்ளனர். தமிழக அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இணைய உள்ளதாக அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு காதர் மொய்தீன் அறிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறுகிறது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் தனது கடைசி லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக அமைச்சரவை 23 புதிய அமைச்சர்களுடன் இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மக்கள் மாளிகையில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இதன்படி தாவேகாவை சேர்ந்த 21 பேரும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இருவரும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். தூத்துக்குடி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவேகாவின் ஸ்ரீநாத்திற்கு மீன்வளத்துறை, அவினாஷி கமலிக்கு கால்நடை, குமாரபாளையம் விஜயலட்சுமி பால்வளம், காஞ்சிபுரம் ரஞ்சித்குமார் வனத்துறை, கும்பகோணம் வினோத் வேளாண்துறை, திருவாடானை ராஜீவ் சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்றம், கடலூர் ராஜ்குமார் வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சி, அரக்கோணம் காந்திராஜ் கூட்டுறவுத்துறை, ஒட்டப்பிடாரம் மதன் ராஜா சிறு குறு நடுத்தர தொழில்துறை, ராஜபாளையம் ஜெகதீஸ்வரி சமூக நலன் மகளிர் நலத்துறை, ஈரோடு விஜயபாலாஜி கைத்தறி ஜவுளித்துறை, ராசிபுரம் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வணிகவரி பத்திரப்பதிவுத்துறை, சேலம் தெற்கு விஜய் தமிழன் பார்த்திபன் போக்குவரத்துத்துறை, ஸ்ரீரங்கம் ரமேஷ் இந்து சமய அறநிலையத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. வேளச்சேரி குமார் செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பம், ஸ்ரீபெரும்புதூர் தென்னரசு வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை, கோயம்புத்தூர் வடக்கு சம்பத்குமார் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, அறந்தாங்கி முகமது பர்வேஸ் தொழிலாளர் நலத்துறை திறன் மேம்பாடு, தாம்பரம் சரத்குமார் மனிதவள மேம்பாடு, கிணத்துக்கடவு விக்னேஷ் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறைகள் வழங்கப்பட்டுள்ளன. காங்கிரஸ் கட்சி சார்பில் கிள்ளியூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜேஷ்குமாருக்கு சுற்றுலாத்துறையும், மேலூர் விஸ்வநாதனுக்கு உயர்கல்வித்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 59 ஆண்டுகளுக்கு பின்னர் காங்கிரஸ் கட்சி தமிழக அமைச்சரவையில் இடம்பெறுகிறது. இதனிடையே கே ஏ செங்கோட்டையனிடமிருந்து நீதித்துறை, சென்னை ஆர்கே நகரைச் சேர்ந்த மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு கே ஏ செங்கோட்டையனுக்கு வருவாய் பேரிடர் மேலாண்துறை வழங்கப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவையில் மொத்தம் 4 பெண்கள் இடம்பெற்றுள்ளனர். அமைச்சரவையில் முதலமைச்சர் உட்பட தற்போது 33 பேர் இடம்பெற்றுள்ளனர். தமிழக அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் இடம்பெறும் என்று அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு காதர் மொய்தீன் அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக வெற்றிக் கழகத்தின் அழைப்பை ஏற்று இந்நடவடிக்கை என்றார். இதன்படி தஞ்சை பாபநாசம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஷாஜகான் அமைச்சரவையில் இடம்பெறுகிறார் என்றும் அவர் கூறினார். அமைச்சர்களுக்கு பல்வேறு துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் ஆதி திராவிடர் சிறுபான்மையினர் நலத்துறை இதுவரை யாருக்கும் ஒதுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. மத்திய அரசின் கீழ் உள்ள பல்வேறு அமைச்சகங்களின் செயல்பாடுகள் குறித்து இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என தெரிகிறது. மேற்காசிய நெருக்கடியின் மத்தியில் எரிபொருள் விலையேற்றம், முக்கிய வர்த்தக வழித்தடமான ஹார்முஸ் நீரிணையில் ஏற்பட்டுள்ள தடைகள், உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பு நிலைமையின் பின்னணியில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. அனைத்து துறைகளைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் இந்த உயர்நிலைக் கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். பிரதமர் தமது 5 நாடுகள் பயணத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பியுள்ள நிலையில் இந்த கூட்டம் இன்று நடைபெறுகிறது. ஒரே வாரத்தில் பெட்ரோல் டீசல் விலை இருமுறை உயர்த்தப்பட்டது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் உலகின் பிரம்மாண்ட நோய் கண்டறியும் வசதி நம் நாட்டில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் உலக சுகாதார பேரவை சார்பிலான நுரையீரல் பரிசோதனை நிகழ்ச்சியில் பேசிய அவர், காசநோய் மற்றும் பிற நுரையீரல் நோய்களை கண்டறியும் நவீன வசதிகளை மத்திய அரசு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். தொழில்நுட்பம் கடைகோடி மக்களையும் சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். மேற்குவங்க மாநிலம் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதி மறுதேர்தல் வாக்குப்பதிவில் பகல் 1 மணி நிலவரப்படி 60.43% வாக்குகள் பதிவாயின. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெறும். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள்

0: ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் தீவிரவாத தடுப்பு தினமாக இன்று கடைபிடிக்கப்படுகிறது. 1991 இதே நாளில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் இந்நாளில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்திக்கு அஞ்சலி செலுத்துவதாக கூறியுள்ளார். புதுதில்லியில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தியின் நினைவிடமான வீர்பூமியில் காங்கிரஸ் கட்சியின் திருமதி சோனியாகாந்தி, திரு மல்லிகார்ஜுன கார்கே, திரு ராகுல்காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். தீவிரவாத எதிர்ப்பு உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. திருச்சி நாச்சிக்குறிச்சி சோழங்கநல்லூரில் தமிழ்நாடு வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக இயக்கத்தின் சார்பில் ராஜீவ்காந்திக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. கொரிய தீபகற்பத்தில் இந்தியாவின் மனிதநேய உதவிகளையும் அமைதிக்கான நிலைப்பாட்டையும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எடுத்துரைத்தார். சியோலில் இந்திய போர் சின்னத்தை அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சருடன் இணைந்து திறந்து வைத்து பேசிய அமைச்சர், இந்திய கொரிய குடியரசின் நட்புறவை மேம்படுத்துவதற்கான வலுவான அடித்தளம் உருவாக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். இரு நாடுகள் இடையேயான வரலாற்று பிணைப்புகளை புதுப்பிப்பதற்கான நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்படுவதாகவும் சுட்டிக்காட்டினார். கொரிய போரின்போது இந்திய படைகளின் பங்களிப்பை காட்சிப்படுத்தும் புகைப்பட கண்காட்சியையும் அமைச்சர் பார்வையிட்டார். முன்னதாக இரு நாடுகளுக்கிடையே பாதுகாப்புத்துறையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தானது. தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லையான புளியரை காவல் நிலைய சோதனைச் சாவடியில் கனரக வாகனங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கமல் கிஷோர் நள்ளிரவில் ஆய்வு செய்தார். போக்குவரத்து விதிகளை பின்பற்றாத வாகனங்களுக்கு அபராதம் விதிக்க அவர் அறிவுறுத்தினார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சியில் தூய்மை மாத விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் துரைசாமிபுரம் கிராமத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்ட கல் குவாரி கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்ட 2 ஹிட்டாச்சி இயந்திரங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட புவியியல் சுரங்கத்துறை எச்சரித்துள்ளது. சர்வதேச தேயிலை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தேயிலையின் பொருளாதார முக்கியத்துவம், மருத்துவ குணங்களை எடுத்துரைக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இத்தினத்தில் கடைபிடிக்கப்படுகிறது. நீலகிரியில் தேயிலை விளைச்சல் குறித்து எமது செய்தியாளர்.
2: இந்தியாவில் மட்டும் சுமார் 1,350 மில்லியன் கிலோ தேயிலை தூள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்தியாவின் மொத்த உற்பத்தியில் நீலகிரி தேயிலையின் பங்கு 40% உள்ளது. நீலகிரியில் உயரமான மலைப்பகுதியில் தேயிலை விளைவதாலும் இங்கு நிலவும் சீதோஷ்ண நிலை மற்றும் மண் இங்கு உற்பத்தி செய்யப்படும் தூளிற்கு டார்லிங் அசாம் டீயை விட அதிக சுவையும் தரமும் அளிக்கிறது. இங்கு சுமார் 60,000 குடும்பங்கள் தேயிலை விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளனர். 130 மேற்பட்ட தேயிலை தொழிற்சாலைகள் உள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
1: நெல்லையில் புதிய ஆதார் சேவை மையத்தை ஆட்சித்தலைவர் திரு சுகுமார் திறந்து வைத்தார். தமிழகம் புதுச்சேரியில் 30 மையங்களை திறக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக பெங்களூரு மண்டல துணை இயக்குநர் பிரியா ஸ்ரீகுமார் இந்நிகழ்ச்சியின் போது தெரிவித்தார்.
3: இந்த ஆதார் சேவா கேந்திரம் பாத்தீங்கன்னா மெயின் ஸ்பெஷாலிட்டி யுஐடிஏ கூட உள்ள கிரீவன்ஸ் ரிலேட்டட் எல்லா இஷ்யூஸும் இங்கே நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். மத்த சென்டர்ஸ்ல நீங்க ஆதார் பதிவு பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம். இந்த சென்டர்ல ஆதார் பதிவும் அப்டேட்டும் பண்ணலாம். கூடவே நீங்க ரீஜனல் ஆபீஸ் பெங்களூர் கூட ஏதாவது கிரீவன்ஸ் இருக்குன்னா அதையும் டேக்அப் பண்ணலாம். யுஐடிஏ ரன் பண்ற சென்டர் இந்த சென்டரை கொஞ்சம் பப்ளிசைஸ் பண்ணி மக்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சுன்னா கண்டிப்பா மக்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்.
1: நாகை மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயி கௌரவ நிதி திட்டத்தில் சேர்வதற்கான சிறப்பு முகாம் அடுத்த மாதம் 15 தேதி வரை நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
4: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிஎம் கிசான் திட்டத்தில் 3,193 நபர்கள் விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள எண் பெறாமல் உள்ளனர். அனைத்து வேளாண்மை விரிவாக்க மையங்கள், இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி, இசேவை மையங்களில் ஜூன் 15 வரை முகாம் நடைபெற உள்ளது. இந்த முகாமில் கலந்து கொள்ள விவசாயிகள் ஆதார் அட்டை, நில உடைமை ஆவணங்கள், வங்கி கணக்கு புத்தகம், குடும்ப அட்டை போன்றவற்றை எடுத்து செல்ல வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
1: நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், ஈரோடு ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாதில் இன்றிரவு 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் தனது கடைசி லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக அமைச்சரவை 23 அமைச்சர்களுடன் இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டு இலாக்காக்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. அமைச்சரவையில் 4 பெண்கள் இடம்பெற்றுள்ளனர். தமிழக அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இணையவுள்ளதாக அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு காதர் முஹியின் அறிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறுகிறது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. IPL 2020 கிரிக்கெட்

வேளாண் அரங்கம். வேளாண் அரங்கம் நாட்டுக்கோழி வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை அரிமளம் எம் அடைக்கப்பன் அவர்கள்.

0: அண்மையில் புதுக்கோட்டை மண்டல ஆராய்ச்சி கல்வி மையத்திற்கு சென்றிருந்தோம். அங்கு இம்மையத்தில் பயிற்சி பெற்று பயனடைந்த பல பண்ணையாளர்களை சந்தித்தோம். அப்போது இம்மையத்தோடு தொடர்புடைய பண்ணை முறையில் நாட்டுக்கோழி வளர்த்து வரும் புதுக்கோட்டை அரிமளம் எம் அடைக்கப்பன் அவர்களை சந்தித்தோம்.
1: கோழி வளர்ப்புல வந்து எத்தனை வருடங்கள் அனுபவம் இருக்குது, அதை பத்தி சொல்லுங்க.
2: எங்களுடைய முதலாளர்கள்லாம் விவசாயம் தான் செய்துக்கிட்டு இருந்தாங்க. நான் ஒரு 12 படிப்பு முடித்தவுடனே ஒரு தொழில் செய்யலாம்னு படும்போது தாய் தந்தை செஞ்ச தொழிலே செய்யலாம்ட்டு விவசாயத்தை ஈடுபட்டேன். விவசாயத்தோடு சார்ந்தாவில் நம்ம கிராமப்புறங்களில் கோழி வளர்க்குறமே ஏதோ ஒரு சிறு தொழில் அதை சார்ந்த தொழில் ஆரம்பிக்கலாம்ட்டு 1989-90 பிராய்லர் கோழி வளர்க்குறதுக்கு ஒரு பண்ணை அமைச்சு பிராய்லர் கோழி வளர்க்க ஆரம்பித்தேன். அன்றைய தினமெல்லாம் கோழி குஞ்சு வாங்குறதா மதுரை போனோம், தீவனம் வாங்குறதா காரைக்குடி, மருந்துகள் வாங்குறதா நாமக்கல், இது மாதிரி பெருநகரங்களில் தான் வாங்கி வந்து வளர்த்து பண்ணை ஒரு 6-7 ஓட்டினோம். சராசரி நம்முடைய பண்ணையும் வளர்ந்துச்சு, நம்மளுடைய பொருளாதாரத்தையும் வளர்த்தோம். ஆனால் அன்றைய தேவையில் கிராமத்தில் பிராய்லர் கொண்ட மக்கள்கிட்ட சேர்க்க முடியலை. வெள்ளைக்கோழி சாப்பிட்றதா, மாமச்சனுக்கு ஆகாது, இது எல்லார் வீட்டிலையும் நாட்டுக்கோழி இருக்கும்போது இதை ஓடுமா அப்படிங்கிற மக்கள்கிட்ட சில வதந்திகள் பிறலாம் இருந்துச்சு. அதேமாரி கிராமத்தில் பண்ணையை வளர்த்து நல்ல முறையில் லாபத்தோடு பிராய்லர் கோழியை ஓட்டினோம். 1995-97 பிறகு பிராய்லர் பெரிய லெவலில், அதாவது தொழிற்சாலை சார்ந்த தொழிலாக மாறிடுச்சு. அப்படியே மாற மாற தனியார் நிறுவனங்கள்லாம் கையில் எடுத்து இந்த கோழியை வளர்த்து இன்றைக்கி கடைகளுக்கு நேரடியாக சப்ளை பண்ணுற மாதிரி வந்த உடனே திருப்பண்ணை ஃபுல்லாக பாதிக்கப்பட்டுருச்சு. நாங்களே கோழி வளர்த்து நாங்களே விற்பனை பண்ணுற மாதிரி காலத்தை உருவாக்குனாங்க. இன்றைய உலகத்தில் போட்டி போட்டு அந்த லாபத்தை ஈட்ட முடியல. காரணம், அவங்க பெரிய லெவலில் ஒரு 50,000 குஞ்சு போட்டு ஒரு டிராக்டரை போட்டு அவங்க மேனேஜ்மெண்ட் பண்ணி ஃபேக்ட்ரியை உருவாக்கி தீவனத்தை உற்பத்தி பண்ணி இதெல்லாம் செய்யும்போது தொழில் பாதிக்க ஆரம்பிச்சு லாபத்தை நம்ம எதிர்பார்க்க முடியல, அவங்க விலைக்கு நம்மளால போட்டி விட முடியல. அது பிறகு நம்ம அது மாறணுமே தொழில் செய்யணுமே அப்படின்ட்டு அவங்கள்ட்டே நம்ம கோழியை வாங்கி கடையை மட்டும் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த செட்டை சும்மா வச்சு வேண்டாம் அப்படின்ட்டு அந்த கோழி பண்ணையில் நாட்டுக்கோழி வளர்க்குறதுக்கு முற்பட்டோம். அதே மாதிரி தான் பிராய்லர் வளர்க்குற மாதிரி தான் நாட்டுக்கோழியும் நிறைய மாறுபடலாம் கிடையாது. கிராமத்தில் எல்லோரும் இருப்போம், ஒரு 4 கோழி வளர்ப்போம், ஒரு மிச்சப்பட்டதை வீசுவோம், கோழி வளரும், அது சிறுவாடாக வளர்த்துக்குவோம், ஒரு தேவைன்னா கோயிலுக்கு பயன்படுத்திக்குவோம், உறவினர்கள் யார் வந்தால் அன்றைக்கி ஒரு சமைப்போம் அப்படிங்கிற நடைமுறை இருந்துச்சு. இதை நம்ம ஒரு வருவாய் நோக்கத்தோட கொஞ்சம் கூடுதலாக பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு ஒரு 200 குஞ்சு புதுக்கோட்டை மண்டல ஆராய்ச்சி மையத்திலேருந்து ஒரு 200 குஞ்சு வாங்கி கொண்டு போய் அந்த பண்ணையில் வளர்க்க ஆரம்பித்தேன். வளர்க்க ஆரம்பிக்கும் போது இதே போல் அது 7 ஒரு F1 ஊசி பண்ணணும், ஒரு 15 ஒரு லசோடா கொடுக்கணும், 30 ஒரு லசோடா கொடுக்கணும், ஹெல்த்துக்கு வந்து பிகாம்ஸ் ஒரு லிட்டருக்கு 3 ML மணி பிகாம்ஸ் கலக்கணும், ஒரு ஹெல்த்துக்கு வந்து பக்க நோய்கள் வராத அளவுக்கு ஒரு என்டர்பிளக்ஷன் சொல்லி ஒரு லிட்டருக்கு 1 ML மணி மெடிசன் கலந்து வெந்நீரை காய வச்சு அதை கலந்து கொடுக்கணும். ஒரு 15 கழித்து நம்ம சாதாரண தண்ணியை வைக்கலாம். அதுக்கு பிறகு சளி கிளியும் வந்தால் டெராமிசின் கொடுப்போம், ஆசோ சைக்கிளின் சொல்லி நோய் தடுப்பு மருந்துகள் கொடுப்போம். பெரும்பகுதி தனியாக வளர்த்து நம்ம பண்ணும்போது நோய்கள் வர வாய்ப்பே கிடையாது. மழைக்காலங்கள நோய் வரும், வரும்னா அதிகப்படியான ஈரம், அது தங்குற இடத்துல தண்ணி தேங்காத வண்ணம், அந்த தண்ணி தேங்கிற பகுதியில் கோழியை திறந்து விடாமல் இருக்கிறது, பண்ணையில் அடைச்சி வச்சு வளர்க்குற மாதிரி இருக்கும். நம்ம பிராய்லர் அடைச்சி வச்சு வளர்க்கலாம், ஆனால் நாட்டுக்கோழியை அடைச்சி வச்சா நாட்டுக்கோழியாக இருக்காது, பிராய்லர் மாதிரியே தான் ஒரு மாறும். அதனால் கூடுமான வரையும் ஒரு 4-5 காம்பவுண்டாக தடுத்து நாட்டுக்கோழியை வெளியில் ஒரு காலை சாயந்தரம் வந்து வெளியில் அவுத்து விடுறது, விரட்டி விடுறது, அதுவாக போய் மண்ணை குத்தும், மண்புழு சாப்பிடும். நம்ம தோட்டத்தில் தேவைப்படுற விதைகளை எடுத்துக்கிட்டு அந்த கீரை இலைகளை பிங்கி போடுவோம். நம்ம சாப்பிட்ட சாதம் எதாவது எக்ஸ்ட்ரா இருந்தால் அழிவிடுவோம். விளைஞ்ச மக்காச்சோளத்தை வச்சு போடுவோம். நம்ம அரைச்சி வீட்டுக்கு சாப்பிட்ற அரிசியிலேருந்து குருணை கிடச்சா அந்த குருணையை அழிப்படுவோம், சாப்பிட்டு முடிஞ்சிடும். ஆனால் அது மட்டும் அந்த கோழிக்கு போதுமானதாக இருந்தால் இருக்காது. காரணம், 10 வளர்க்குற இடத்துல நம்ம வந்து 200 வளர்க்குறோம், 10 இறைய தேடி சாப்பிடும், 200 போது இடம் கிடைக்காது. ஒன்று, இடைவெளியை கூடப்படுத்தணும், மற்ற விவசாய நிலக்கங்கள் இடைவெளியை கூடப்படுத்த முடியாது. அதனால் என்ன செய்வோம், தீவனங்களை முறையாக ஒரு 2-3 போடுறது. அது போடும்போது நம்ம ஒரு சில நாட்டுக்கோழி மாதிரி வராது, ஒரு 75% நாட்டுக்கோழின்னு சொல்ல முடியாது. முழுமையான நாட்டுக்கோழி புறக்கடையில் வளர்க்குற மாதிரி நாட்டுக்கோழியாக மாறாது. நம்ம எவ்வளோதான் கொண்டு நாட்டுக்கோழி சொன்னாலும் மக்கள் ஓரளவு தெளிவாக இருப்பாங்க, அந்த கோழியோடைய தன்மையை பார்க்க தெளிவாக இது வந்து பிராய்லர் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் நம்ம உண்மையைத்தான் சொல்லி வளர்க்கணும். இதை மாதிரி வளர்க்குறேன், பெரும்போது இறைச்சிக்கு மட்டும் அதை கொடுத்துட்றது. ஒரு மாதம் ஒரு 200 வாங்குவேன், ஒரு 3 கழித்து மறு 200 வாங்குறது. 6 ஒரு கிலோ 100 வந்துடும். கிராமப்புறத்தில் கோழி வந்து ஒரு 450-500 அதை கொடுத்துடலாம். முட்டையிட்டு குஞ்சு பறித்து பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு அது டெக்னிக்கெல்லாம் கூட, அதுக்கு இன்னமும் கூடுதலான பராமரிப்பு தேவைப்படும். வளர்த்தமாக ஒரு கிலோ வந்துட்டால் 450-500 கோழியை கொடுத்துறது. கிராமங்களை பொறுத்தவரை எல்லா நாளும் சனி ஞாயிறு மற்ற நாள் ஓடும். ஒரு கோவில் திருவிழா நிகழ்ச்சின்னா தேடி வந்து வாங்கிட்டு போவாங்க. மற்ற நாளையில்

0: பிராய்லர் வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இறைச்சியாகவும் கிடைக்கிறனால இந்த விலைக்கு ஒரு 2 கிலோ 2.5 கிலோ வாங்கிடலாம்ட்டு முடிவு எடுத்து போவாங்க.
1: உங்களுடைய ஷெட்லாம் வளர வச்சிருக்கீங்க இல்லையா, இந்த ஷெட்டு முறையில் தான் நீங்கள் பண்ணுறீங்களா இல்லாட்டி வந்து புறக்கடையிலையும் வளர்க்குறீங்களா?
0: அதாவது செட்டை வந்து கோழி நைட் தங்குறக்கா பண்ணிக்கிட்டோம், ஆனால் புறக்கடையில் தான் கோழியை திறந்து விடுறான். திறந்து விட்டாலும் இந்த 7 நாள் வரையும் நம்ம வந்து அதுக்கு தேவையான தீவனங்களை கொடுத்துட முடியாது. தீவனம் வாங்கி தான் அதுக்கு 15 நாள் வரையும் பராமரிச்சு போடணும். அதற்கு பிறகு திறந்து விட்டோம்னா மண்ணையோ மண்புழுவையோ கொத்தி சாப்பிட ஆரம்பிச்சிடும். அந்த 15 நாள் வரையும் நம்ம வெளியில் திறந்து விட்டோம்னு சொன்னால் நோய்கள் கொஞ்சம் தாக்கம் கூடும், காரணம் பறவைகள் தூக்கும், நோய்கள் தாக்கும். இதனால் கூடுமான வரையும் நம்ம 15 நாள் வரையும் கோழியை பாதுகாப்பாக வச்சிருந்து தேவையான வெப்பத்தை கொடுத்து உற்பத்தி பண்ணி அந்த கோழி வந்த பிறகு வெளியில் திறந்து விடுவோம். வெளியில் திறந்தபோது புறக்கடை விளக்கெல்லாம் கோழி வளர்ப்போம். இருந்தாலும் போதுமான தீவனம் அதுகளுக்கு அதில் கிடைக்க வாய்ப்பு இல்லை.
1: அதுக்கு என்ன பண்ணுறீங்க?
0: அது மாதிரி நேரத்தில் நம்ம வீட்டில் விவசாயத்தில் மிஞ்சிறது, நம்ம சாப்பிட்ற மிஞ்சிற சாதம், நம்ம சமைக்கும் போது புடச்சி எடுக்கிற குருணை, நம்ம வீட்டில் விளைஞ்ச மக்காச்சோளங்க பண்ணிக்கிறது, சில நேரத்தில் 10 நேரத்தில் கடையில் வாங்காந்தே போட்டு தான் செய்ய வேண்டியிருக்கு. இப்படி வளர்க்குறதுனால ஓரளவு கோழி உறவுகளை வளர்ச்சிக்கு கொண்டு வரோம்.
1: சரி, இப்போ நீங்கள் இந்த வளர்க்கும் போது நிறைய நோய் மேலாண்மையெல்லாம் இருக்குது இல்லையா, உங்களுடைய கோழி வளர்ப்பில் வந்து நீங்கள் இந்த பிரச்சனைகள் அதற்கான தீர்வுகள் என்னங்கய்யா?
0: அதாவது எல்லாரும் போலயே நானும் சந்திச்சிருக்கேன். எல்லா ஜீவனுக்குமே பயிருக்கும் நோய் உண்டு, நோய் இல்லாதது கிடையாது. காலத்தினுடைய வெப்பதட்பம் சூழல் மாறும்போது நோய் நிச்சயம் வரும். செட்டில் வந்து ஈரப்பதமான இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் ரத்த கழிச்சல் ஏற்படும். ஈரக்காதமான காற்று விழுகும்போது அதுக்கு சளி ஏற்படும். அதே மாதிரி நேரத்தில் நம்ம தேவையான தடுப்பூசியை மாத்திரையை போட்டு தான் பராமரிக்கணும். கூடுமான வரையும் நம்ம தனியாக கோழி அடைச்சி பண்ணுறதுனால நம்ம அதிகப்படியான நோய் சந்திக்கிற வாய்ப்பு இருக்காது. ஆனால் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும். கிராமப்புறத்தில் வீட்டில் வளர்க்கும் போது கோழி 4 கோழியோடு சேரும்போது நோயை உருவாக்கிட்டு வந்துடும். அப்போ கோழியை இறந்த கோழியை பராமரிக்க மாட்டாங்க, அது நோய் இருக்கிறது தெரிஞ்சால் கண்டுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம அப்படி செய்யப்படாது. காலையில் திறந்து விடுறோம், கோழியோட பேசுகிறோம், கோழியை பராமரிக்கிறோம், பார்க்குறோம். கோழியோட எண்ணிக்கை சராசரி இருக்கான்னு பார்ப்போம். கோழியோடைய சுழக்கம் எப்படி இருக்கான்னு பார்ப்போம். சுரக்கத்துக்கு முன்னாடி நம்ம அதுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நம்ம ஆட்டோமேட்டிக்காக செஞ்சிட்டோம்னா நோயிலிருந்து நம்ம தவிர்த்துறது. எல்லாரும் போல நானும் நோயை சந்திச்சிருக்கேன், கோழி இறந்துருக்கு. இருக்கிற இடத்துல டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அதோட ஆலோசனைப்படி அவர் எழுதி கொடுக்குற மருந்து மாத்திரைகளை தக்கபடி கலந்து கொடுத்து உயிர் சேதத்தை ரொம்ப தவிர்த்துடலாம். தவிர்த்துக்கின்றதை இவ்வளோ காலம் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், நான் அந்த ஆர்வத்தோடு செய்கிறோம்.
1: கிராம மக்கள் மத்தியில் வந்து பிராய்லர் இல்லாமல் நாட்டுக்கோழி வந்து எவ்வளோக்கு டிமாண்ட் இருக்குது?
0: அதாவது இன்னைக்கு இருக்க உணவு பழக்க வழக்கத்தில் ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இயற்கையாக சாப்பிடணுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க எல்லாருமே. அது விலையை பற்றி யாரும் எதிர்பார்க்கறதில்ல. காய்கறி வாங்கினா ஓரளவு மருந்து அடிக்காமல் இருக்கான்னு பார்க்குறாங்க. உணவு தானியங்களை பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பண்ணி கருங்குருவை உங்களுக்கு இதை மாதிரி பழைய ரகங்களை விரும்பி வாங்குறாங்க. அதெல்லாம் விலை கூட இருந்தாலும் பரவாயில்ல, நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் வாங்கணும்னு சாப்பிட்றாங்க. அப்படி இறைச்சின்னு வரும்போது இன்னைக்கு நாட்டுக்கோழியில் அதிகப்படியான கொழுப்பு இல்லை, டேஸ்ட் நல்லாயிருக்கு. அவங்க இறைச்சி சாப்பிடுங்கிற முடிவுக்கு வரும்போது விலைவாசியை பார்க்காம நாட்டுக்கோழியில் இன்னமும் விருப்பப்படுறவங்க கிராமத்துலேயும் சரி டவுன்லேயும் சரி எல்லாருமே நாட்டுக்கோழி மேலே விருப்பம் இருக்குது. நாட்டுக்கோழியுடைய தேவைகள் கூடிக்கிட்டு தான் இருக்குது நாளுக்கு நாள்.
1: சரிங்க, அப்போ இந்த நாட்டுக்கோழி முட்டைகள் வந்து எடுக்கிறீங்களா நீங்கள்? இப்போ அது வந்து மக்கள் அதை வாங்கி போகிறாங்களா?
0: ஒரு 2 கோழியும் 1 கிலோ செஞ்சு வரும்போது எடுத்துருவேன். அது கடைசியாக அந்த எடுத்து முடிக்கும்போது ஒரு 6 மாதம் விற்க ஆரம்பிச்சுன்னா அது ஒரு 7.5-8 மாதம் கூட ஆயிரும். அப்போ அந்த இடத்துல உள்ளப்பட்ட கோழி முட்டையிட ஆரம்பிச்சிடும். முட்டையிட ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த முட்டையை நம்ம என்ன செய்யலாம், அடகாத்து குஞ்சு உரிக்கிற மாதிரி செய்யலாம். ஆனால் 1 கோழி 2 கோழி வைக்கிறவா செய்ய ஆரம்பிச்சிடலாம், தவறில்லை. ஆனால் நம்ம வந்து அதுக்கே நம்ம போயிட்டு இருக்கோம். நமக்கு தேவையான கோழி குஞ்சு பிரைவேட்டில் கிடைக்குது, அரசு மண்டல அலுவலகங்கள்லையும் கிடைக்குது. ஃபோன் பண்ணால் கோழி குஞ்சு ரெடியாகிடுச்சு. அதனால அந்த 21 நாள் கோழியை அப்புறம் முட்டையை அடவாத்து அந்த தாய்க்கோழி உட்காந்துருந்து அதுக்கு பிறகு குஞ்சு வாங்குற நேரத்துக்கு கோழி குஞ்சு வாங்கிலமேட்டு இந்த முட்டையை விற்க ஆரம்பிச்சிடுறது. கிராமப்புறங்களை பார்த்தீங்கன்னா கோழி முட்டைக்கு ரொம்ப டிமாண்டு. அதாவது ஒரு முட்டை ஒரு 15 ரூபா அப்படிங்கிற தோதில் அங்கேயே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்ம எத்தனை முட்டை இருந்தாலும் அன்றைக்கி கோழி முட்டைக்கு டிமாண்டு அதிகம் இருக்குது.
1: வந்து மக்கள் வந்து கேட்குறது சேவல் கோழியா இல்லாட்டி பெட்டை கோழியா?
0: நம்மள்ட்ட அதிக மக்கள் வந்து கேட்கறது பெட்டக்கோழி தான் கேட்பாங்க. சேவல் வந்து எப்போ கேட்பான்னு கேட்டீங்கன்னா தெய்வ வழிபாடு கோவில் திருவிழா இது மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு அதை சேவல் விரும்புகிறாங்க. இது வந்து கிராமப்புறத்தில் நம்ம பகுதி மட்டும்தான் இதை மாதிரி எண்ணம் இருக்காங்க. இன்னும் சேலம் நாமக்கல்லாம் போயிட்டாங்கன்னா அவங்க வந்து அதிக சேவலத்தை விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுடைய பழக்கம் எப்படின்னா கோழியில் பொட்டக்கோழி கேட்குறோம், ஆடுன்னா கிடாக்கறி கேட்குறோம். அதில் என்ன மாற்றம் என்னென்னு சொல்ல முடியல. யாரும் நானும் பல விதமாக யாரை கேட்டாலும் அதுக்கான முடிவு சொல்ல முடியல. சேல பகுதி போகிறவங்க எல்லாருமே சாவலத்தான் சாப்பிடுவாங்க, நாமக்கல் போங்க சேவல் தான் சாப்பிடுவாங்க. ஆனால் கிராமப்புறங்களில் பெட்டக்கோழி தான் உடம்புக்கு நல்லது, ரசம் வச்சா நல்லாயிருக்கும், உடல் வியாதியை கண்டிக்கும், அதிக கொழுப்பத்தில் இருக்காது. அப்படி கிராமப்புறத்தில் அது ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. அதனால் இங்கெல்லாம் நம்மளை பொறுத்தவரை பொட்டக்கோழி தான் அதிகம் விரும்பி கேட்குறாங்க. கோழி குஞ்சு வாங்கும்போது நமக்கு 200 குஞ்சு வாங்கும்போது சராசரி நமக்கு ஒரு 70-80 குஞ்சு சேவல் வந்துடும். அந்த சேவல கூடுமான வரையும் நம்ம அட்வான்ஸாக அது வந்து பெருக்க ஆரம்பிச்சிடும். பெட்டக்கோழியோட சேவல் கொஞ்சம் வேகமாக பெருக்கும். காரணம் முண்டிக்கிட்டு தீவனத்தை சாப்பிடும், அதிக போய் திறந்து விட்டோன்னே அதுதான் போய் இறையில சாப்பிடும், தேவையான உணவுகளையும் சுறுசுறுப்பாக எடுத்துக்கிட்டு சாப்பிடும். அதனால கூடுமான வரையும் நம்ம விற்கும் போது சேவலை ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம். பெட்டக்கோழி எப்படி விற்றுக்கலாங்கிற முடிவில் இருப்போம். அதனால ரெண்டுக்கும் சராசரி மாற்றம் கிடையாது. ஆனால் கிராமத்தில் விரும்பி கேட்குறது பெட்டக்கோழி தான் அதிகம் வருவாங்க.
1: நீங்கள் இந்த கோழி குஞ்சுகள் வாங்கும்போது இப்போ சேவல் கோழிகளா பெட்டக்கோழிகளை வாங்குவீங்களா, இது எப்படி எந்த ரேஷியோவில் வாங்குவீங்க?
0: அதாவது இந்த சயின்ஸ் பிரகாரம் விஞ்ஞானப்படி முட்டையிலே பெட்ட குஞ்சு சேவல் குஞ்சுங்கிற தன்மையெல்லாம் தெரியும். முட்டையில் இது வந்து உண்மையில் பொறிக்க தன்மை இருக்கா இல்லை உயிரணுக்கள் இல்லையாங்கிறதும் தன்மை தெரியும். ஆனால் இவ்வளோ ஆராய்ச்சியெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது கிடையாது. இப்படியே வாங்கி பொறிக்க வைப்போம், 90% பொறிக்க ஆரம்பிச்சிடும். அந்த பொறிச்ச உடனே குஞ்சோட தன்மை தெரியவே தெரியாது. நமக்கு ஒரு 15-20 நாள் தவிர தான் அந்த குஞ்சோடைய மாற்றங்கள் உருமாறி வரும். லைட்டாக கொண்டையில் ஒரு

0: வளர்ச்சி வரும், தலைகளுக்கு கொண்ட வளர்ச்சி வரும், அதுகளை பார்த்துக்கிட்டு தான் செய்வான். அதுலயும் அசின் பாண்டு அந்த குஞ்சு எல்லாம் பாத்தீங்களா, பெரும்போது ரெண்டுமே அந்த இடத்துல மாற்றம் கண்டுபிடிக்க முடியாது. பெட்டைக்குழியே அந்த இடத்துல கொண்ட வளர்ந்துருக்கா நான் முட்டையிடும், சேவல் தானே உறுதிப்படுத்த முடியாது. அதனால இதுக்காக அந்த நம்ம பெட்டை குஞ்சு சேவல் குஞ்சுங்கிறது நம்ம பிரிச்சு பார்க்கறது கிடையாது. நம்ம வியாபார நோக்கத்தில் வரும்போது ரெண்டும் வரத்தான் செய்யும், ரெண்டும் சேல்ஸ் இருக்கிறதுனால அதை வளர்த்தான் ஆக வேண்டியிருக்கு.
1: இப்போ மண்டல ஆராய்ச்சி மையம் புதுக்கோட்டை உங்களுக்கு வந்து எந்த அளவில் வந்து இந்த கோழி வளர்ப்பில் வந்து உறுதுணையாக இருக்குங்க?
0: ஐயா, இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த கால்நடை பண்ணை வந்து வெகு நாட்களாக இருக்குது. ஆனால் 82-84 வம்பன் கேவிக்கையில் தான் போய் இந்த கால்நடையை நான் ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டேன். அங்கிருந்த கால்நடை மருத்துவர்கள் வந்து எனக்கு ஊக்கப்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு இந்த ஆராய்ச்சி மையம் வந்து மறைமலை நகருங்கிற இடத்துல ஒரு வாடகை கட்டத்தில் இருந்துச்சு. ஒரு கோழி இறந்தாலும் ஒரு குணக்கமானாலும் அங்கே தான் கொண்ட கோழியை கொடுத்து நான் ஒரு இதை டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் வாங்கிட்டு வருவேன். அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. ஆனால் இன்று ஒரு 15-20 காலத்துக்குள்ளே மண்டல ஆராய்ச்சி மையம் கால்நடை மருத்துவ பண்ணையிலே செயல்படுற அளவுக்கு வந்துருச்சு. இங்கே கால்நடை பயிற்சியும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே நாளையில் 50-60-100 இன்னைக்கு பயிற்சி கொடுக்கிற அளவுக்கு மண்டல ஆராய்ச்சி மையம் இருக்கு. இந்த மண்டல ஆராய்ச்சி மையம் வளர்ந்ததுனால கிராமப்புற மக்களுக்கும் இன்னைக்கு ஆடு மாடு கோழி இது போன்ற இனவிருத்திக்காக தேவையை அணுகினாலும் அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். இது மாதிரி குஞ்சு உற்பத்தி பண்ணி கொடுக்க அளவுக்கு வந்துருச்சு. இங்கே கோழி குஞ்சு மட்டும் இல்லை, வாங்கோழி கிண்ணி கோழி இது போன்ற எல்லா குஞ்சுகளையும் உற்பத்தி பண்ணி கிராமப்புறத்தில் வளர்க்குற அளவுக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி இங்கே தான் வாங்கினோம்னு கிட்ட கிடையாது. நம்ம வீட்டிலேயே பொறுக்கி வச்சுக்குவோம். நம்ம சிறுவாடு கோழி இருந்துச்சு, அதை பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு அந்த காலத்தை தாண்டி மண்டல ஆராய்ச்சி மையம் வந்த பிறகு மக்கள்கிட்ட எல்லாருக்கும் தெளிவாக எல்லாம் வந்ததுடனே இப்போ கால்நடைகளுக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டான். அவங்களே வளர்த்து குஞ்சை ஒரு நாள் குஞ்சிலிருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க.
1: கோழிகளுக்கு ஏற்பட்ட மூலிகை மருத்துவத்தும் பண்ணுறீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள்.
0: வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்து துளசியை அவிச்சிட்டு அந்த தண்ணியை கொடுத்துருவோம், அது சாப்பிடும். சீரக தண்ணியை இரவு நேரத்தை ஊற வச்சுட்டு காலைல வடிகட்டி தண்ணியை கொடுப்போம். இதெல்லாம் மாறி மாறி வாரத்துக்கு ஒரு நாள் ரொட்டேஷனை அதை கொடுத்துக்கிட்டே இருப்போம். இது கொடுக்குறதுனால எனக்கு நோயை கொஞ்சம் அதிகம் வர வாய்ப்பே இல்லை. நான் குடும்பமான வரையும் இந்த 200 குஞ்சு ஒரே நாள் குஞ்சு தனியாக பிரித்து வளர்க்குறதுனால இவ்வளோ பராமரிக்க வேண்டிய சூழ்நிலை வராது. அதை மாதிரி வந்தது இல்லை. ஒரு வாரத்து குஞ்சு நம்ம தொடர்ச்சியாக வச்சுக்கிறனால நமக்கு நோய் அதிகம் வரவே வராது. நம்ம முதல் குஞ்சு ஒரு நாள் குஞ்சும் அப்புறம் ஒரு மாத கோழியும் ஒரு 6 முட்டையிடுற கோழியும் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா வச்சு பராமரிக்கும் போது தான் நோய்கள் அதிகம் ஏற்படும். அந்தந்த வார கோழி குஞ்சுகளை தனியாக இடைவெளி விட்டு தனியாக பராமரித்தோம்னா இதை மாதிரி வாய்ப்புக்கு இடம் இல்லை. இது இந்த கோழி மட்டும் இல்லை, கால்நடையை பொறுத்தவரை எல்லாத்துக்கும் இது பொருந்தும்.
1: உங்களை மாதிரியே வந்து இந்த கோழி பண்ணையை வச்சு வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரை வழங்குவீங்க?
0: போன வாரம் வாங்கிட்டு போனே கீரி சாப்பிட்டு போச்சு, என்னப்பா அப்படிம்பாங்க. கொஞ்சம் பராமரிப்பு இருக்கணும், பாதுகாப்பு இருக்கணும், கொஞ்சம் கவனப்படுத்துங்கம்பா, இவ்வளோ மூலதனம் போட்டால் லாபம் வருமா அப்படிம்பாங்க. நமக்கு வேலை ஒன்று தொழில் வந்துட்டு அதை செய்யணும், ஏதோ பொழுதுபோக்கு பண்ணணும்னு சொன்னால் தொழில் செய்ய முடியாதப்பா அப்படின்னு. இல்லை இதெல்லாம் வளர்க்குறதுனால நம்மளுடைய கௌரவம் என்னது, இது ஒரு வருவாயை பண்ண முடியுமா, இன்றைக்கி இதெல்லாம் யார் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிம்பாங்க. அப்படின்னா நம்ம குடும்பம் விலை கொடுத்து சாப்பிட்டு தான் ஆகணும், இதை மடக்க தடுக்க முடியாது அப்படின்னு நானும் விவாதமாக பேசுகிறது. செய்யணுங்கிற ஆர்வத்துக்கு இருக்கிறத கம்பா வாங்கி கொடுப்பேன். நான் கையில் கிடச்சதையும் பண்ணி கொடுப்பேன். நாலு மூட தீவனம் வாங்கினா நடுவில் ரெண்டு நடுவில் ரெண்டு பிரிச்சுக்கோங்கப்பா அப்படிமா. 10 குஞ்சு வேணும்னா வாங்கிட்டு போங்க, நான் வாங்கி அந்த 10 குஞ்சு வாங்கிட்டு போங்க அப்படிமா. அதே மண்டல ஆராய்ச்சி மையத்தில் 10 குஞ்சு கேட்டாலும் கொடுக்கற இருக்காங்க, வாங்கிட்டு போகலாம்.
1: பொதுவாக அந்த கோழி குஞ்சு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்டாக் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தகவல்லாம் கொடுப்பாங்களா?
0: 15 வச்சவங்களுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே தகவல் சொல்லிடுவாங்க. அதுலேயும் யார் யார் முன்பதிவு இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த சீனியார்ட்டில் கொடுப்பாங்க. வெயில் காலங்களில் கொஞ்சம் டிமாண்ட் கிடைக்கும், கோழி கொஞ்சம் வளர்த்தலாம், எப்படி வளர்த்தாலும் வளர்ந்துடும். மழை காலங்களில் குஞ்சு வாங்குறது கொஞ்சம் எண்ணிக்கை குறையும், வந்து எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கும். மழை காலங்களில் கோழி குஞ்சுக்கு வெப்பத்தை கொடுக்க கரண்ட் மூலம் கொடுக்கணும், அல்லது அடுப்பு கறியை வெப்பப்படுத்தி கோழி குஞ்சை வளர்க்கணும். அதனால் அப்போ கொஞ்சம் இறப்பு விகிதம் கொஞ்சம் கூடும். அதனால் அந்த நேரத்தில் கோழி குஞ்சோட விற்பனை தடைபடுறதுனால எல்லோரும் கொஞ்சம் கிடைக்கும். எந்த மாதம் பார்க்க மாட்டோம், அணு உள்ளவங்க எங்களுக்கு அந்த இடைவெளி தான் பெருசு. 3 ஒரு 2 குஞ்சுங்கிற இடைவெளி மட்டும் கிடச்சி நாங்கள் அந்தந்த மாதம் வாங்கிட்டு போயிடுவோம்.
1: சிறப்புங்க, நிறைய தகவல் எங்களுக்கு கொடுத்தீங்கய்யா. உங்களை வந்து தொடர்புகள் நான் தொலைபேசி எண்கள் இருந்தால் சொல்லுங்கய்யா.
0: 9-4-4-3-5-6-1-4-3-7.
1: திரும்ப ஒரு முறைங்கய்யா.
0: 9-4-4-3-5-6-1-4-3-7.
1: நன்றிங்கய்யா.
0: நன்றிங்கய்யா.
2: இதுவரை நாட்டுக்கோழி வளர்ப்பில் தனக்குள்ள அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் புதுக்கோட்டை அரிமளம் எம் அடைக்கப்பன் அவர்கள்.

ആകാശവാണി തിരുച്ചിറപ്പള്ളി. മണ്ണിൻ മണം. இன்றைய நிகழ்ச்சிகள் வளம் வருவது வள்ளி திருமணம் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியை வழங்குகின்றனர் சுப்பு ஆறுமுகம் குழுவினர்.

0: அன்புள்ள வானொலி நேயர்களுக்கெல்லாம் நம்முடைய பணிவு அன்புகள் அந்த வணக்கத்தை முதல்ல நாம சொல்லிக்கிறோம்.
1: ஆமாங்க,
0: வள்ளியம்மை திருமணம் முருகப்பெருமானுடைய அருளாலே இப்ப நம்ம தொடங்கியிருக்கோம்.
1: ஆமா,
0: முருகப்பெருமான் அருள் கிடைக்க முருகனை கும்பிடணும்னு சில பேர் சொன்னா.
1: சரிங்க,
0: இன்னொரு பெரியவர் என்ன சொன்னாரு, முருகனை கும்பிடுறதுக்கே முருகனுடைய அருள் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா. அருள் வேண்டுமானாலும் கும்பிடணும், கும்பிட்டாலும் அருள் கிடைக்கும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கினு சொல்லி வைத்தார். எவ்வளவு அருமையான விஷயம் பார்த்தியா, முருகப்பெருமானுடைய அந்த வள்ளி திருமணம் அந்த அந்த காட்சியை சொல்றேன் பாருங்க. வில்லுப்பாட்டு கதையில
1: எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்.
0: என்னதுங்க
1: வள்ளிகள் சொல்ல போறீங்க?
0: ஆமா,
1: நீங்க எந்த தெய்வ திருமணங்கள் சொன்னாலும் சரி, மீனாட்சி கல்யாணம், பார்வதி கல்யாணம், சீதா திருமணம்,
0: வாங்க வாங்க,
1: வள்ளி கல்யாணம், என்ன சொன்னாலும் சரி, எல்லாத்துலயும் பொம்பளசாமி பேர் தாங்க முதல்ல வருது.
0: இதே மாதிரி சர்ச்சை முன்ன ஒரு தடவை வந்ததுங்க.
1: எங்க
0: இல்லீங்க, மேல்லோகத்துல வந்துதான். கதையில அழகா சொல்லுவா, ஒரு பக்கம் பொம்பளசாமி எல்லாம் உட்கார்ந்திருந்தாங்க, நம்ம லட்சுமி அம்மா, நம்ம சரஸ்வதி, நம்ம பார்வதி, நம்ம சீதம்மா எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாங்க.
1: நல்லது,
0: இந்த பக்கம் ஆம்பளசாமி எல்லாம் இருந்தாங்களா, நம்ம ராமர், நம்ம கிருஷ்ணர், நம்ம முருகர், எல்லாம் இந்த சாமி எல்லாம் இந்த பக்கம் இருந்துகிட்டு இருந்தாங்களா. இந்த பொம்பளை சாமி இருக்கிற பக்கத்துல கலகலகலகலன்னு ஒரே சிரிப்பு சத்தம் ஆனந்தமா கேட்டுக்கிட்டு இருக்குது.
1: அப்படி
0: பேசிக்கிட்டே இருக்காங்க. பொதுவா பொண்ணுகள் இருக்கிற பக்கம் கொஞ்சம் சத்தம் தானே, கலகலன்னு தானே இருக்கும். இந்த ஆம்பளை இருக்கிற பக்கம் இருக்க, இந்த சாமி இருக்கிற பக்கம் சைலண்ட், ஒரே அமைதி, ஒண்ணுமே சத்தங்கத்தை ஒண்ணையும் காணோம். இப்ப கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க லட்சுமி சரஸ்வதி பேசிக்கிட்டு இருந்தாங்களா. ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு, பூலோகத்தில் நம் கதைகளை சொல்லுகிறார்கள் அல்லவா, இந்த திருமண கதைகள் எல்லாம் சொல்லும் போது அந்த பொம்பளை பேரே முதல்ல வருது. அங்க சீதா கல்யாணம், பார்வதி கல்யாணம், லட்சுமி கல்யாணம், இப்படி நாம தான் லேடிஸ் ஃபர்ஸ்ட் னு சொல்லி பேசி பழையபடி கலகலகலகலன்னு சொல்லி ஆம்பளை பக்கம் அமைதி. கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு கலகலன்னு அந்த வீணையின் நாதம் போல ஒரு சிரிப்பு கேட்டது. கலகலன்னு சிரிச்சார்.
1: அப்படி
0: சிரிச்சவர் யார் தெரியுமா, திருப்பதி வெங்கடாசல பெருமாள். அங்க இருந்து பார்த்து சிரிச்சார்.
1: ஏங்க சிரிக்கிறீங்க,
0: ஏன் சிரிக்கிறீங்க இங்கிறது கேட்டா. காரணமா தான் சிரிச்சேன். என்ன தெரியுமா, நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். வள்ளியம்மை திருமணம் தான், சீதா கல்யாணம் தான், பார்வதி திருமணம் தான், லட்சுமி திருமணம் தான். ஆனா எங்க கல்யாணம் மட்டும் அப்படி இல்ல, சீனிவாச கல்யாணம் சொல்லி
1: மடக்கி விட்டாரு, மடக்கி விட்டாரு,
0: மடக்கி போட்டாரு. அங்க நடக்குமா தாய் குலத்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, லட்சுமி அம்மா அழகா சொல்லி சொன்னாங்க, உண்மைதான், சீனிவாச கல்யாணம் தான், எழுதி பாருங்கள், சீனிவாச கல்யாணம் சொல்லி வருதோ இல்லையோ, உங்க பேர்ல முத எழுத்து ஸ்ரீ என்ற எழுத்துலயே நான் வந்து லட்சுமி பரம் வந்து நான் குத்திக்கிட்டு இருக்கேன்.
1: அப்படி
0: ஆக பெண்ணை முந்தி விட்டேன், ஆண் முந்தி சென்றாலும் அதுக்கு முன்ன பெண்ணு போய் முந்தி இருப்பா,
1: கண்டிப்பா
0: உலகமே சக்தி பரம் அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். ஆக வள்ளியம்மை கல்யாணத்துல முதல்ல ஏன் சொன்னா, என் அம்மை வள்ளியை நான் அதிகமாக புகழ்ச்சியா பாடக்கூடிய நேரத்துல முருகனுக்கு புகழ் இல்லையோ அப்படின்னு நினைக்கப்படாது. முருகனை புகழ்ந்தாலும் வள்ளியை புகழ்ந்தாலும் ஒண்ணுதான், தமிழை புகழ்ந்தாலும் முருகனை புகழ்ந்தாலும் ஒண்ணுதான். தமிழே முருக முருகனே தமிழ்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப ஆராய்ச்சியாளர்கள் பெரியவங்க, அந்த 12 உயிரெழுத்து இருக்குது, அந்த 12 உயிரெழுத்தும் முருகனுடைய 12 தோள்களாம். அம்மா, அந்த 18 மெய்யெழுத்து இருக்கு, என்ன தெரியுமா, ஆறுமுக பெருமானுக்கு 2 கண்ணுங்கிறார்கள், 3 கண்ணா, சூரியன் சந்திரன் அக்னி 3 கண்ணா, 6 3 18, அந்த 18 மெய்யெழுத்து இருக்குல்ல, அது முருகனுடைய வடிவம்னு சொல்லி சொன்னா. இந்த ஆயுத எழுத்து இருக்குது, அந்த 3 புள்ளி இருக்குது, வேலுக்கு ஸ்கெட்ச் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த 3 புள்ளி இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி வடிவம் அந்த முருக பெருமான் அப்படின்னு சொல்லி சொன்னா. தமிழ் பெரியார் அழகா ஒரு வார்த்தை சொன்னார், முருகன் அல்லது அழகுனார், அழகு எங்கேயாவது இருந்தா முருக ஓடி வந்து அங்க இருப்பானா, முருகன் எங்கேயாவது இருந்தா அழகு அங்க ஓடி வந்திருக்கா, முருகன் இஸ் ஈக்குவல் டு அழகு, அழகு இஸ் ஈக்குவல் டு முருகன் சொல்லி சொன்னா. எது முந்தி வந்திருக்கும், எது பிந்தி வந்திருக்கும் சொல்ல முடியாது. 3+3 இஸ் ஈக்குவல் டு 6 னு சொன்னோம்.
1: ஆமா,
0: 3 3 6 னா எந்த 3 முந்தின்னு கேட்க முடியுமோ, எந்த 3 எல்லா 3 ஒன்று தானே. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆறுமுக பெருமானுடைய திருமணத்தை பத்தி இப்ப சொல்ல இருக்கிறேன்.

0: நாட்டுக்கும் ஒரு புகழ்.
1: ஆமா,
0: சேர நாட்டுக்கு என்ன புகழ் சொல்லு பார்க்கலாம்.
1: வேடமுடைத்து,
0: வேடமுடைத்து. பாண்டிய நாடு
1: முத்துடைத்து,
0: சோழ நாடு
1: சோறுடைத்து.
0: சோறுங்கும் போது எல்லாருக்கும் சந்தோஷம் தான். இப்ப தொண்டை மண்டலம் இருக்கே, அது எதுக்கு பேர் போனது?
1: நற்சான்றோர் உடை.
0: அவை பாட்டி அழகாக சொன்னார், அந்த தொண்டை மண்டலத்துல நடந்த கல்யாணம் தான் அந்த வள்ளி அம்மை திருமணம்.
1: அப்படியா?
0: அங்க மேற்பாடி, மேற்பாடின்னு ஒரு நகரம்,
1: சரிங்க,
0: அதுகிட்ட சீரூர்னு ஒரு ஊர். மலை அடிவாரத்தில் உள்ள வேடர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தங்களுக்குன்னு ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து அவனை நம்பி தலைவனாக வைத்து,
1: என்னை
0: நம்பி வைக்கிறோம், நீ நம்பி ராஜா என்று உன்னை அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மக்கள் எல்லாரும் அவனை நம்புனாங்க.
1: ஆமா,
0: ஏன் தெரியுமா?

0: போது எல்லாருக்கும் சந்தோஷம் தான். இப்ப தொண்டை மண்டலம் இருக்கேன், அது எதுக்கு பேர் போனது?
1: நற்சான்றோருடைய
0: அவை பாட்டி அழகாக சொன்னார். அந்த தொண்டை மண்டலத்துல நடந்த கல்யாணம் தான் அந்த வள்ளியம்மை திருமணம்.
1: அப்படியா?
0: அங்க மேற்பாடி மேற்பாடின்னு ஒரு நகரம்,
1: சரிங்க,
0: அதுகிட்ட சீரூர்னு ஒரு ஊர். மலை அடிவாரத்தில் உள்ள வேடர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தங்களுக்குன்னு ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து அவனை நம்பி தலைவனாக வைத்து,
1: உன்னை
0: நம்பி வைக்கிறோம், நீ நம்பி ராஜா என்று உன்னை அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மக்கள் எல்லாரும் அவனை நம்பினாங்க. ஏன் தெரியுமா? அவன் ஆண்டவனை நம்பினான். அவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைக்கு கூட என்ன பெயரிட்டு வைத்தான் தெரியுமா?

0: பிடிபட்ட ராஜாவுக்கு மனசுல ஒரு கவலைங்க.
1: என்னங்க கவலை?
0: பிள்ளை இல்லாத துயரம்.
1: அப்படியா?
0: அது எல்லாம் இல்லாத துயரம். ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு போயிருந்தார்.
1: சரி,
0: பிள்ளை இல்லையேங்கிற கவலைப்பட்டு அவர் தனியா இன்னொரு கல்யாணத்தை பத்தி நினைக்கல.
1: அப்படியா?
0: வேற வைத்திய முயற்சிகள் அவர் ஈடுபடல. முருகனை நம்பினார், இறைவனை நம்பினார். இறைவா, எனக்கு பிள்ளை செல்வம் கொடுக்க வேண்டும் நீ நினைச்சீங்க, நீ கொடு. இல்லைன்னா எனக்கு வேண்டாம். நீ என்ன நினைக்கிறியோ அப்படி என் வாழ்க்கை அமையட்டும். அப்படியே கும்பிட்டுக்கிட்டு இருந்தவரா காட்டுக்கு ஒரு வேட்டைக்கு போயிருந்த இடத்துல கந்தனின் கருணை அவருக்கு பிறந்தது. என்ன ஆச்சு? வேட்டைக்கெல்லாம் முடிச்சுட்டு மாலை நேரத்துல ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்திருந்தார். ஒரு இனிய குரல் ஒன்னு கேட்டது.
1: அப்படியா?
0: இதுவரைக்கும் இந்த பிராணிகளுடைய சத்தம், விலங்குகள் சத்தத்தை கேட்டவருக்கு என்னமோ அருமையா இனிய நாதம் வருது. எங்க இருந்து வருதுன்னு இசை வரும் திசை நோக்கி போய்கிட்டே இருந்தார். கிளக்க போனார், கிளக்க வந்தார். இப்படி வடக்கே போக்கே அப்படி எல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கும் போது அந்த இசை வர மெல்லிய இசை ஒன்னு கேட்டது. அந்த பக்கமா போனா என்ன ஆச்சு? ஜெகஜோதியா ஒரு குழந்தை ஒண்ணு இருந்தது.
1: அப்படி
0: அது எந்த இடத்துல? வள்ளி கிழங்கெடுத்த கோயில ஒரு சின்னஞ்சிறு கிளி அதை எடுத்தான், கொண்டு வந்து மனைவி கையில கொடுத்தான். நமக்கு தெய்வம் கொடுத்த குழந்தை அப்படின்னு சொல்லி நல்லபடியாக அதை வளர்த்து வந்தார். பேரிடுவலா நல்லபடி சிறப்பா நடத்தணும். ஊர்ல இருக்கிற யாரு இந்த புலவர்கள் அவர் வேற யாரையும் கூப்பிடல, தனக்கு வேண்டிய உற்றார் உறவு வேற யாரையும் கூப்பிடல. நல்லபடி வாழ்ந்த ஒரு மூதாட்டி 115-120 வயசு இருக்கணும். அந்த பாட்டியை கூட்டு வந்து அம்மா நீ பேரிடு அப்படின்னு சொல்லி அவ கையில இந்த குழந்தையை கொடுத்ததும் அவ அந்த தொட்டில் விழாவை எப்படி நடத்துகிறாள் தெரியுமா? மாணிக்கத்தா தொட்டில் கட்டி

0: அந்த மூதாட்டி என்ன பேர் வச்சாங்க தெரியுமா?
1: என்ன?
0: என்னைக்குமே பேர் வைக்கும் போது பார்த்து பேர் வைக்கும்.
1: ஆமாங்க,
0: அதுலதான் அங்க ரொம்ப பொருத்தமா சில இதுகள் அங்கிறது அமையணும். பாதி விதியே பேர் வைக்கிறதுல அமைஞ்சிடும் நான் நினைக்கிறேன்.
1: எப்படி அது?
0: இப்ப பாருங்க காலம் எப்படி. சரோஜா ஒரு அம்மாவுக்கு பேர். இந்த மூணு எழுத்து சொல்லி கூப்பிடப்படாதா? அதை ஷார்ட் ஆகுறாங்க.
1: எப்படிங்க
0: சரோ? எப்படி என்ன சொல்லி கூப்பிடுறாரு?
1: உமையொருபாக தாட்சாயண தடபுடல் சுந்தரி.
0: தடபுடல் சுந்தரியா? திரிபுர சுந்தரிப்பா சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாரு. உமையொருபாக தாட்சாயண தடபுடல் சுந்தரி. ஐயோ எனக்கு தடபுடல் வருது. இனிய பெயர் இலக்கிய பெயர் கூப்பிடுற காலத்தில் ஒழுங்கா கூப்பிட்டா எதையும் யாருக்குமே தெரியாம போச்சு. என்ன வார்த்தை வந்து வாய்க்குதுன்னு சொல்லிப்பாரு.

0: என்ன தெரியுது முருகனுடைய வேல் மாதிரி இருக்கு. பச்சை பசேல் சொல்லி இந்த பயிரெல்லாம் இருக்குதே, இத பார்த்தா உனக்கு என்ன தெரியுது? என் முருகன் ஏறி வரும் பச்சை மயில் தெரியுது. அம்மா அங்கிருந்து வந்து என்ன செய்வா? ஒரு மஞ்சள் துண்டு, பச்சை மஞ்சள் துண்டு கையில கொடுத்தா ஏதாவது எழுதுன்னு சொல்லி சொன்னா என்ன எழுதுவா?
1: என்னங்க
0: சில பிள்ளைகள் கோழி முட்டை கோழி முட்டை போடுவேன். அப்படி போடல, நீ என்ன பண்ண?
1: முழுங்கிட்டேன்
0: முழுங்கிட்டேன் இப்படி. ஆனா என் அம்மை வள்ளி என்ன செய்தா தெரியுமா? முருகா முருகா முருகாங்கிற தெய்வ திருநாமத்தை பாடிக்கிட்டே இருந்தா. ஒரு நாள் என் அம்மை அப்படி முருகனை நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல ஒரு கிளி வந்து மதுரை மீனாட்சி கையில இருக்குது. அந்த மாதிரி ஒரு கிளி பக்கத்துல வந்ததும் அந்த கிளியை பார்த்து கிளிக்கண்ணி பாடுகின்றாள் வள்ளி. எப்படி தெரியுமா?

இப்போ உள்ள தாலாட்டு. இப்படி பண்ணா தான் பையன் கேட்டு வளர்வேங்கிறான். என் அம்மை வள்ளி நாயகி எப்படி இல்ல, நல்ல தெய்வபரமான பாடல்களை எல்லாம் கேட்டு அம்மை வளர்ந்து வருகிறான். அவ வளர்புரை போல் வளர்ந்தான்னு நான் அவமானம் சொல்ல மாட்டேன். ஏன்னா வளர்புரைக்கு என்ன இருந்தாலும்

எப்படி என் அம்மை வள்ளி முருகனையே நினைச்சுக்கிட்டு வளர்ந்து வந்தா. 10-12 வயசு ஆகி போச்சு. அவ அப்பா நம்பிராஜா என்ன செய்தார், என் மகள் தினைப்புறத்துல காவல் காத்துக்கிட்டு இருக்கட்டும், திருடி திருண்ண வந்த பறவைகளை விரட்டுட்டும்னு சொல்லி மகளை கூட்டிட்டு போய் அருமையான பரன் கட்டி அதுக்கு மேல நிக்க சொல்லி கமல் அப்படி கல்லெல்லாம் வச்சு இப்படி இப்படி திருடி திருண்ண வந்த பறவைகளை விரட்டணும்னு கூட தனியா விட்டு வந்து. என் அம்மை வள்ளி எல்லாரும் காவல் வெளியில இருக்கவங்களை தான் நம்புவா. அவ யார நம்பினா தெரியுமா, மனதுக்குள் முருகனை காவல் வைத்தாள். அந்த முருகன் இவளை காப்பாத்திக்கிட்டு இருந்தான். அவளுக்கு ஏதாவது துயரம் வருமா, அவள் ஆனந்தமாக ஆயுள் ஓட்டி கொண்டிருக்கிறார். எப்படி தெரியுமா,

0: எந்த கவலையும் இல்ல.
1: அப்படியா?
0: நிம்மதியா தைரியமா இருந்துகிட்டு இருக்கான். அவன் நம்புறது முருகனை இல்ல, முருகன் தன்னை நம்பினவங்களை கைவிடுவானா? தேவர்களை காக்க வேண்டும் என்று சூரனையே முடித்தவனாச்சு, சூர பதுமனை முடித்தவனாச்சு. அப்படி முடித்தவன் அடியோட முடிச்சுட்டானா? சம்ஹாரம் இல்லையா, முடிப்பானா? அவனுக்கும் அருள் செய்தான். சூர பதுமன் ரெண்டு உயிர் இல்ல, அது ஒரு உயிர் அங்க வந்து மரமாயி சொல்லி கொன்னது என்னாச்சு தெரியுமா? அங்க மயிலாகி அதன் மேல் அமர்ந்தா. இன்னொரு உயிர் என்னாச்சு தெரியுமா? அத கொடியில அதுக்கு இடம் சொல்லி கொடுத்தான். ஆமா,
1: அப்படினா சூர சம்ஹாரத்துக்கு முன்ன முருகனுடைய கோழி கொடி மயில் அதெல்லாம் யாருக்கு?
0: யார் தெரியுமா? இந்திரன் தான் இந்த சூர சம்ஹாரத்துக்கு முன்ன மயிலா இருந்தது முருகனுக்கு. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அந்த கோழியா இருந்தது யார் தெரியுமா? கொடியில அக்னி வந்து அங்க இருந்தானா இல்லையா? அக்னியாக கொடியில இருந்து காத்துல அவ்வளவு ஆடி இருக்கான். அப்பவும் அக்னி அணையவில்லை, அதுக்கு முன்ன இருந்தானா? இப்ப இருக்கிறது யார் தெரியுமா? சூர பதுமனுடைய இரண்டு உயிர்களும், ஒன்று மயிலாக மற்றொன்று கோழியாக முருகனுக்கு இருந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை பார்த்தா முருகனுடைய கருணை தெரியல. என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா சூர பதுமன்? ஏ சிறுவா, ஏ பாலகா அப்படின்னு சொல்லி நம்ம முருகனை பார்த்து ஆண்டவனை பார்த்து அப்படி கேட்டான். அவனையும் மன்னித்தான், அவனுக்கும் அருள் செய்தான். அந்த முருகப்பெருமானை எப்பவும் நினைச்சுக்கிட்டு வள்ளி நாயகி அங்கே திரைப்புறத்தை இருந்து கொண்டிருக்கிறார். அப்புறம்

நாராயணான்னு சொல்லிட்டு நாரத பெருமானங்க பக்கத்துல வந்தாரு. முருகா, உனக்கு ஒரு கல்யாண செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். வரும் வழியிலே திரைப்புணத்துல வள்ளி நாயகியை நான் கண்டு வந்தேன் அப்படின்னு கல்யாண செய்தியை சொல்றாரு. எப்படி சொல்றாரு தெரியுமா?

அது திருத்தணி முருகனை நினைக்கிற கண்ணு. முருகா உன்னோட உனக்கு இன்னொன்னு, இப்படி நான் சொல்வதால் நீ தப்பா எடுத்துறாத. பூலோகத்துல சில மனிதர்கள் தான் ஒரு ஊர்ல ஒரு அம்மா, இன்னொன்னு ஒண்ணு சும்மா, இந்த ஊர்ல ஒரு லேடி, இந்த ஊர்ல இன்னொன்னு தேடி. அப்படி உன்னை நினைக்கவில்லை முருகா, உன்னோட உனக்கு இன்னொன்னு பத்தி நீ வேற யாரும் நினைச்சிடாத. அவள் யாரு தெரியுமா? நான் கண்டு வந்த பெண்ணு, உலகத்தில் மாற்றறியாத பசும் போனாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குலம் செய்த யோகம் அவள் அங்கு வந்து தோன்றி இருக்கிறாள் சொன்னதும் முருகப்பெருமான் அதை புரிந்து கொண்டு, நாரதரே இன்னைக்கு போயிட்டு நம்ம திருமணத்தை அன்னைக்கு வரும், உமது தலைமையிலே நல்லபடி சீரும் சிறப்பாக எனது கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நாரதன் அனுப்பிட்டு வீர கடல் அணிந்து முருகன் மாறின வேடம் எடுத்து அங்கிருந்து வந்து வள்ளி நாயகி இருக்கிற பக்கத்துல வந்து பாட ஆரம்பிச்சு. அப்படியே முருகனுக்கு தான் போட்ட வேடம் மறக்குமா? நம்மதான் நிலவை மறந்து அவனால முடியாத சூழ்நிலைகளை முடியாத பேசுவான், முடியாத பாடுவான். ஆனா முருகன் இப்ப வந்திருக்கிறது கிராமத்தானாலா வந்திருக்கிறான், வேடனாலா வந்திருக்கிறான். அவன் வள்ளி கிட்ட வந்து என்ன பாட்டு பாடினான்? கீர்த்தனம் பாடல, அந்த நாடோடி பாடல் வில்லு பாட்டு சந்தத்துல பாடுறான். எப்படி?

0: ஆச்சரியமா இருக்கு பொண்ணு, உனக்கு என்ன எப்படி நான் வரிக்கட்டுமா? கண்ணு இருக்கு அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு கண்ணு இருக்கிறது அதிசயமா? கண்ணு இருக்கத்தானே செய்யும். ஒரு ஆளங்க இருந்து பாக்க போனா கண்ணுல ஒளி இருக்குன்னு சொல்லி சொன்னா ஆச்சரியம். ஒரு ஆளை பாக்க போனா அவருக்கு கண்ணு இருக்குன்னு சொன்னா ஆச்சரியமா? எனக்கு கண்ணு இருப்பதே உமக்கு ஆச்சரியமா போயிட்டுதா அப்படின்னு சொல்லி முடிச்சதும் என்ன ஆரம்பிச்சான் தெரியுமா அடுத்த பாட்டு? கண்ணு இருக்குது மூக்கு இருக்குது. மூக்கு இருக்கா அப்புறம் அப்படின்னு அவ வழிக்கையா கேட்டா. அதுக்கு சொல்றான், கண்ணு இருக்குது மூக்கு இருக்குது காது இருக்குது வாய் இருக்குது. வள்ளிக்கு வர்ணனை கவிஞனா அப்படி இப்படின்னு சொல்லி சொல்வதற்கு எதை பார்க்கிறானோ அப்படியே சொல்றான். கண்ணு இருக்குது மூக்கு இருக்குது காது இருக்குது வாய் இருக்குது, என்னென்ன மொய் இருக்குது யா கடவுளே. ஆனா இந்த பொண்ணு பேரு என்ன தெரியல, பொண்ணு பேரு
1: தெரியல,
0: என்னை யாரோ என்று நினைத்து பார்க்கின்றான். நான் யார் தெரியுமா? எனக்கு வீடு இருக்கு, வீடு இருக்கா அவருக்கு? எனக்கு வீடு இருக்கு, நாடு இருக்கு, வேலை இருக்குது என்றாலும் விட்டுட்டு தான் போக மனசு வருது இல்ல. ஆனா தொட்டு பார்க்கவும் மனசில் துணிவில்லை.
2: ஆமா வர வரவே நிலைமை ஒண்ணும் சரியில்ல,
0: வர வரவே நிலைமை ஒண்ணும் சரியில்லையா? மேல ஒரு இறைவன் இருக்கிறதாக ஒரு தெரியலையா? இறைவன் எப்படி அங்க இருப்பான்? அவன் தான் இங்க திருவள்ளியாடலுக்கு வந்திருக்கிறான். வள்ளி ஒரே வார்த்தை சொன்னான், ஏடா மூடா போடா வேடா. ஒரு டா போட்டா எங்க வரைக்கும் வருது? பெரிய வழக்கு பண்ற வரைக்கும் போயிடறான். என்னை அடா என்று அழைத்து விட்டான்னு சொல்லி பெரிய வழக்கு எத்தனை டா, அத்தனையும் கேட்டு கேட்டுத்தான். அதைத்தான் பின்னால் ஒரு பெரியவர் சொல்லுகிறாரு, முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பான் முருகன். அதையும் முத்தமிழால ஏசனதும் வாழ வைக்கிறான் இன்னொருத்தர் கேட்டாரு. அதுக்கு விளக்கம் சொன்னாரு, யாராவது அதிகம் திட்டுனா முருகனுக்கு வள்ளி ஞாபகம் வந்துருமா? ஏன்னா உலகத்திலேயே முருகன் அதிகமா திட்டிருக்கு.

ஐயா, இந்திரன் கட்டதும் பொண்ணால, சந்திரன் கட்டதும் பொண்ணால, இதெல்லாம் நீ படிக்கலையா, உனக்கு தெரியாதான்னு சொன்னது. வள்ளி, நான் போவதற்கா வந்தேன், நான் எதற்கு வந்தேன் என்று புரியவில்லையா? வந்திருக்கிறது யாருன்னு அவளுக்கு வள்ளி தெரியல. வள்ளி திருமணத்துல ஒரு ரகசியம் என்னன்னா, இவா முருகா முருகான்னு முருகனை தேடிக்கிட்டு இருப்பா, முருகன் பக்கத்துல வந்து நிப்பான், வந்தவன் வேடன்னு சொல்லி நினைச்சுட்டு இருக்கா, தவிர வந்தவன் வேலைன்னு சொல்லி அவளுக்கு தெரியல. அவ சில கேள்வி நான் கேக்குறேன், நமக்குள்ள ஒரு பட்டிமன்றம் நடத்துவோம், அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லிவிட்டால் வள்ளி நான் இங்க இருந்து போயிடுறேன் அப்படின்னா, என்ன கேக்குறேன் அப்படின்னா, கேட்க ஆரம்பிச்சா முதல்ல என்ன கேட்டார் தெரியுமா? வள்ளி தேடி

0: காதல், முருகன் கூட காதல் வந்து சொல்லிருக்காரான்னு ஒருத்தர் ஒரு ஊர்ல கேட்டாரு. காதல் என்ற வார்த்தை அந்த காலத்துல அவ்வளவு சுத்தமா இருந்தது. இப்ப எப்படியாச்சும் தெரியுமா? இப்ப காதல வந்து பாம்பே போயிருக்கான்னு வச்சுக்கோ, இங்க மெட்ராஸ்ல காதல் இருக்கான்னு வச்சுக்கோ, அவன் அங்க இருந்து வந்ததுன்னு சொல்லுதா, அத்தா நீங்க பாம்பே போயிட்டு வர்ற வரைக்கும் நான் ஜூடா ஒண்ணும் சாப்பிடல. எப்படி ஜூடா ஒண்ணுமே சாப்பிடல? காபி கூட போட்டு குடிக்கல.
1: அவர் போட்டு தர, அவர்
0: இல்ல டீ கூட குடிக்கல.
1: ஏங்க அல்சரா?
0: இல்ல வெண்ணி கூட குடிக்கல.
1: பெப்டிக் அல்சரா?
0: அத்தா உங்களை நான் நெஞ்சுக்குள்ளே வச்சிருக்கேன். சூடா ஏதாவது சாப்பிட்டா நெஞ்சுக்குள்ளே இருக்கிற நீங்க எங்க குஞ்சு கோழி மாதிரி வந்து போயிருவேளோ. இப்படி காதல் பரிகசிக்க கூடிய அளவுக்கு ஆயிட்டது. அந்த காலத்துல எப்படி தெரியுமா, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக உயர்வாக இருந்து கொண்டிருந்த காலம் அந்த காலம். அப்ப கேட்டான் முருகன், என்ன கேட்டான் தெரியுமா? காதலே

அட பொண்ணே தைரியமா பேசுறியே ஏன்னு கேட்டா. தைரியம் உலகில் யாருக்கு வரும்? படித்தவனுக்கா? அல்ல, அவனை விட அதிகம் படிச்சவன் தான் பயந்துருவான். பணக்காரனுக்கா? அல்ல, அவனை விட அதிக செல்வந்தன் வந்தாலும் இவன் பயந்துருவான். பயில்வானுக்கா? இல்ல, இவனை கீழே தள்ளுறவன் இன்னொரு பயில்வான் தான் பயப்படுவான். எந்த சபையிலும் எந்த சதசிலும் தைரியமா இருக்கிறவன் யார் தெரியுமா? எவன் மனதில் தப்பு இல்லையோ அவன் தான் எந்த இடத்துலயும் தைரியமா இருந்துகிட்டு இருப்பான். அதுக்கு வள்ளி நாயகி பதில் சொன்னான்.

பார்த்தாரு. கூர்மையான அறிவுள்ள அந்த பொண்ணு எல்லாம்

0: அந்தராக்கி ஜிந்தராக்கி ரபாக்
1: என்ற சத்தம் தெரியுங்களா? அவ அப்பா மகளுக்கு தேனு தனிமாவும் எல்லாம் எடுத்துட்டு வந்தாரு. மகளே வள்ளி உனக்கு கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும் சுத்தி இருக்கிறவெல்லாம் பார்த்தான். என்ன பாத்தீங்களா அரசே, நேத்து இந்த வேங்க மரம் கிடையாது, இந்த வேங்க மரம் இன்னைக்கு நிக்கின்றான். என்ன வேடம் வேங்க மரம் ஆயிருக்கு அவருக்கு தெரியல. நம்பி ராஜா, எல்லாரும் நம்பி ராஜா வச்சிருக்காங்க, அவன் ஆண்டவரை நம்பிக்கிட்டு இருக்கான் இல்லையா? மகளே இந்த மரம் ஏதுன்னா எனக்கு தெரியாதுப்பா, என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி பரவாயில்ல, உனக்கு மலர் தரும் மரம், நிழல் தரும் மரம், இது நிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கிருந்து புறப்பட்டு போனவர் திரும்பி வந்து சொல்றாரு, மகளே வேற ஒண்ணும் இல்ல, திடீர்னு ஒரு மரம் வந்தா அது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம், திடீர்னு ஒருத்தன் ஊர்ல பணக்காரனா அது விசாரிக்க வேண்டிய விஷயம். அந்த மாதிரி திடீர் மரம் முளைச்சிருக்குது, ஒரு புல்லு முளைக்கப்படா முளைக்கலாம், செடி முளைக்கலாம், இப்படி மரம் வரலாமா? அதுக்கு தான் கேட்டேன், மகளே இந்த மரத்தோடு நீ நல்லபடியா இருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன சிரிப்பு சத்தம்னு வள்ளி பார்த்தா, இந்த வேங்கை மரம் வேடனா பழையபடி ஆயிட்டது.
2: அப்படியா?
1: என்ன கேட்ட?
2: என்னங்க
1: வள்ளி, வேற ஒண்ணும் இல்ல, வந்த ஆளுகள்ல சுத்தி நின்ன பரிவாரத்துல ஒருத்தர் கோடாரி வச்சு வெட்ட வந்தாரு, அவரை நினைச்ச சிரிப்பு வந்துட்டது.
2: ஏங்க?
1: கோடரிக்கு கைப்பிடி கொடுத்தது மரங்களாகிய நாங்கள், அது எங்களையே வெட்ட வந்தது பத்தியா அப்படின்னு மரமா நின்னாருல அவரு சொல்லி கேட்டாரு. அதை நினைச்சது எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்தது வள்ளி.
2: என்ன கதைங்க?
1: என்ன கதைங்க? எந்த ஊர்ல ஒரு சாமியார் ஒருத்தர் இருந்தார், அந்த சாமியார் கிட்ட ஒரு பிராணி இருந்தது. என்ன பிராணி? நல்லா இருக்கு, தத்ரூபமா இருக்கு. அது கேட்டது, சாமி உன்னையே நம்பிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு மேல் நல்ல தரமாட்டியா அப்படின்னு கேட்டதும் பார்த்தார். பார்த்து அந்த நாய மேல் நிலைக்கு ஒசத்தரன்னு சொல்லி தீர்த்தத்தை எடுத்து வச்சு ஐயாங்கோ கிளி கிளி காய ஜில் ஜில் ஜிப்பா அப்படின்னு சொல்லி தெளிச்சாரு. தெளிச்சு பார்த்தா நாய் நிறைய போச்சு.
2: அப்படியே
1: 3 மாசம் கழிச்சு நரி வந்தது. இன்னும் எனக்கு ஒரு மேல் நிலவை கொடு அப்படின்னு கேட்டு சாமியார் பார்த்தார், தீர்த்தத்தை கையில ஊத்தினார், அந்த நரி மேல தெளிச்சார், ஐயாங்கோ கிளி கிளி காய ஜில் ஜில் ஜிப்பா அப்படி சொல்லி தெளிச்சது. அப்புறம் அது புலியா போச்சு. அது புலியாய் போனது காரணம் திரும்ப அங்க இருந்து வந்தது. சாமி, நான் புலியா இருந்த இந்த நிலைமையும் எனக்கு புடிச்சு போச்சு, என்ன இதை விட மேல ஒசத்திடணும், உலகத்திலேயே பெரிய பிராணி அது
2: யானை,
1: அதை விட பெரிய பிராணி
2: அந்த யானைக்கு அம்மா,
1: அம்மா அதை விட பெருசு
2: அம்மம்மா
1: அப்பப்பா, அந்த மாதிரி என்ன யானை ஆக்கி விட்டுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் பார்த்தார், தீர்த்தத்தை அப்படி கையில ஊத்துறாரு, அது மாதிரி தெளிச்சாரு இங்க இருந்து. பையன் அங்கோ கிளி கிளி காய்

கொஞ்சம் ஜிப்பாந்தராக்கி ஜிந்தராக்கி ரபாக் அப்படி சொல்லி தெளிச்சா இல்லையோ பெரிய யானை வந்து நடந்து. மூணு மாசம் ஆச்சு, யானை திரும்ப வந்தது. சாமி, யானை வன அரசன் இல்லையாமே, என்ன ஒரு சிங்கம் ஆக்கி விட்டுருங்கோ, அப்பதான் நான் காட்டுக்கு ராசாவா இருக்க முடியும் அப்படின்னு யானை கேட்டது. பார்த்தார் சுவாமியார், தீர்த்தத்தை கையில ஊத்தினார், யானை மேல தெளிச்சார், திஷ் அப்படின்னு சொல்லி தெளிச்சார். அது புஷ்குள்ளங்கிறது காட்டுக்குள்ள போய் ஒளிய ஆரம்பிச்சு, சுத்தி காட்டுக்குள்ள ஒளிஞ்சது. ஒரு ஆறு மாசம் ஆயிப்போச்சு. நினைச்சது இந்த சிங்கம் இப்போ எவ்வளவு நாளைக்கு காட்டுல சந்தோஷமா இருக்க போறோம், நம்மளை விட பெரியவன் யாராவது வந்தா நம்மளை ஏதாவது சமைச்சுடுவானே அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா பார்த்தது. யாரும் பெரியவன் தோணல. இப்பதான் சாமியார் ஞாபகம் வந்து, ஐயோ கமண்டலம் வச்சிருக்கான், தீர்த்தம் வச்சிருக்கான், ஏதோ மந்திரத்தை சொல்லி சொல்றான், அப்படி சொல்லி நம்மளை எங்க இருந்து சொல்லி எப்படி ஆய்க்கிடுறானே அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அது என்ன பண்ணிச்சு, சாமியார் கொல்லணும் வந்தது. ஆமா, அவர் என்ன செஞ்சார், தீர்த்தத்தை ஊத்தி அது மேல தெளிச்சாரு. தெளிச்சது பழையபடி சொன்னதும் வள்ளி, வள்ளிக்கு அந்த குழந்தை குணம் இருக்கிறதுனால அவ கலகலகலன்னு சிரிச்சா. வள்ளி நாயகி, நந்தி நிலை இப்படி போகணுமா, இன்னும் உனக்கு விளக்கம் சொல்றேன்னு சில விளக்கங்களை சொல்லி சொல்ல ஆரம்பிச்சார். அப்புறம் அடுத்த பாகம் வாழ்

0: 생각하는 좋다.
1: ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது மண்ணின் மனம் நிகழ்ச்சிகள். வள்ளி திருமணம் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் சுப்பு ஆறுமுகம் குழுவினர். நிகழ்ச்சி வந்தது நமது திருச்சிராப்பள்ளி வானொலியின் மொழிக்களஞ்சியத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹர்ட்ஸிலும், DRM எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹர்ட்ஸிலும் இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நமது அடுத்த ஒளிபரப்பு மாலை மணி 5:30 ஆரம்பமாகும்.

0: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
4: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
5: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
6: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: திருச்சி சாரதாஸ்.
8: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி, காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
9: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
8: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலை வாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி, மத்திய மற்றும் மாநில அரசு நடத்தும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் என பல சிறப்பம்சங்களோடு காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி, திருச்சிராப்பள்ளி.
10: GRT Jewelers வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
11: நேரம் 3:23 நிமிடத்தை கடந்துட்டு இருக்கோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இசை தூரல். அடுத்ததா உள்ள நேயர்களோட கடிதங்களை வாசிக்கலாம். பொன்மலைப்பட்டி ராஜமாணிக்கம் செல்வராஜ் அவங்க எழுதின கடிதம். இம்மாதம் 18 மதியம் திரைக்களஞ்சியம் கேட்டோம். திரைப்பட நடிகை குமாரி சச்சு அவர்கள் நடித்து புகழ்பெற்ற ஆடல் பாடல் காட்சிகளை எடுத்துரைக்கும் இனிய பாடல்கள் கேட்டோம். அரை மணி நேரம் பழைய பாடங்களை பார்த்த நினைவு ஏற்பட்டது. குறிப்பாக ரோஜா மலரே ராஜகுமாரி பாடலுக்கு இணை ஏதுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பாடல்களை தொகுத்து அனுப்பிய வரகனரி விமலா மேரிக்கும் நன்றிகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக முசிறி மேட்டுப்பாளையத்தில் இருந்த தேவிகா சுப்பிரமணியம், கீர்த்தனா, சதீஷ், அதிரன் அவர்களோட கடிதங்கள். காலையில் 7:50 தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களோட தத்துவ போதனை கருத்த மூன்று சன்னியாசிகள் அந்த கருத்து பற்றி மிக மிக நன்றாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் டீ கடையில் சாப்பிட வந்த அனைவரும் நமது 102.1 ரெயின்போ பண்பலையை பற்றி நல்ல கருத்துக்களை கேட்க உதவும் பண்பலையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அடுத்ததான் நேர்களோட மின்னஞ்சல் செய்திகளை பார்க்கலாம். திருச்சி திருவானைக்காவல் கீழம் கொண்டையம்பேட்டையிலிருந்து தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் அனுப்பியிருக்கும் மின்னஞ்சல். இன்று காலை எனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசிய முனைவர் பூபாலன் அவர்கள் இன்று புதியதாய் பிறந்தோம் என்ற தலைப்பில் மிகவும் சிறப்பாக பேசினார். வேளாண் செய்தி சுருள் நிகழ்ச்சியில் தேனீக்கள் சிறப்புகள் பற்றிய தகவல்கள் அருமை. தமிழமுதம் நிகழ்ச்சியில் மூதுரை நூலில் ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவு காத்திருக்குமாம் கொக்கு என்ற பாடலின் மூலம் பொறுமையாக காத்திருந்து காரியத்தை வெற்றி பெற வேண்டும் என்று கூறியது அருமை.

0: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
1: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
2: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
3: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ். கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்கூல்.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: கல்யாண பொண்ணு, கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்டேந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
6: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: திருச்சி சாரதாஸ்.
8: திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
9: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
10: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
11: நேரம் 3:34 திருச்சி FM ரெயின்போ 102.1 இசை தூரல். அடுத்ததாக இழுப்பை குடியிலிருந்து கண்ணன், செல்வி, ஜெயச்சந்திரன், புவனேஸ்வர் இவர்களோட கடிதத்தில் உலகம் உள்ளவரை என்றும் மக்கள் மனதில் ஒரு தனி இடம் பிடித்த திருச்சிராப்பள்ளி அகில இந்திய வானொலிக்கு எங்களின் நெஞ்சார்ந்த 87வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா ஒரு சின்ன தகவல் பார்க்கலாமா? கெட்டு போகாத ஒரு உணவுப் பொருள் உலகத்தில் இருக்குன்னா அது தேன் மட்டும்தாங்க. நேர்களே, எகிப்து நாட்டில் இருக்கிற பழங்கால பிரமிடுகளில் அகழ்வாராய்ச்சி செஞ்சப்போ அவங்க 3000 வருஷங்களுக்கு முன்னாடி வைக்கப்பட்ட தேன் பாட்டில்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆச்சரியம் என்னன்னா, அந்த தேன் இன்னைக்கும் கெட்டு போகாம அப்படியே சாப்பிடக்கூடிய பதத்தில் இருக்காம். பியூர் தேனில் இருக்கிற குறைவான ஈரப்பதமும் அதிகமான அமிலத்தன்மையும் தான் பாக்டீரியாக்களை உள்ள விடாம அதை பாதுகாத்து இயற்கையோட மேஜிக் பார்த்தீங்களா?

0: ലക്ഷ്മി ശ്രീനിവാസൻ എഞ്ചിനീയറിംഗ് കോളേജ് അറ്റോണമസ്. നവീന ഉലകിൻ തേവികളാണ് സൈബർ സെക്യൂരിറ്റി, ആർട്ടിഫിഷ്യൽ ഇന്റലിജൻസ്, ഡേറ്റ അനലിറ്റിക്സ് മറ്റും സെമി കണ്ടക്ടർ പോണ്ട ഉയർത്തര തൊഴിൽനുട്പത്തിൽ നവീന ആരായ്ച്ചി ആയുധങ്ങൾ മൂലം ഉയർന്ന വേലിവായ്പ് മറ്റും സിറന്ന തൊഴിൽനുട്പ വള്ളുനറുകളെ ഉരുവാക്കും. പെരമ്പലൂർ ധനലക്ഷ്മി ശ്രീനിവാസ എഞ്ചിനീയറിംഗ് കോളേജ് അറ്റോണമസ്. കൗൺസിലിംഗ് കോഡ് 3805.
1: ജി ആർ ടി ജ്വല്ലേഴ്സ് വഴങ്ങും ഗോൾഡ് എക്സ്ചേഞ്ച് മേള. പഴയ തങ്കനഗ എക്സ്ചേഞ്ച് മീത് ഗ്രാമർക്ക് 150 രൂപ കൂടുതലാക പെരുങ്ങൾ. ഇന്നേ ഉൾ പഴയ തങ്കത്തെ മാറ്റുങ്ങൾ. നാളെയ ഇന്ത്യയെ വലുപ്പെടുത്തുങ്ങൾ. നിബന്ധനകൾക്കുൾപ്പെട്ടത് ജി ആർ ടി ജ്വല്ലേഴ്സ്. ശുഭാരംഭങ്ങളിൽ ആരംഭം.
2: പരവസ ഉലകം അമ്യൂസ്മെന്റ് പാർക്ക് സേലം. இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
4: ஜில் ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
1: ஜி ஆர் டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள். நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது ஜி ஆர் டி ஜுவல்லர்ஸ். சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
6: நேரம் 3:43 இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி FM ரெயின்போ 102.1 இசை தூரல். அடுத்ததாக திருச்சி குமரன் நகர் லக்ஷ்மி அவங்க அனுப்பியிருக்க மின்னஞ்சல் செய்தி கேட்கலாம். இன்று நாள்மலரில் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு தினம், நடன கலைஞர் அனிதா ரத்னம் பிறந்த தினம், உலக தேயிலை நாள் என்பதால் அதை ஒட்டிய தகவல்கள் அழகாக பகிர்ந்தார் விஜயலட்சுமி ராம்குமார். கண்ணாம்பூச்சி ஏனடா பாடல் சூப்பர், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து இனிமை இதில் ஒரு பழைய படமும் ஒரு இடைக்கால படமும் வழங்கலாமே என்றும் கேட்டிருக்கிறாங்க. இன்று ஒழித்த உழவன் பட பாடல், பெண்ணல பெண்ணல ஊதாப்பூ மற்றும் டூயட் பட பாடல்கள் அஞ்சலி அஞ்சலி மனம் தொட்டது. இதுபோல இருபட பாடல்கள் வழங்கும் போது மியூசிக்கலி ஹிட் மியூஸ் தேர்ந்தெடுத்தால் சுவை கூடும் என்றும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு போட ஆட்டம் போடு நிகழ்ச்சி கேட்டேன், சத்யா படத்தில் ஒழித்த வளையோசை கலகல பாடல் தவிர மற்ற எல்லா பாடல்களும் நிகழ்ச்சிக்கு பொருத்தமாக இருந்தது, மகிழ்ந்தோம் என கூறியிருக்கிறாங்க.

போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்குள்

0: ஒரிஜினல் சம்மா கோல்கோல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
1: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
2: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
4: போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸ் ஓட கிஃப்ட், பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங் ஓட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
5: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி,
6: பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிகாம், எம்எஸ்சி, எம்சிஏ, எம்காம்.
5: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி, டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
7: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3830, மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்

0: திருச்சி பண்பலை 102.1 இன்று பகல் 1 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் மதுர கீதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி,
2: பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிகாம், எம்எஸ்சி, எம்சிஏ, எம்காம்.
1: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி, டவுன் ரயில்

0: பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண் அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
4: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: நேரம் 3:53. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். இது இசை தூரல். அடுத்ததாக திருவானைக்காவல் கீழக்கொண்டையம்பேட்டை தவில் தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் அவர்கள் அனுப்பிய மின்னஞ்சல் பார்க்கலாம். இன்று மண்ணின் மனம் நிகழ்ச்சி அருமை. சுப ஆறுமுகம் அவர்களின் வள்ளி திருமண வெள்ளுப்பாட்டு சூப்பராக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக மலைக்குடிப்பட்டி சண்முகம் ராசாத்தி, நேற்று காலை 7 மணிக்கு காலை மலரில் அற்புதமான பாடல்கள், சுற்றுப்புற சூழல் சிந்தனைகள், காய்கறி விலை நிலவரம், மத்திய அரசு மக்களுக்கு வழங்கும் திட்டங்கள், அதை எப்படி பயன்படுத்திக் கொள்வது பற்றிய விளக்கங்கள், இன்று ஒரு தகவல், மருத்துவ குறிப்புகள், இப்படி மணிக்கு நேரத்தில் எவ்வளவு வழங்க முடியுமோ எங்களுக்காக அவ்வளவு விஷயங்களை பயனுள்ள தகவல்களாக வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி. சிறப்புடன் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர்களுக்கும் மிக்க நன்றி என்று தெரிவித்துள்ளார்கள். அடுத்ததாக கீரனூர் விஐபி நகர்லிருந்து நை முகமது ஹனீஃபா அவர்களோட கடிதம். 87ஆம் ஆண்டில் எடுத்து வைக்கும் அகில இந்திய வானொலிக்கு எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
6: ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
1: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
4: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
8: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
7: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
8: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
7: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 5:30. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும் இன்றைய மாலை நேர நிகழ்ச்சிகள் இனிதே துவங்குகிறது. இனி கேட்கலாம் NCERT-இன் கல்வி ஒளிபரப்பு.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். கொரிய தீபகற்பத்தில் இந்தியாவின் மனிதநேய உதவிகளையும் அமெரிக்கான நிலைப்பாட்டையும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எடுத்துரைத்தார். சியோலில் இந்திய போர் நினைவு சின்னத்தை அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சருடன் இணைந்து திறந்து வைத்து பேசிய அமைச்சர், இந்திய கொரிய குடியரசின் நட்புறவை மேம்படுத்துவதற்கான வலுவான அடித்தளம் உருவாக்கப்பட்டுள்ளது என்றார். தமிழகத்தில் 2 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதன்படி சென்னை மாநகர காவல் ஆணையராக திரு அமல்ராஜும், திரு அபின் தினேஷ் மோதக் சென்னை CBCID காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குநராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழக மின்வாரியத்தில் ஊழியர்கள் அதிகாரிகள் பணியிட மாற்றம் இனி வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறும் என மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறினார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்வாரிய ஊழியர்கள் மீது தவறுகள் கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார். தமிழக அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களை தூய்மையை பராமரிக்க வேண்டும் என மாநில மருத்துவ மக்கள் நலத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணாக்கர் நாளை தாங்கள் பயின்ற பள்ளிகளில் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை பெறலாம் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. தனித் தேர்வர்கள் DGE.TN.GOV.in இணையதளத்தில் மதிப்பெண் சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மாணாக்கர் விடைத்தாள் நகல் கோரி நாளை முதல் விண்ணப்பிக்கலாம். அரியலூர் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு பதிவு புதுப்பித்தல், வேலைவாய்ப்பற்றோருக்கான உதவித்தொகை உள்ளிட்ட அனைத்து பணிகளும் மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நிதி வழிகாட்டு மையத்தில் மேற்கொள்ளப்படுவதாக ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்தார். அனைத்து சேவைகளையும் TN வேலைவாய்ப்பு.GOV.in இணையதளத்தின் வாயிலாகவும் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என தெரிவித்த அவர், இடைத்தரகர்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்றார். மதுரை பாலாற்றின் குறுக்கே 7 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் தடுப்பணை பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் இன்று நேரில் ஆய்வு செய்தார். இதன் மூலம் 1 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள 55 கிணறுகள் நீர் செறிவூட்டுதலால் 231 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பயன்பெற வாய்ப்புள்ளது. தடுப்பணையின் கரைகளில் மண்ணரிப்பை தடுக்கும் வகையில் 1000 புங்கமரங்களை நட்டு பராமரிக்க ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தினார். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வையும் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் ஆச்சால்புரம் அருள்மிகு திருவெண்ணீற்று உமையம்மை உடனுறை சிவலோக தியாகராஜ சுவாமி கோவில் வைகாசி விசாக பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் வரும் 26ஆம் தேதியும், 29ஆம் தேதி தேரோட்டமும், 30ஆம் தேதி தீர்த்தவாரியும் நடைபெறும். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் தனது கடைசி லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

பணிகளுக்கிடையேயும் பயணங்கள்லையும் தேநீர் கடைகள்லையும் வீடுகள்லையும் வானொலியோடு பயணிக்கிற நேர்களே, இனிமையான மாலை நேரத்தில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் மதியலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் பாடல்களோடு பயனுள்ள தகவல்களோடும் கேட்டு ரசிக்கப் போகிறோம். ஆரவாரம் இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

மாவட்டம் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலமாக நாளை நடைபெற இருந்த புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றிய ஒரு நாள் நிலைய பயிற்சி நிர்வாக காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னும் இது குறித்த தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 0431-29-62-8545 அப்படிங்கிற எண்ணிலையோ அல்லது 9942-44-97-86 என்ற எண்ணையோ தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அரியலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பில் சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை காலை 10 மணி முதல் 3 மணி வரை நடைபெறுகிறது. இதில் 18 வயது முதல் 45 வயதுக்கு உட்பட்டவர்கள் பங்கேற்று பயன்பெறலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க 9994-99-05-51-14 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். பாடல்களோடும் பயனுள்ள தகவல்களோடும் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் கேட்டுட்ருக்கோம். ஆரவாரம்

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் ஆரவாரம் நிகழ்ச்சி கேட்டிருக்கோம். 6:15 நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: நீங்க கேட்டு இணைஞ்சிருக்கிறது
2: உணவே மருந்தாக இருந்தோமே சிறந்து
1: உணவே மருந்து. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு பரோட்டாவா? நீங்க அடிக்கடி பரோட்டா சாப்பிடுறவங்களா? அப்ப உங்களுக்கான உணவே மருந்து நிகழ்ச்சி தான் இன்னைக்கு வர இருக்கிறது. ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி உணவு மற்றும் ஊட்டச்சத்துவியல் துறை இணை பேராசிரியை முனைவர் சு இதயமலர் அவர்கள்.
3: பரோட்டாங்கிறது தென்னிந்தியாவில், குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில், தவிர்க்க முடியாத உணவுல ஒன்றா மாறிட்டு இருக்கு. இதன் மென்மையான அமைப்பு மற்றும் சுவை காரணமா மக்கள் இதை விரும்பி சாப்பிடுறாங்க. ஆனா பரோட்டாவை தொடர்ந்து உண்பதனால நம்ம ஆரோக்கியத்திற்கு கேடுன்னு மருத்துவர்கள் எச்சரித்துக்கிட்டே வராங்க. அதற்கு முக்கியமான காரணம்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பரோட்டால உபயோகிக்கக்கூடிய மூலப்பொருளான மைதா. இந்த மைதா மாவு ஊட்டச்சத்துக்கள் நீக்கப்பட்ட வெள்ளை விஷம் அப்படின்னு நம்ம சொன்னா அது மிகை ஆகாது. கோதுமை மாவு தயாரிக்கும் போது அதன் வெளிப்புற தோல், அதாவது தவிடு, நீக்கப்படுவதில்லை. ஆனா மைதா மாவு தயாரிக்கும் போது கோதுமையின் அனைத்து நார்சத்துக்களும், வைட்டமின்களும், தாதுக்களும் முழுமையா நீக்கப்படுது. அதனால மைதா மாவு வெற்று கலோரிகளுடன் கூடிய மாவு சத்து மட்டுமே கொண்ட ஒரு பொருளா மாறுது. நார்ச்சத்து இல்லாம மைதா உணவுகள் செரிமான மண்டலத்துல மெதுவா நகருது. இது உடல் சுவர்கள்ல பசையம் போல் ஒட்டி கொள்வதால இது குடலின் பசை, அதாவது க்ளூ ஆஃப் த கட் என்று கூட நம்ம சொல்லுவோம். தொடர்ந்து மைதா சாப்பிடுவதால நமக்கு அஜீரணம், வாயு தொல்லை, வயிறு உப்பிசம் மற்றும் நாள்பட்ட மலசிக்கல் போன்ற செரிமான கோளாறுகள் உண்டாகும். மைதா மாவு வெள்ளை நிறமாக மிருதுவாகவும் மாற்றுவதற்காக பல ரசாயனங்கள் பயன்படுத்துறாங்க. இதுல முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா வெண்மையாக மாற்றுவதற்காக பென்சாயில் பெராக்சைடு அப்படிங்கிற ரசாயனம் சேர்க்கிறாங்க. மேலும் மைதா மாவுக்கு நெகிழ்வு தன்மை கொடுக்கறதுக்கு அலாக்சான் போன்ற வேதிப்பொருட்கள் பயன்படுத்துறாங்க. அலாக்சான் என்ற வேதிப்பொருள் பொதுவா ஆய்வக விலங்குகள்ல நீரிழிவு நோய் செயற்கையா உருவாக்க பயன்படுது. இது கணையத்துல உள்ள இன்சுலின் சுரக்கும் செல்களை பாதிக்கும். அதனால தொடர்ந்து மைதா அடங்கிய உணவுப் பொருட்களை சாப்பிடும் போது நீரிழிவு வருவதற்கான காரணம் அதிகமாகுது. அதுல அதிகப்படியான கலோரிகள் மற்றும் நிறைவுற்ற கொழுப்புகள், அதாவது சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் ஆகிய ரெண்டும் சேர்ந்து நம்ம உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால், அதாவது எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்கும். இரத்த நாளங்கள்ல கொழுப்புகள் படிய வழிவகுத்து இரத்த அழுத்தத்தை அதிகரித்து இரத்த குழாய் அடைப்பு மற்றும் மாரடைப்பு, இதய நோய்கள் உருவாகுவதற்கு காரணமா இது அமையுது. மைதா உணவுகள் வெறும் வெற்றி கலோரிகளை தருகிறது. இது உடனடியா ஆற்றலாக மாறாவிட்டால் உடலில் கொழுப்பாக சேமிக்கப்படுகிறது. இது உடல் பருமன் மற்றும் அதற்கு தொடர்புடைய பிற தொற்றா நோய்கள் அதிகரிக்க முக்கிய காரணமாக அமைகிறது. பெரும்பாலானோர் வந்து இப்ப பார்த்தோம் அப்படின்னா பரோட்டாவை இரவு நேரங்கள்ல எடுத்துக்கொள்றாங்க. அது கூடுதல் ஆரோக்கிய கேடு விளைவிக்கிறது. பொதுவா இரவு நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா உடலின் வளர்சிதை மாற்றம் ரொம்ப மெதுவா இருக்கும். இந்த நேரத்துல நார்ச்சத்து இல்லாத அதிக கார்போஹைட்ரேட் உள்ள கொழுப்புள்ள பரோட்டாவை நாம உண்பதனால செரிமான மண்டலத்திற்கு அதிக சிரமத்தை அளிக்கிறது. பரோட்டாவில் உள்ள அதிகப்படியான

0: எண்ணெய் மற்றும் மசாலா பொருட்கள் நெஞ்சரிச்சல் மற்றும் அமிலத்தன்மை பிரச்சனைக்கு வழிவகுது. நிம்மதியான தூக்கத்தையும் கெடுக்குது. மைதாவில் உள்ள பென்சாயில் பெராக்சைடு அப்படிங்கிற வேதிப்பொருள் கணையத்தை பாதித்து கணைய புற்றுநோய் வரும் அபாயத்தையும் அதிகரிக்குது. மைதா மாவு தயாரிக்கப்படும் போது அதில் உள்ள அனைத்து தாதுக்களும் நீக்கப்படுவதால் அதை அதிகம் உட்கொள்ளும் போது உடலில் கால்சியம் பற்றாக்குறை ஏற்படுத்தி எலும்புகள் பலவீனமாக்கும் அபாயமும் உள்ளது. ஆகவே பரோட்டா ஒரு சுவையான உணவு என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அதை தொடர்ந்து இரவு நேரத்தில் உண்பது என்பது நம் உடலுக்கு தேவையில்லாத ரசாயனங்கள், தேவையற்ற கொழுப்புகள் மற்றும் செரிமான சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். பரோட்டாவை தவிர்க்க முடியாதவங்க அதை எப்போதாவது ஒரு முறை மட்டும், அதுவும் மத்திய நேரத்தில் எடுத்துக்கொள்வது நல்லது. மேலும் பரோட்டாவுடன் சேர்ந்து நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் அதிக அளவில் உட்கொள்வது செரிமானத்தை ஓரளவு எளிதாக்கும். ஆரோக்கியமான வாழ்விற்கு மைதாவிற்கு பதிலாக முழு கோதுமையோ அல்லது சிறு தானிய அடிப்படையிலான உணவுகளை சேர்த்துக்கொள்வது சிறந்த தீர்வாகும்.
1: பரோட்டால சத்துக்கள் இருக்கா? அதை சாப்பிடுறதுனால நம்ம உடல்ல என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழுதுன்னு சொன்னாங்க திருச்சி உணவு மற்றும் ஊட்டச்சத்துவியல் துறை இணை பேராசிரியை முனைவர் சு இதயமலர் அவர்கள்.
2: தள்ளுபடியா
3: ஒண்ணு இல்லையா?
2: இங்க வச்சே கொண்டு போல.

0: கோடைக்கால கூட்ட நெரிசலை குறைக்க தாம்பரம் போடிநாயக்கனூர் இடையே சிறப்பு ரயில்கள் இணைக்கப்பட உள்ளன அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. தாம்பரம் போடிநாயக்கனூர் சிறப்பு ரயிலானது இம்மாதம் 23ஆம் தேதி 30ஆம் தேதியும் ஜூன் மாதம் 6ஆம் தேதி 13ஆம் தேதிகள்லையும் சனிக்கிழமைகளில் இயக்கப்படும் அப்படின்னும், மறுமார்க்கமாக போடிநாயக்கனூர்லேருந்து தாம்பரம் சிறப்பு ரயிலானது இம்மாதம் 24ஆம் தேதி 31ஆம் தேதி ஜூன் மாதம் 7ஆம் தேதி 14ஆம் தேதிகளில் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயக்கப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. தாம்பரத்திலிருந்து சனிக்கிழமை இரவு 10:30 மணிக்கு புறப்பட்டு செங்கல்பட்டு, விழுப்புரம், திருப்பாதிரிப்புலியூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, பேரளம், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, திண்டுக்கல், கொடைக்கானல் சாலை, மதுரை, உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, தேனி வழியாக போடிநாயக்கனூருக்கு ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 11:15 மணிக்கு சென்றடையும் அப்படின்னும், மறுமார்க்கமாக போடிநாயக்கனூர்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:45 மணிக்கு புறப்பட்டு இதே வழித்தடங்கள் வழியாக தாம்பரத்துக்கு திங்கட்கிழமை காலை 6:30 மணிக்கு சென்றடையும் அப்படின்னும் திருச்சிக்கோட்டை ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கேட்டறிந்தீர்கள், ஆரவாரம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில்.
1: மயிலிறகே மயிலிறகே, மணிக்கிளியே மணிக்கிளியே, மயிலிறகே மயிலிறகே, மனமருக வந்தாயா.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் ஒளிபரப்பாக கேட்கலாம், இணைந்திருக்கள்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 5 நாடுகள் பயணம் உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பை உயர்த்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வேளாண் உற்பத்தி மற்றும் உணவு பாதுகாப்பில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நாமக்கல், சேலம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லாகூஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர், மணிகா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 5 நாடுகள் பயணம் உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பை உயர்த்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமரின் இந்த பயணம் நாட்டின் அனைத்து மக்களுக்கும் பயனுள்ளதாக அமைந்தது என்று தெரிவித்தார். உலக நாடுகளுக்கிடையே இந்தியா நம்பிக்கை மிகுந்த நாடாக விளங்குவதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் இந்த பயணத்தின்போது 57 முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தியாவில் 100 பில்லியன் டாலர் வரை முதலீடு செய்ய உறுதி அளித்துள்ளதையும் திரு பியூஷ் கோயல் சுட்டிக்காட்டினார். வேளாண் உற்பத்தி மற்றும் உணவு பாதுகாப்பில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் நாட்டில் லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஐநாவின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் அக்ரிகோலா விருது கிடைத்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். விவசாயிகளின் உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் இது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 உட்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்களுக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அமைச்சர் திரு செங்கோட்டையன் வசமிருந்த நிதித்துறை திரு மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு செங்கோட்டையன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சராக செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தாவேகா அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் இணைய உள்ளதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்துறையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார்.
3: வரும் காலங்களில் மிகப்பெரிய துறையான மின்சாரத்துறை முழுவதுமாக சீரமைத்து கண்டிப்பாக இது முழுவதும் மக்கள் பயன்பாட்டிற்காக எந்தவித முறைகேடும் இல்லாமல் இந்த துறை மீண்டும் புத்துணர்வு பெறும் அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். 160க்கும் மேற்பட்ட இடத்துல வந்து இந்த மத்த பணிகளுக்காக தோண்டப்படும் குழிகளில் கவர் கேபிள்ஸ் வெட்டப்பட்டுள்ளது. கடந்த 1 ஆண்டில் மட்டும் இந்த மாதிரியான பணிகள் இருக்கு. ஸோ அது ஒரு முக்கிய ரீசன். அது இல்லாமல் ஆங்காங்கே டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர். ஸோ இதெல்லாம் சீரமைக்கும் பணிகள் இன்றிலிருந்து துவங்கப்பட்டிருக்கு.

0: நிறைய தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருது. இப்போ அதுக்கு எந்த விதமான மின்சார கட்டணம் உயர்த்தும் எண்ணம் அரசிடம் கண்டிப்பா இல்லை.
1: 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் நாளை முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில் தனித் தேர்வர்கள் www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் நாளை காலை 11 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக வரும் 27ஆம் தேதி மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம். ஒவ்வொரு பாடத்திற்குமான விடைத்தாள் நகல் பெறுவதற்கு 275 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக திரு அமல் ராஜை நியமித்து மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இப்பொறுப்பில் இருந்த திரு அபின் தினேஷ் மோதக் குற்றப்பிரிவு கூடுதல் காவல்துறை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தின் நாமக்கல், சேலம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 4.5 கிலோமீட்டர் உயரம் வரை மத்திய வங்கக்கடல் பகுதியிலிருந்து தமிழகம் வரை தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நாமக்கல், சேலம், வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 41 முதல் 42 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளை மாலை நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் சந்தையில் ஆடு விற்பனை களை கட்டியுள்ளது. பக்ரீத் பண்டிகை அடுத்த வாரம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் 2 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் இன்று விற்பனை செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆடு மற்றும் மாட்டுச்சந்தையில் வியாபாரம் களை கட்டியது. இஸ்லாமியர்களின் புனித பண்டிகைகளில் ஒன்றான பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் 28ஆம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் ஆடு மற்றும் மாடுகளை வாங்குவதற்காக இஸ்லாமிய பெருமக்கள் அதிக அளவில் வருகை புரிந்து சந்தைகளில் வாங்கிச் செல்கின்றனர். அந்த வகையில் தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் ஆடு மற்றும் மாட்டுச்சந்தையில் வியாழக்கிழமை நடைபெறும் இந்த சந்தைக்கு மதுரை, திண்டுக்கல், தேனி, ஒட்டச்சத்திரம், அண்டை மாநிலமான கேரளா, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்து ஏராளமான ஆடு மற்றும் மாடுகளை விற்பனைக்காக வியாபாரிகள் கொண்டு வருவது வழக்கம். இங்கு செம்பரி ஆடு 10,000 ரூபாய் முதல் 75,000 ரூபாய்க்கும், அதேபோல 10,000 ரூபாய் முதல் 140,000 வரை மாடுகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டன. இதனால் சுமார் 2 கோடி ரூபாய்க்கு மேலாக விற்பனை நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி சினேகா தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை சிறப்பு முகாம் நடைபெறும் என்று ஆட்சியர் திரு ஆகாஷ் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நடைபெற்ற ஜமாபந்தி நிகழ்ச்சியில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி பூங்குடி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். மதுரை மாவட்டம் பாலாற்றின் குறுக்கே சுமார் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணையை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை நகராட்சி நிர்வாகம் சார்பில் திடக்கழிவு மேலாண்மை தொடர்பான விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் வைகாசி

0: வரை சிறப்பு முகாம் நடைபெறும் என்று ஆட்சியர் திரு ஆகாஷ் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நடைபெற்ற ஜமாபந்தி நிகழ்ச்சியில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி பூங்குடி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். மதுரை மாவட்டம் பாலாற்றின் குறுக்கே சுமார் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணையை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை நகராட்சி நிர்வாகம் சார்பில் திடக்கழிவு மேலாண்மை தொடர்பான விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மைப் பணிகளை நேரில் ஆய்வு செய்தார். கொடுங்கையூர் குப்பைக் கிடங்கில் நடைபெற்று வரும் திடக்கழிவு மேலாண்மை பணிகள் குறித்தும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனவ் தாக்கர் மணிகா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-1, 11-6, 11-7 என்ற செட் கணக்கில் நைஜீரியாவின் தைவோ மாட்டி ஃபேவர் ஓஜோ இணையை வென்றது. இப்போட்டியில் மனுஷா தியா சிட்டேல் இணையும் ஹர்மித் தேசாய் யசஸ்வினி கார்படே இணையும், ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனுஷா மனவ் தாக்கர் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஐகிகா முகர்ஜியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வர்மன்யு சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 3-6, 6-1 என்ற செட் கணக்கில் யுக்ரைனின் வாசில் மெக்ரென்கோவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 5 நாடுகள் பயணம் உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பை உயர்த்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வேளாண் உற்பத்தி மற்றும் உணவு பாதுகாப்பில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நாமக்கல், சேலம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனவ் தாக்கர் மணிகா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசையில். இனி கேட்கலாம் திரை இசை பாடல்கள்.
2: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை, தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றே அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

வானிலை முன்னறிவிப்பு. தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வகைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அந்தமான் கடல் பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், தென்கிழக்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென்கிழக்கு அரபிக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே இந்த நாட்களில் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.

நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசையில் திரை இசை பாடல்களோடு. நேரம் 6:57.

சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

0: நேரம் 7:10. ஆகாஷவாணி திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் என் ரவிச்சந்திரன்.
1: திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டத்தின் தகுதியுடைய அனைத்து விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் ஒரு மாத காலம் சிறப்பு முகாம் நடைபெறுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் தெரிவித்துள்ளார். பிரதம மந்திரியின் கௌரவ நிதி திட்டத்தின் தகுதியுடைய அனைத்து விவசாயிகளும் விடுபடாமல் பயன்பெறும் வகையில் சிறப்பு முகாம்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையம் மற்றும் அனைத்து துணை வேளாண்மை விரிவாக்க மையங்களிலும் இம்மாதம் 15 முதல் அடுத்த மாதம் ஜூன் 15 வரை ஒரு மாத காலம் நடைபெறும். தகுதியுடைய விவசாயிகள் இந்த முகாமில் கலந்து கொண்டு தங்களது நிலம் தொடர்பான ஆவணங்கள், வங்கி கணக்குடன் ஆதார் இணைப்பு மற்றும் நில உடைமைகளை பதிவேற்றம் செய்வது, KYC போன்ற அனைத்து விதமான PM கிசான் தொடர்பான விவரங்களை சரிசெய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இத்திட்டத்தில் இதுவரை சேர்ந்து பயனடையாத விடுபட்ட தகுதியுள்ள விவசாயிகளும் ஏற்கனவே பதிவு செய்து பயன்பெற்று பல்வேறு காரணங்களால் தற்போது நிதியுதவி நிறுத்தப்பட்ட பயனாளிகளும் இந்த முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் இத்திட்டத்தின் கீழ் ஏற்கனவே பயன்பெற்று வந்த விவசாயிகள் மரணம் அடைந்திருந்தால் அவர்களது தகுதியுடைய வாரிசு உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து தங்களது பெயருக்கு இத்திட்டத்தில் புதிதாக பதிவு செய்து பயனடையலாம் என்றும், இறந்த பயனாளிகள் விவரங்களை சமர்ப்பிக்காமல் இறந்த பிறகும் தொடர்ந்து தவணைத்தொகை பெற்று வருவது ஆய்வில் தெரியவரும் பட்சத்தில் தவறுதலாக பெறப்பட்ட தொகை வாரிசாரிடமிருந்து வசூலிக்கப்படும். எனவே இறந்த பயனாளிகளின் இறப்புச் சான்றிதழை சமர்ப்பித்து அவர்கள் பெறும் நிதியினை நிறுத்தப்பட வேண்டும். உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து வாரிசுதாரர்கள் புதிதாக பதிவு செய்து இத்திட்டத்தின் பயன்பெறலாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. PM கிசான் திட்டத்தில் பயன்பெறும் அனைத்து விவசாயிகளும் தங்களது நில உடைமையை பதிவு செய்தால்தான் 23வது தவணைத்தொகை நிறுத்தாமல் பெறப்படும் என்றும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் இதுவரை நில உடைமை பதிவு செய்யாத 23,069 கிசான் திட்ட பயனாளிகள் இந்த முகாமில் கலந்து கொண்டு பதிவு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறையின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட காரப்பட்டு ஊராட்சியில் கல்லாறு ஆற்றின் குறுக்கே ரூபாய் 2,77,00,000 மதிப்பீட்டில் காரப்பட்டு மட்டவெட்டு ஊராட்சிகளை இணைக்கும் வகையில் புதிய மேம்பாலம் கட்டும் பணிகளையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்பொழுது தரமாகவும் விரைவாகவும் முடித்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அரசு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். அதைத் தொடர்ந்து காரப்பட்டு ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் வகையில் பொது இடங்களில் 100 மரக்கன்றுகள் நட்டு பராமரிக்கப்பட்டு வருவதையும் பார்வையிட்டு, கோடை காலத்தில் மரக்கன்றுகள் பாதிக்கப்படாமல் இருக்க பணியாளர்கள் மூலம் தண்ணீர் பாய்ச்சி முறையாக பராமரிக்க வேண்டும் என்று ஊராட்சி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அதைத் தொடர்ந்து புதுப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்தில் பல்வேறு இடங்களில் மரக்கன்று நடுவதற்காக உரந்தவாடி ஊராட்சியில் நாற்றங்கால் பண்ணை ரூபாய் 6,30,000 மதிப்பில், தேக்கு மா பொங்கன் போன்ற 5,000

0: மரக்கன்றுகள் வளர்க்கப்பட்டு வருவதையும் பார்வையிட்டார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாயிகள் மத்திய மாநில அரசின் மானிய திட்டங்களை பெற கட்டாயம் தனித்துவ அடையாள எண் பெற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பாராஜ் தெரிவித்துள்ளார். மத்திய மாநில அரசின் மூலம் விவசாயிகளுக்கு வழங்கும் பல்வேறு மானிய நலத்திட்டங்களை பெற விவசாயிகளுக்கு தனித்துவமான அடையாள எண் வழங்கப்பட்டு வருவதாகவும், தனித்துவமான அடையாள எண் பெற்றிருந்தால் மட்டுமே விவசாயிகள் பயிர்க்கடன், விவசாய இடுபொருள், மழை மற்றும் வறட்சி நிவாரணம், வேளாண் உழவு நல திட்டங்களை பெற முடியும் என்பதால் அனைத்து விவசாயிகளும் தனித்துவமான அடையாள எண் பெற வேண்டும் என்றும், இதற்காக மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வேளாண்மைத்துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையின் மூலம் தனித்துவ அடையாள எண் பெற பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், மேலும் பொது சேவை மையங்களிலும் இந்த தனித்துவ அடையாள எண் பெற பதிவேற்றம் செய்யப்படுகிறதாகவும், தனித்துவமான அடையாளம் பெற விவசாயிகள் பட்டா, சிட்டா, ஆதார் அட்டை மற்றும் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட கைபேசியோடு நேரில் சென்று பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் என்றும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள 268,059 விவசாயிகள் இதுவரை 209,240 விவசாயிகள் மட்டுமே பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும், மேலும் அனைத்து விவசாயிகளும் இம்மாதம் 24ஆம் தேதிக்குள் தனித்துவமான அடையாளம் பெற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தனியார் பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மாவட்ட அளவிலான கூட்டாய்வு குழுவினர் ஆய்வு செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தனியார் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் சிரமமின்றியும் பாதுகாப்புடனும் பயணிக்கும் வகையில் ஆண்டுதோறும் பள்ளிகள் திறப்பதற்கு முன்பு பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்வது வழக்கம். அந்த வகையில் கோடை காலம் முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் வளாகத்தில் மாவட்ட கூட்டாய்வுக் குழுவினால் ஆய்வு செய்யப்பட்டது. ஆய்வின் போது தனியார் பள்ளி வேன் மற்றும் பேருந்துகளில் வேக கட்டுப்பாட்டு கருவி, முதலுதவி பெட்டி, அவசர கால வெளியேறும் வழி, தீ தடுப்பு கருவி, கண்காணிப்பு கேமராக்கள் அனைத்தும் முழுமையாக செயல்படுகிறது என்று ஆய்வு செய்யப்பட்டது.
1: திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் என் ரவிச்சந்திரன். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் கல்வி மூலம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டில் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய அரசு வெளியிட்டுள்ள பள்ளி மேலாண்மை குழு வழிகாட்டு நெறிமுறைகள் தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது என மத்திய கல்வி அமைச்சகம் கூறியுள்ளது. இலங்கையில் 30,000 மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. துருக்கி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மாணவர்கள் கல்வி மூலம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தம்மை சந்தித்த ஆந்திர மாநிலம் குண்டூரைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களுடன் உரையாடிய அவர், தற்போதைய பொருளாதார நிலைமை குறித்து கவலையடைய வேண்டாம் என அறிவுறுத்தினார். அரசு பள்ளிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், அதற்கான கட்டமைப்பை மேம்படுத்த நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்காற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். கல்வி சுற்றுலாவுக்கு வந்த இந்த குழுவில் 27 மாணவிகளும் இடம்பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நாட்டில் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என மத்திய அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாளொன்றுக்கு 47,000 டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,34,00,000 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த மார்ச் மாதத்தில் இருந்து இதுவரை குழாய் மூலம் சமையல் எரிவாயு இணைப்பு 760,000 வீடுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய திருமதி சுஜாதா சர்மா, 800,000 பேர் இதற்காக பதிவு செய்துள்ளதாகவும் கூறினார். மத்திய அரசு வெளியிட்டுள்ள பள்ளி மேலாண்மை குழு வழிகாட்டு நெறிமுறைகள் தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது என மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் வெளிப்படைத் தன்மையுடனான நிர்வாகத்திற்கு பள்ளி மேலாண்மை குழுக்கள் அமைக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. அரசு, பள்ளிகள், பெற்றோர், சமூகத்தினர் ஒருங்கிணைந்து கல்வி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. பள்ளிகளின் செயல்பாடுகளை சீராக நடத்த அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கல்வி அமைச்சகம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான

0: அரசு அனைவருக்கும் சுகாதார வசதிகள் வழங்க முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று உயிரி தொழில்நுட்பத்துறையில் மரபியல் ரீதியிலான நோய்களை கட்டுப்படுத்துவதற்கான திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இதன் மூலம் குறைந்த செலவில் சோதனைகள் மேற்கொண்டு உரிய சிகிச்சை அளிக்க முடியும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். ரயில் விபத்துகள் குறித்த ஆரம்ப நிலை விசாரணை தொடர்பாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் புதுதில்லியில் உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். அண்மையில் ரயில்களில் ஏற்படும் தீ விபத்துகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்ட அவர், ரயில்வே பாதுகாப்பு படை இது தொடர்பான விசாரணைகளை முழுமையாக மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். சமூக விரோதிகளின் செயல்பாடுகள் இந்த விபத்துகளில் எந்த அளவுக்கு ஏற்பட்டுள்ளது என்பதை கண்காணித்து உடனடி நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்பாகவும் விபத்துகளை தவிர்ப்பதில் தகவல் சேகரிப்பு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சிசிடிவி கேமராவில் பதிவு செய்யப்பட்ட காட்சிகள், சந்தேகிக்கப்படும் நபர்கள் பயன்படுத்தும் தொலைபேசி உரையாடல்களை கண்காணித்தல், சைபர் பாதுகாப்பு முறைகளை வலுப்படுத்துதல், செயற்கை நுண்ணறிவு தொடர்பான கண்காணிப்பு ஆகியவற்றை வலுப்படுத்தி விபத்துகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.5% அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், உலகளாவிய பிரச்சினையின் போதும் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்ததாக கூறினார். நிதி பற்றாக்குறை குறித்து அரசு துறைகளுடன் ஒருங்கிணைந்து தீர்வு காணப்படும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இலங்கையில் நடப்பாண்டு 30,000 மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இலங்கை தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 15 பேர் இந்த காய்ச்சலால் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இலங்கையில் 22,500 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. கொழும்பு, கண்டி, ரத்னபுரா உள்ளிட்ட பகுதிகளில் டெங்கு காய்ச்சல் பரவி வருவதாகவும் அது மேலும் கூறுகிறது. டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவது குறித்து பொதுமக்கள், மாணவர்கள் இடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் இலங்கை சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிராக உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற தீவிரவாதத்திற்கு எதிரான 11வது பிரிக்ஸ் குழு கூட்டத்தில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை மேற்கு பிராந்திய செயலர் திரு சிபி ஜார்ஜ், எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். தீவிரவாதத்தை ஆதரிக்கும் அமைப்புகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தீவிரவாதத்திற்கு நிதி உதவி அளிக்கப்படுவதை தடுக்க உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு சிபி ஜார்ஜ் தெரிவித்தார். நடப்பாண்டில் கைலாஷ் மானசரோவர் புனித யாத்திரை மேற்கொள்ளும் யாத்ரீகர்களுக்கான கணினி குலுக்கல் முறையை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். அடுத்த மாதம் தொடங்கும் இந்த யாத்திரை ஆகஸ்ட் மாதத்தில் நிறைவு பெறும். இந்த யாத்திரையில் மொத்தம் 1,000 யாத்ரீகர்களின் பெயர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும், கணினி உதவியுடன் கூடிய இந்த குலுக்கல் முறை வெளிப்படையாக நடத்தப்பட்டது என்றும் அரசின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. குழுவிற்கு 50 பேர் என்ற எண்ணிக்கையில் 20 குழுக்கள் லெபுலேக் மற்றும் நத்துலா மலைப்பாதை வழியாக இந்த யாத்திரையை மேற்கொள்வார்கள் என்று அரசு கூறியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளன. மேலும் 011-230-88-214 என்ற தொலைபேசி எண் வாயிலாகவும் இந்த விவரங்களை அறிந்து கொள்ளலாம். சர்வதேச கடல் பகுதியில் இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்காக அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கப்பல்துறை கூடுதல் செயலர் திரு முகேஷ் மங்கள் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுவரை வளைகுடா பகுதிகளில் இருந்து 3,300 மாலுமிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.

0: தெரிவித்தார். நாட்டின் துறைமுகங்கள் தடையின்றி செயல்பட்டு வருவதாகவும் திரு முகேஷ் மங்கள் கூறினார். கேரளம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால பேரவைத் தலைவர் திரு ஜி சுதாகரன் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் நாளை நடைபெறுகிறது. ஆளும் ஐக்கிய ஜனநாயக முன்னணி சார்பில் திருவஞ்சூர் ராதாகிருஷ்ணன் போட்டியிடவுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் துருக்கியின் எரிகி கிர்கின் ரஷ்யாவின் மரத் ஷரிபோவ் இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வர்மான்யு சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மாணிக்கா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டியில் மனுஷா தியா சித்தால் இணையும் ஹர்மீத் தேசா யசஸ்வினி கார்படே இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனுஷா மானவ் தாக்கர் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஆய்கிகா முகர்ஜி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் கல்வி மூலம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய அரசு வெளியிட்டுள்ள பள்ளி மேலாண்மை குழு வழிகாட்டு நெறிமுறைகள் தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது என மத்திய கல்வி அமைச்சகம் கூறியுள்ளது. இலங்கையில் 30,000 மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. துருக்கி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருச்சி அலைவரிசைகளோடு. நேரம் 7:25 நேயர்கள் இணை கேட்கலாம்.
2: உழவர் உலகம்
3: மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம்.
2: நிகழ்ச்சியில் இப்போது
3: மடங்கு உற்பத்தியை
2: கோடைக்கால கறவை மாடு பராமரிப்பு மற்றும் பாலின வகைப்படுத்தப்பட்ட விந்து தொழில்நுட்பம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் வி அருள் அவர்கள்.

0: வெயிலோ மழையோ இந்த பருவநிலை மாற்றம் நம்மளால தாங்கவே முடியறதில்ல. ஒவ்வொரு காலத்துக்கும் ஏத்த மாதிரி ஒவ்வொரு பாதிப்பு ஏற்படுது. இப்போ வெயில் அதிகமா இருந்ததுன்னா நம்ம உடல், சருமம், கண் ஆரோக்கியத்துல பாதிப்பு ஏற்படுது. இத பாதுகாக்கிறது பெரிய வேலையா இருக்கு. அது மட்டுமா, அதிகப்படியான நீரிழப்பு ஏற்படுது. உடல் எப்போதும் சோர்வாவே இருக்கு. எப்பயும் நம்ம உடலை குளிர்ச்சியா புத்துணர்ச்சியா வச்சுக்க நிறைய தண்ணி குடிக்கணும். நீர் சத்துள்ள பழங்கள் காய்கறிகளை அதிகமா சாப்பிடணும். எளிமையா ஜீர்ணமாகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். ரொம்ப மென்மையான தளர்வான பருத்தி ஆடைகளை அணியணும். அதிகமா வெயில்ல வெளியில போறத தவிர்க்கணும். அப்படியே வெளியில போயிட்டு வர சூழ்நிலை ஏற்பட்டாலும் வந்தோன்ன குளிர்ந்த நீரால முகம் கண்ணெல்லாம் நல்லா கழுவணும். ஒரு நாளைக்கு காலை மாலை அப்படின்னு ரெண்டு தடவை குளிக்கலாம். இப்படி நம்மள எப்பயுமே புத்துணர்ச்சியா குளிர்ச்சியா வச்சுக்க சில வழிமுறைகளை கடைபிடிக்கலாம். நாம எப்படி வெயிலால இவ்வளவு பாதிப்புக்கு உள்ளாகிறோமோ அதே அளவுக்கு, ஏன் அதை விட ஒரு படி அதிகமாவே, நாம வளர்க்கிற கால்நடைகளா இருக்கட்டும், செல்ல பிராணிகளா இருக்கட்டும், தாவரங்களா இருக்கட்டும் அதிக பாதிப்புக்கு உள்ளாகுது. நம்மளை சார்ந்திருக்க, நாம சார்ந்திருக்கிற, நமக்காக உழைக்கக்கூடிய உயிர்களை பாதுகாக்கிறதும் நம்ம கடமை தானுங்க.
1: கால்நடை நமக்கு செல்வம் என்போம், கறவை மாடுகள் தெய்வம் என்போம்.
0: அந்த வகையில இன்னைக்கு கோடை காலத்துல கறவை மாடுகளை பராமரிக்க கறவை மாடு வளர்க்கிறவங்க என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் கடைபிடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்மளோட பகிர்ந்துக்க இருக்காங்க சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய

0: உதவி பேராசிரியர் டாக்டர் வி அருள் அவர்கள்.
1: வணக்கம் நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில நம்மோடு இணைகிறாங்க முனைவர் வி அருள் அவர்கள். ஐயாவை வரவேற்கிறோம்.
2: வணக்கம்.
1: ஐயா, இப்போ பார்த்தோம்னா வந்து கோடை காலத்தில் வந்து கறவை மாடுங்கிறத வந்து பராமரிக்கிறது ரொம்ப வந்து சிரமமாக தான் இருக்கும். இந்த பீரியடில் வந்து என்ன மாதிரியான பராமரிப்புகள்லாம் மேற்கொள்ளலாங்க ஐயா?
2: அதாவது இந்த கோடைக்கால பராமரிப்பு அப்படின்றது கால்நடைகளை பொறுத்தவரையும் கொஞ்சம் வந்து கடினமான விஷயங்கள் நிறைய.
1: பொதுவா இந்த டயத்துல வந்து பால் கறக்கிறதே கம்மியாயிடும்.
2: இதுல வந்து நார்மலாவே வளர்ச்சிதை மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம உடம்புல வளர்ச்சிதை மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும். இந்த மாற்றங்கள் நடக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய வந்து வெப்பம் வந்து உற்பத்தி ஆகும். உடம்புல வந்து வெப்பம் உற்பத்தி ஆகும். வெப்பம் உற்பத்தி ஆனாலுமே நம்மளோட உடல்நிலை, மனிதனா இருந்தாலும் சரி எந்த விலங்கா இருந்தாலும் சரி, அந்த உடல்நிலை வந்து வெப்பநிலை என்ன நார்மலாவே மாற்றங்களால என்னதான் ஹீட்டு எவ்வளோதான் உடம்புல ப்ரொடியூஸ் ஆனாலும் உற்பத்தி ஆனாலும் அதோட டெம்பரேச்சர் 100.5 ஃபாரன்ஹீட்லேருந்து 101 இருக்கலாம். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட பாடி மெக்கானிசம் வந்து இப்போ மூளையில் ஒரு ஹைப்போதலமஸ்னு ஒரு ஏரியா இருக்குது, அதுதான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உடம்புல அதிகமாக வெப்பம் உருவானாலும் அதை வந்து என்ன பண்ணணும், மூச்சுக்காத்து மூலியமா வேர்வை மூலியமா வெளியில் தள்ளிடும். வெளியில் தள்ளும் போது உடம்பு ஹீட்டு நார்மலாக எவ்வளோ இருக்கணுமோ அதை வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. இது நார்மல் மெக்கானிசம். இதே வெப்ப காலத்தில் என்ன ஆயிடுதுன்னா டெம்பரேச்சர் அதிகமாயிருச்சு. இப்போ நார்மலாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 24-26 டிகிரி சென்டிகிரேட் நார்மல் கண்டிஷனில் இருக்கும். இதே வந்து வெப்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 42 வரையும் போகுது. இப்போது வெளியில் டெம்பரேச்சர் அதிகமாயிடுது. வெளியில் டெம்பரேச்சர் அதிகமாகும் போது, வெப்பத்தின் அளவு அதிகமாகும் போது, அது உடம்புலேருந்து வெப்பம் வெளியாகுது இல்லைங்களா, அது வந்து வெளியாகாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா உடம்புல சூடு வந்து அதிகமாகும். இப்போ இதே ஒரு ஜுரம்னு வச்சுக்கோங்க, இப்போ அதுக்கு வந்து நார்மலாக 100.5 101 தான் இருக்கும். இப்போ ஜுரத்தப்போ 102-103 போயிடுச்சு. மாடால் நிற்க முடியல, நல்ல காய்ச்சல் இருக்குது, மருத்துவரை கூப்பிட்றாங்க, இன்ஜெக்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா அடுத்த அரை மணி நேரத்தில் இது வந்து திரும்ப என்ன ஆயிரும்னா 100.5 வந்துடும். இதே வளர்ச்சிதை மாற்றம் வெளியில் வந்து வெப்பம் அதிகமாயிருச்சு, இப்போ சூடு வந்து 104 போயிருச்சு. இந்த சூடு வந்து காய்ச்சலால் கிடையாது, வெளியில் இருக்க வெப்பத்தால். அப்போது நீங்கள் டாக்டரை பார்த்தாலும் மருந்து போட்டாலும் இந்த சூடு குறையாது, இது அப்படியே இருக்கும். இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும், மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசௌரிய நிலைமையை வந்து உண்டாகும். இங்கே இங்கே நவுந்துக்கிட்டே இருக்கும், படுத்துக்கும், ஏந்திரிக்கும், வாய் திறந்துக்கிட்டு மூச்சு விடும், எச்சில் நிறைய ஒழுவும், இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் நிறைய காட்டும். ரொம்ப அளவுக்கு அதிகமாக போச்சு அப்படின்னா உயிரிழப்பு கூட ஏற்படும். அதே மாதிரி வெப்பம் அதிகமாச்சு அப்படின்னா தீ எடுக்கிற அளவு குறைஞ்சி போயிடும், பால் அளவு குறைஞ்சி போயிடும். இதே வந்து பருவம் வருது இல்லைங்களா, அந்த 21 நாளைக்கு ஒரு தடவை வரணுங்களா, அதுவும் வராமல் போகும். இன்னொன்று வந்து நீங்கள் செனை ஊசி போட்டிங்கன்னா செனை நிற்காமல் போகும். இந்த மாதிரி நிறைய இன்னொன்று அதுலேருந்து வரக்கூடிய பொருளாதாரம் வருமானம் எல்லாமே வந்து குறையும். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கோடை காலத்தால் ஏற்படக்கூடிய இழப்புகளை, இதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை 100% நம்மளால் தடுக்க முடியாது. ஆனால் இதனால் வரக்கூடிய பாதிப்பை ஒரு 75-80% குறைக்கலாம். எப்படி குறைக்கலாம், கோடைக்கால மேலாண்மைன்றதை முக்கியமாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு ஒரு சில வழிமுறைகள்லாம் இருக்குது.
1: அது என்னென்ன வழிமுறைகள்?
2: முக்கியமாக மாடுகளை வெயில் நேரத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மற்ற நாள்லலாம் நம்ம வந்து வயலில் காலில் கட்டிட்டு வந்துடுவாங்க, திரும்ப சாயந்தரம் போய் 5 மணிக்கு அவுத்துட்டு வந்துடுவாங்க. இதே வந்து உங்களுக்கு 25-26 டிகிரினா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. 42 டிகிரிலலாம் 2 மணி நேரம் நின்றுச்சுன்னா ஹீட் ஸ்ட்ரெஸ் வந்துடும், வெப்ப அடைச்சி வந்துடும், அதனால் மாடு உயிர் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் கோடை காலத்தில் வெயில் காலத்தில் 1:10 முன்னாடி மேய்ச்சல் போயிடணும். 6-9, 6-10 மேய்ச்சல் நிலத்தில் கட்டிடணும், ஓரளவு மேய்ஞ்சிடும், திரும்ப கொண்டு வந்து கொட்டகையில் கட்டிடணும். ஈவினிங் 4 மணிலிருந்து 6 மணி வரையும் திரும்ப மேய்ச்சல் விடணும். முக்கியமாக வெயில் நேரத்தில் கால்நடைகளை வெளியில் கூட்டு போகக்கூடாது.
1: பொதுவாக இப்போ மனுஷன்னா வந்து 45 டிகிரிக்கு மேலேனா வந்து ஹீட் ஸ்ட்ரோக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் வந்து மாடுடைய தோளுடைய திக்னஸ் வந்து அதிகம் வந்து இல்லையா, ஸோ அதனால் வந்து வெயிலை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டியும் அதிகமாக தானே இருக்கணும்.
2: அதாவது இது வந்து எப்போ இந்த கோடைக்கால மேலாண்மை இதெல்லாம் வந்து பெருசாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ நம்ம நாட்டு மாடுலேருந்து கலப்பின மாடுகளுக்கு போனோமோ அங்கே தான் இந்த பிரச்சனை வந்து ஆரம்பிச்சுது.
1: அப்படி சொல்லுங்க.
2: நம்ம நாட்டு மாடுனா நீங்க சொல்ற மாதிரி 42-44 டிகிரி, அதோட தோல்ல இருந்து அதோட உருவ அமைப்பு எல்லாமே நம்ம தட்ப வெப்ப நிலைக்கு எல்லாம் உகந்தது, அது வந்து தாக்கு பிடிக்கும். நாம இப்ப என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நெதர்லாந்துல இருந்து இதுல இருந்து எல்லாம் கலப்பின மாடுகளை

0: அதோட இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 டிகிரி 27 டிகிரி. இது நாம் என்ன பண்ணுறோம்னா 30 வரையும் கொண்டு போகிறோம், அப்போ தான் பிரச்சனை வந்து வருது. ஸோ அதோட உடலமைப்பு இதெல்லாம் வந்து நம்மளோட இந்த வெப்பநிலைக்கு வந்து தாக்கு பிடிக்க முடியல. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா புதுசு புதுசாக மேலாண்மையை கொண்டு வந்து எப்படி பாதுகாத்துக்க முடியும்.
1: சரி, இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்தே வர்றேன் பாருங்கள். அதுக்கு வந்து இதுக்கு தாங்குகிற கெப்பாசிட்டி 30 டிகிரி செல்சியஸ்ஸு, இங்கே வந்து வெயில் அடிக்குது வந்து 40 வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், எப்படி வந்து அந்த கொட்டகையெல்லாம் வச்சுருக்கணும், எப்படி அதை வந்து குளிரூட்டம் பண்ணணும்.
0: இப்போது கொட்டகையை பொறுத்த வரையும் விவசாயிகளாக இருந்தால் மெயினாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கீத்து கொட்டா போடுறது நல்லது. இப்போ நம்ம அதையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆஸ்பெஸ்டாஸ் இதெல்லாம்
1: அதிகமாகவே போடுறோம்
0: போடுறோம். சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீத்து கொட்டா இந்த வேப்பில் வச்சு கூரையாக போட்டு அது பண்ணினா நல்லா கூலிங்காக இருக்கும். இல்லை அதில் நிறைய தீ பிடிக்கிற அந்த பயத்தால் என்ன பண்ணுறோம்னா இன்னொன்று ஈஸி மேனேஜ்மெண்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆஸ்பெஸ்டாஸ் இதெல்லாம் போடுறோம். அப்படி போடும்போது தரைக்கும் அதுக்கும் வந்து ஒரு 10-12 அடி ஹைட் இருக்கணும்.
1: ஓகே,
0: இப்போ நம்ம வீடு கட்டும் போது கூட என்ன பண்ணுவோம்னா ஸ்லாப் ஹைட் வந்து ரொம்ப அதிகமாக போடுவோம். ஏன்னா ஹீட் வந்து இறக்காது அப்படின்றதுக்காக. நான் இல்லை நான் ஆஸ்பெஸ்டாஸ் தான் போடுவேன், இல்லை அலுமினியம் ஷீட் தான் போடுவேன் அப்படின்னா இந்த மாதிரி உயரத்தை வந்து அதிகப்படுத்தி போடணும். 10-12 அடி வந்து தரைக்கும் அதுக்கும் இருக்கணும். ஒன்று அதுவும் மாதிரி பண்ணலாம். இன்னொன்று நம்ம கொட்டகையை சுற்றி என்ன பண்ணலாம்னா நிழல் கொடுக்குற நல்ல மரங்களை வைக்கணும்.
1: ஓகே,
0: நம்ம வேப்ப மரம் புங்க மரம் இந்த மரத்தை நீங்கள் சுற்றி வச்சிங்க அப்படின்னா நல்ல நிழல் தரும். இன்னொன்று இருக்கிற இடம் வந்து நல்ல குளிர்ச்சியா இருக்கும். வெளியில இருக்க டெம்பரேச்சர் வெப்பம் வந்து உள்ள வந்து தாக்காது. அதுக்கடுத்து உள்ள வந்து ஒரு மாடுகளுக்கு 40 சதுரடி. இதே செனமாடா இருந்துச்சு நல்ல வயிறு கொண்ட சினையா இருக்கு 8 மாசம் 9 மாசம் சினா 55-60 சதுரடி. பக்கத்துல பக்கத்துல நெருக்கி நெருக்கி கட்டக்கூடாது, எட்டக்கு கட்டி வைக்கணும். இந்த மாதிரி பண்ணலாம். இன்னொன்னு நம்ம சணல் கோணி பை இருக்குங்கன்னா கோணி சாக்கு பை அதை வந்து நினைச்சு கொட்டாயோட பக்கவாட்டுல தொங்க விட்டீங்க அப்படின்னா வர ஏர் வந்து அந்த இதில் படும்போது நல்லா கூலிங்காக. நீங்கள் வெளியில் வந்து உங்களுக்கு 36-32 டிகிரி சென்டிகிரேட் இருந்தாலும் உள்ளே வரும்போது அந்த டிகிரி சென்டிகிரேட் வராது. இந்த மாதிரி பண்ணலாம். இன்னொன்று வந்து அந்த அக்ரி நெட்டு இந்த பச்சை கலரில் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து ஒரு சின்ன துளை உள்ள ஒரு 20% மட்டும் வெளிச்சம் வர மாதிரி சுற்றி கட்டலாம். இன்னும் ஒரு சிலர் விவசாயிகள்லாம் வந்து இந்த வெட்டி வேர் இருக்கு இல்லைங்களா அதை வந்து நினச்சி அதையும் பக்கவாட்டில் சுற்றி கட்டி விடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் எவ்வளோ வெப்பம் இருந்தாலும் உள்ளே வந்து அது மாதிரி இல்லாமல் செலவுகளை குறைச்சி செலவே இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு பண்ணலாம். இல்லை இன்னும் எனக்கு வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஏதாவது வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து நீங்கள் ஆஸ்பெஸ்டாஸ் போட்டிருப்பீங்க, அதுக்கு மேலே ஒரு 4 இன்ச் கூரையிலையோ இல்லை தென்னை ஓலைகளை அந்த ஆஸ்பெஸ்டாஸ் மேலே போட்டிங்கன்னா கொஞ்சம் ஹீட்டை வந்து குறைக்கலாம். இது இல்லாமல் ஒரு சிலர்லாம் வெள்ளை பெயிண்ட் வந்து அடிச்சு விடுவாங்க. இந்த ஷீட் மேலே வெள்ளை பெயிண்ட் அடிச்சிட்டிங்க அப்படின்னா வெள்ளை கலருக்கு மேக்ஸிமம் என்ன கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர வெயிலை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும், எதிர் ஒழிச்சிடும், வாங்காது. அதனால தான் நம்மளை கூட என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் வெயில் நேரத்தில் போகும்போது கருப்பு சட்டை போடாதீங்க அப்படிம்பாங்க. கருப்பு சட்டை கருப்பு கலர் என்ன பண்ணணும்னா வாங்கி நமக்கு தள்ளி விட்டுரும். நீங்கள் வெள்ளை பெயிண்ட் அடிக்கும் போது அது என்ன பண்ணணும்னா எதிர் ஒழிச்சு அந்த ஹீட் என்ன பண்ணாதுன்னா உள்ளே வராது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு செலவு இல்லாமல் பண்ணுறது. இல்லை நான் கொஞ்சம் எனக்கு பரவாயில்ல எனக்கு கொஞ்சம் ஐடியா கொடுங்க அப்படின்னா இப்போலாம் வந்து நீர் தெளிப்பானே வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணணும்னா மாட்டு மேலே அதுவே நீர் தெளிச்சிடும். இன்னும் ஒரு சிலர் என்ன ஆகும்னா ஃபேன் வித் ஃபாகர்ஸ் வந்துருச்சு, ஃபேனும் சுத்தம் ப்ளஸ் அப்பப்போ தண்ணி தெளிச்சிக்கும். இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் நிறையா வந்துருச்சு. ஃபாரின்ல ஏர் கண்டிஷனர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்கவுங்களோட எக்கனாமிக் ஃபீசிபிலிட்டிஸை வச்சு இந்த மாதிரிலாம் வெளியில் இருக்கிற வெப்பம் உள்ளே வந்து வராமல் மாடுகளை வந்து அந்த நினைப்பே வராமல் நம்ம பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிள், இது வந்து அதை வச்சுக்கிற ஒரு மேனேஜ்மெண்ட்டு. இது இல்லாமல் இந்த நேரத்தில் தீனி வந்து நார்மலாக எடுக்காது. நார்மலாக நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோம், இந்த மாதிரி ஒரு வெயில் காலத்தில் எடுக்கிற அளவு வந்து குறைச்சிரும்.
1: ஓகே,
0: அப்போ நாம் என்ன பண்ணணும்னா தீனியை வந்து எப்பயுமே வெயிலுக்கு முன்னாடி கொடுத்துடணும். அதனாலதான் மேய்ச்சல் என்ன பண்றோம்னா முன்னாடியே போயிருது. அதே மாதிரி வெயில் நேரத்துல தீவனத்தை கொடுக்கூடாது. இப்ப நாமளே என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீட்டில் சாப்பிடும் போது கபா கபோன்னு ஃபுல்லாக வேர்த்துரும். அந்த நேரத்தில் சூடாக சாப்பிட மாட்டோம். சாப்பிட்டாலும் என்ன ஃபுல்லாக ஹீட், இன்னும் ஏற்கனவே உடம்புல நிறைய வெப்பம் இருக்கு, திரும்ப நீங்கள் சாப்பிட்டு மெட்டபாலிசம் ஆகி திரும்ப நிறைய இருக்கும். அதனால வெயில் நேரத்தில் தீனி கொடுக்கூடாது. ஒன்று இரவு நேரங்களில் கொடுக்கணும், இல்லை காலையில் ஒரு 8-9 மணிக்கு முன்னாடி தீவனங்களை அதிகமாக கொடுக்கணும். அப்படி கொடுக்கறத இந்த மாதிரி காலகட்டத்தில் கம்மியாக தான் சாப்பிடும். கம்மியாக சாப்பிடும் போது சத்துள்ள பொருளாக கொடுத்துடணும், நிறைய நீர் சத்து உள்ள தீவனத்தை கொடுக்கணும். அப்போ பசுந்தீவனம் கொடுக்கலாம். இப்போ பச்சை பில்லுலாம் சாப்பிட்டுச்சிங்கன்னா அதில் 90% நீர் இருக்கு. ஸோ அதை வந்து கொடுக்கும்போது நல்லா சாப்பிடும், சத்தும் போதுமான அளவுக்கு இருக்கும். இன்னும் அடுத்து என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கறத துளி துளியாக பெருசு பெருசாகவே போட்டக்கூடாது, தட்டையை அப்படியே போட்டக்கூடாது. நறுக்கி கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஜீர்மானமாகும். இன்னும் ஒன்று சுவை அதிகரிக்கும், தீவனம்

0: வேஸ்ட் ஆகாது, நல்லா சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி கட்டத்தில் நாம் வந்து அதிகமாக சத்து நிறைந்த பொருட்களை வந்து கொடுக்கணும். இன்னொன்று அடர்த்திவனத்தை நிறையா கொடுக்கணும். அடர்த்திவனம்னா புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு கொடுக்கலாம், எள்ளு புண்ணாக்கு கொடுக்கலாம், பருத்தி புண்ணாக்கு கொடுக்கலாம். இதையும் என்ன பண்ணணும்னா நல்லா ஊற வச்சு கொடுக்கணும். ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா போதுமான அளவு சத்து கிடைக்கும். கொஞ்சமாக சாப்பிட்டாலும் சத்து பிரச்சனை ஏற்படாது, ஏன்னா நம்ம நிறைய சத்து கொடுத்துட்றதுனால. இது வெயில் காலத்துக்கு இன்னும் நம்ம என்ன புதுசாக ஆட் பண்ணோம், மற்ற நேரத்துக்கும் இப்பயும் என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 கிராம் வந்து சமையல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 கிராம் வந்து சோடா உப்பு, இட்லி சோடா உப்பு, சமையல் சோடா உப்பு இருக்கும், 10 கிராம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். தாது உப்பு கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அந்த தாது உப்பில் எல்லா வகையான நுண் ஊட்டச்சத்து எல்லாமே வந்துடும்.
1: சரி,
0: அதனால் அடர்த்தீவனம் அதிகமாக கொடுக்கணும். அது கூட இதெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சத்து பிரச்சனையும் இது மாதிரி

0: அது கூட இதையெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சத்து பிரச்சனையும் இது மாதிரி பிரச்சனைகளை இந்த கோடைக்கால வழிமுறையில் தடுக்கலாம். இப்போது தீவன மேலாண்மை சொல்லியாச்சு, கொட்டையை சுற்றி என்ன பண்ணணுன்றத அதையும் வந்து சொல்லியாச்சு. இன்னொன்று நீருன்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு மாடு எடுத்துக்கிங்கன்னா நீரை வந்து என்னன்னு நினச்சிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஒரு தாகம் மட்டும்தான் தீர்க்கிறதா நினச்சிக்கிறோம். ஆனால் நீர் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு வகையான நுண் ஊட்டச்சத்து. இது ஒரு கரைப்பானாக ஏற்படுது. எந்த ஒரு நொதியாக இருந்தாலும் கரைஞ்சி வேலை செய்யணும்னா நீர் ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மாடு 10 நாள் தீனி இல்லாமல் கூட இருந்துடும், ஆனால் ஒரு 3-4 நாள் தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா இறந்து போயிடும். அதனால தான் நீரின்றி அமையாது உலகு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு எது போனாலும் மனுஷன் வாழணும்னா முதல்ல தண்ணி இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ நீர் வந்து எந்த உயிருக்காக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வெயில் காலத்தில் மாடுகளுக்கு கிட்டத்தட்ட 100-115 லிட்டர் ஒரு மாடுகளுக்கு கொடுக்கணும். தண்ணி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எப்பயுமே மாடுகளுக்கு நீர் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதன் மூலியமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அது உடம்பில் ஏற்படக்கூடிய வெப்பத்தை வந்து குறைக்கலாம். ஸோ நீர் கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். அதே மாதிரி இன்னொரு தப்பு என்ன பண்ணுவாங்கன்னா பைப்பு வாட்டர், பைப்பு வெளில போட்டிருப்பாங்க, நல்லா சூடு ஏறி இருக்கும், அதுலேருந்து சுடு தண்ணியாக வரும், அதை வந்து கொடுத்துருவாங்க. ஏற்கனவே உடம்புல சூடு இருக்குது, இந்த சூடு தண்ணி போணுச்சுன்னா என்னாகணும் திரும்ப சூடாகும். அதையும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்சால் பெரிய பெரிய பானைகளில் தண்ணியை வச்சுருந்து குளிர்ந்த நீராக கொடுத்தீங்க அப்படின்னா உடலில் இருக்க சூடு தணியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ரொம்ப அதிகம். தண்ணியை வந்து குளிர வச்சு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. பைப்பில் முத தடவை வரும்போது சூடாக வரும், அந்த சூடான தண்ணியை பயன்படுத்தாமல் அடுத்து வர தண்ணியை குளிர்ந்த நீரை வந்து கொடுக்கணும். தண்ணியை பொறுத்தவரையும் எப்பையும் இருந்துக்கிட்டே இருக்கணும்.
1: சரி, கோடை காலத்தில் வந்து இந்த பசும் தீவனம் கிடைக்கிறது கம்மியாக இருக்குமே இல்லையா, அந்த சமயத்தில் என்ன மாதிரி உணவுகளை கொடுத்தா கொஞ்சம் ஓரளவு வந்து பால் கரப்பு அதிகமாக இருக்கும்?
0: புரதச்சத்து சார்ந்த அடர்த்தீவனம் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கோம். அதில் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா மினரல் மிக்சர், தாதுப்பு, இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். இன்னொன்று நமக்கு வந்து கிடைக்கல, போதுமான பசுந்தீவனம் நமக்கு இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு சில வழிமுறைகள்லாம் இருக்கு. மரத்தீவன பயிர்கள் இருக்கு, அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா கிளைரிசீடியா இருக்கு, அகத்தி இருக்கு, மாயிலையை கொடுப்பாங்க, பலா இலை, இந்த மாதிரி ஒரு சில மர வகை தாவரங்களோட இலைத்தலைகளை கொடுக்கலாம், சாப்பிடும். இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்ப அதிகமா கிடைக்குதோ, அதாவது எனக்கு வந்து 4 மாடு தான் இருக்கும், 4 ஏக்கரில் இருக்கும், நான் எல்லாமே வளர்ந்துருக்கும், அப்போ அதை என்ன பண்ணிடணும் அப்படின்னா எடுத்து ஊறுகாய் புல் போட்டுடணும். சைலேஜ்னு சொல்லுவாங்க, ஊறுகாய் புல் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இது மாதிரி எப்போ வந்து ஷார்ட்டேஜ் வருதோ, பற்றாக்குறை ஏற்படுதோ அப்போ வந்து இதை வந்து கொடுக்கலாம். அப்போ அதில் கிடைக்கக்கூடிய சத்துக்கள் இதில் வந்து கிடைச்சிரும். இன்னும் ஒரு அற்புதமான தொழில்நுட்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபோனிக்ஸ் சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, நம்மளோட சிறு தானியங்கள் வந்து கிடைக்குது இல்லைங்களா, மக்காச்சோளமாக இருக்கட்டும், நெல், கம்பு, இது மாதிரி வந்து ஒரு ட்ரேவில் பரப்பி விட்டுட்டு தண்ணி தெளிச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு 3-4 அடி வந்து உயரம் வரும். அப்படியே வந்து ஒரு 2-4 கிலோ ஒவ்வொரு மாட்டும் கொடுத்தீங்கன்னா அனைத்து வகையான எல்லா சத்துக்களும் அதில் கிடைக்கும், நல்லாவே சாப்பிடும். உங்களுக்கு எந்த வகையான உற்பத்தி திறனும் பாதிக்காது, உங்களுக்கு அனைத்து வகையான எல்லா சத்துக்களும் அதிலே வந்து கிடைச்சிரும். நீங்கள் வந்து காலையிலையோ மாலையிலையோ தண்ணி மட்டும் தெளிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும், சின்ன சின்ன ட்ரேவில் ஒரு கிலோ கணக்கில் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம். பயன்படுத்தினீங்கன்னா இந்த கோடை காலத்தை நமக்கும் இனிமையாக்கிக்கலாம், மாட்டுக்கும் இனிமையாக்கிக்கலாம், அதுக்குலேருந்து வரக்கூடிய வருமானத்தை நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இழப்பு ஏற்படாமல் நாம் வந்து பயன்படுத்திக்கலாம்.
1: சிறப்புங்க.
2: கோடை காலத்துல கால்நடைகளை குறிப்பா கறவை மாடுகளை பாதுகாக்க பல ஆலோசனைகளை இதுவரை கேட்டோம். அடுத்து கால்நடை வளர்க்கிறவங்க குறிப்பா மாடு வளர்க்கிறவங்க வருடம் ஒரு கன்று எடுத்துறணும் அப்படிங்கறத முக்கிய நோக்கமா கொண்டுதான் மாடுகளை பராமரிக்கிறாங்க. அதுக்காக பலர் செயற்கை கருவூட்டலும் செய்யறாங்க. அதுலயும் கிடேரி கன்றா இருக்கணும் அப்படிங்கறதுதான் பெரும்பான்மையானவரோட எதிர்பார்ப்பா இருக்கு. ஏன்னா அப்பதான் அவங்களோட பண்ணையையும் பெரிய அளவுல விரிவுபடுத்த முடியும், பால் உற்பத்தியையும் பெருக்க முடியும், அதன் மூலம் லாபத்தையும் பெருக்க முடியும். அதனாலதான் கால்நடை வளர்க்கிறவங்களுக்கு உதவுற வகையில ஆண் பெண் கன்று பிறப்பத 90% துல்லியத்துடன் முன்கூட்டியே தீர்மானிக்க கண்டுபிடிக்கப்பட்ட தொழில்நுட்பம் தான் பாலின வகைப்படுத்தப்பட்ட விந்து தொழில்நுட்பம். இந்த மேம்படுத்தப்பட்ட அறிவியல் முறை குறித்து தெரிந்து கொள்ள தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
1: பாலின வகைப்படுத்தப்பட்ட விந்து தொழில்நுட்பம் அப்படின்னா என்னங்கய்யா?
0: அதாவது இந்த பாலின வகைப்படுத்தப்பட்ட விந்தணுக்கள் அப்படின்றது ரெகுலராகவே என்ன பண்ணுவோம் அப்படின்னா செயற்கை முறை

0: ஊட்டல் கால்நடைகளில் 1948 இந்தியாவில் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தொழில்நுட்பத்தில் நம்ம ஒரு சென ஊசி போடுறோம் அப்படின்னா அதில் வந்து காலக்கண்ணும் வரலாம் கெடேரி கண்ணும் வரலாம். இது காலக்கண்ணா தான் இருக்கும் இல்லை கெடேரி கண்ணா தான் இருக்கும் அப்படின்றத நாம தீர்மானிக்க முடியாது. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். இப்போ ஒரு சில விவசாயிகள்லாம் சொல்லுவாங்க, என்கிட்ட 10 மாடு இருக்கு, இந்த ஒரு மாடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 லிட்டர் 22 லிட்டர் ஒரு நாளைக்கு கறக்குது, அடுத்த ஒரு பசுமாடு இதுலேருந்து கிடைச்சா ஒரு நல்லா இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 4 கண்ணு போட்டுடுச்சு, 4 காலக்கண்ணா தான் இருக்கு, இந்த வாட்டி போடுறதாவது கெடேரி கண்ணா போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு பழைய முறையில் செயற்கை முறையில் ஊசி போட முடியும். ஆனால் அதை வந்து நம்ம ஆனா பெண்ணா காலக்கண்ணு குட்டியா கெடேரி கண்ணு குட்டியான்னு சொல்லவே முடியாது. ஸோ அதிலிருந்து வந்த விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான தொழில்நுட்பம் அதுதான் வந்து இந்த பாலின வகைப்படுத்தப்பட்ட விந்தணு. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காளைக்கிட்ட இருந்து காளையும் எப்படி எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா நல்ல தரம் வாய்ந்த காளைகள் அந்த காலம் மாற்றிட்டு இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா விந்தணுவை எடுத்துருவாங்க. அந்த விந்தணுவை அதில் இருக்கக்கூடிய இப்போ வந்து ஆணா பெண்ணா அப்படின்றத எப்படி தீர்மானிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக காளைகிட்ட இருந்து வர பண்பு தான். ஏன்னா பசுமாடு கிட்ட இருக்கிறது வந்து XX தான் இருக்கும், அதுக்கு
1: ஓகே
0: அதுகிட்ட இருக்க மரபணு
1: மனிதர்களுக்கு
0: அதே தான், கோழிங்களுக்கு வேணா மாறுபடும் ஆனா மனிதர்களுக்கு இருக்கிற மாதிரியே பசுமாடு கிட்ட வந்து XX மரபணு தான் இருக்கும். ஆனா காளைகிட்ட XY இருக்கும். இந்த எக்ஸ் மரபணு அதோட எக்ஸ்ல போய் சேர்ந்துச்சுன்னா வர்றது பெண்ணா வரும், கெடேரி கண்ணா வரும். இதே ஒய் போய் சேர்ந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா XY சேர்ந்து காலக்கண்ணுட்டியா வரும்.
1: சரி, எப்படி நீங்க எக்ஸ் வந்து கொடுக்கணுங்கிறது எப்படி?
0: இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கிருந்து விந்தணுவை கலெக்ட் பண்ணிடுறாங்க. கலெக்ட் பண்ணிட்டு ஒரு ஃப்ளோ சைட்டோமெட்ரி அப்படின்ற டெக்னிக் விஞ்ஞானிகள் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல வந்து கொடுக்கும்போது இதை என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த விந்தணுக்களை எக்ஸும் ஒய்யும் தனியாக பிரிச்சிடும். நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ட்ரிபிள்எஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை கெடேரி கன்று வரக்கூடிய சினை ஊசின்னு வந்து ஃபீல்டு கண்டிஷன்ல சொல்லுவாங்க. ஆனால் இது மெயினாக வந்து என்னன்னா இந்த பாலின வகைப்படுத்தப்பட்ட அங்கேயே என்ன பண்ணுறோம்னா பாலினத்தை வகைப்படுத்துறோம். இந்த ஊசி போட்டீங்க அப்படின்னா 90%, 100 மாடுக்கு போட்டிங்கன்னா 90% என்னவா தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெடேரி கண்ணா தான் இருக்கும். 10% தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளையாக போகிறதுக்கு. ஆனால் பழைய டெக்னிக் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 50 ஃபீமேலாக இருக்கும், 50 கெடேரியாக இருக்கும், 50 வந்து காளையாக தான் இருக்கும். இது அதிகமாக கூட இருக்கலாம், ஆனால் விஞ்ஞானிகள் சொல்கிறது 50-50 வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்றதான் இருந்துச்சு. இப்போ வந்து என்னன்னா இந்த தொழில்நுட்பத்து மூலியமாக நீங்கள் 90% அது வந்து கெடேரி கண்ணா தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான அற்புதமான தொழில்நுட்பமாக இப்போ வந்து பயன்படுது. எப்பயிலேருந்து இதை வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா 1910 ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க இது மாதிரி பிரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நடைமுறைப்படுத்தி இப்போ இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் அப்படின்னு ஒரு திட்டத்தை இந்திய பிரதமரால் ஆரம்பிக்கப்பட்டது. இது எதுக்காக ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நாட்டு இனத்தெல்லாம் வந்து என்ன பண்ணணும், நாட்டின மாடுகள் சிந்தா இருக்கட்டும் சாகிவாலாக இருக்கட்டும் கான்கிரீஜாக இருக்கட்டும் இதோட எண்ணிக்கையெல்லாம் அதிகப்படுத்துறதுக்காகவும் அதோட எண்ணிக்கையை நம்ம வந்து பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த திட்டத்தை முத முதல்ல அறிமுகப்படுத்துகிறாங்க 2016. இந்த திட்டத்துக்கு கீழேயே இப்படி ஒரு விஞ்ஞானம் இருக்குன்றதுனால விவசாயிகளோட வாழ்வாதாரத்தையும் அவங்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்தணுன்றதுக்காக கெடேரி கண்களை அதிகப்படுத்தணும் நாட்டின் வளத்தை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2016 ஆரம்பித்த அந்த திட்டத்தின் கீழே இதை ஒரு திட்டமாக கொண்டு வராங்க. 2018 2022 ஒரு 5 சினை ஊசி அதாவது செக்ஸ் ஆர்டட் சிமன் பாலின வகைப்படுத்தப்பட்ட விந்தணுக்களை இங்கேயே உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2018 மட்டும் 5 ஸ்டேஷன் வந்து ஆரம்பிக்கிறாங்க உற்பத்தி இங்கேயே ஏற்படுத்துறதுக்கு. அதுல ஒண்ணு ஊட்டியில இருக்கு.
1: ஆக அது வந்து ஒரு ஊசி மாதிரி கொடுப்பீங்க, அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணா போதும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிடேரி கண்ணு கிடைச்சிரும்.
0: 90% கிடேரிகள் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து காளையா இருக்கலாம் கிடேரியா இருக்கலாம் அதை நீங்க வந்து பண்ண முடியாது. இப்போ ஒரு அற்புதமான பசு இருந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து கிடேரிகளை எடுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான திட்டம் வந்து இருக்கு.
1: சரி டாக்டர், இப்போ அந்த இதை ஊசி போடுறோம் சினை ஆயிடுச்சா இல்லையாங்கிறத வந்து எத்தனை மாதங்கள்லயோ நம்ம அதை கண்டுபிடிச்சலாம். ஒன்ஸ் அது செட் ஆகலைன்னா அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்?
0: எப்பயுமே செயற்கை கருவுற மூலியமா தான் கால்நடைகளை வந்து சினை பிடிக்க வைக்கிறாங்க. அந்த ஊசியா இருந்தாலும் சரி இதற்கு முன்னாடி இருந்த திட்டமா இருந்தாலும் ஊசி போட்டிருக்கோம், அது எப்ப வந்து கன்செப்ஷன் இருக்கா இல்லையா சினை ஆயிடுச்சா இல்லையான்றத இப்போ ரெகுலராக பண்ணையாளர்களாக இருந்தால் அவங்களுக்கே தெரியும், சப்போஸ் சினையாயிருச்சுன்னா அந்த 21 நாளில் வர்றது வராது, அந்த சைக்கிளுக்கு வரும், வலும்படிக்கும், அழுக்கடிக்கும்னு சொல்லுவாங்க, வலும்படிக்கும், கத்திக்கிட்டே இருக்கும், யூரின் போகும், அது என்ன ஆகுனா மிஸ் ஆகும். 21 நாளில் வராது. 21 நாளில் வரல அப்படின்னா ஒரு 30% என்ன ஆயிருக்கலாம்னா சினையாயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: சப்போஸ் வாரி அடிச்சிருச்சுன்னா,
0: திரும்ப நீங்கள் உடனே டாக்டரை கூப்பிட்டு அந்த பருவத்துக்கான

0: ஊசியை திரும்ப போடணும்.
1: திரும்ப போடலாம்,
0: போடணும். அந்த 21 நாள் அடிக்கல அப்படின்னா அடுத்த ஒரு 21 நாள், 42 நாள் ஆகும். 90வது நாள் 3வது மாதம் மருத்துவரை அணுகி சினை பரிசோதனை செய்துக்கலாம். சினை பரிசோதனை செஞ்சிட்டீங்கன்னா டாக்டர் வந்து கை வச்சு பார்த்துட்டு இது சினை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 100% அதுல மாற்றம் எதுவும் இருக்காது, சினைன்னு சொல்லிடலாம். இப்ப இந்த பாலின வகைப்படுத்தப்பட்ட விந்தணுக்கள் இந்த முறையில இப்போ தனியார்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊசி வந்து 1500 to 2000 ரூபாய். ஆனா நம்ம இந்தியன் அரசாங்கமும் தமிழ்நாடு அரசாங்கமும் என்ன பண்ணுது அப்படின்னா இதோட முக்கியத்துவத்தை அறிஞ்சு விவசாயிகளுக்கு நன்மை பயக்கணும்னு நினைச்சு அவங்க வந்து திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இப்போ நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கால்நடை மருந்தகத்திலையும் முக்கியமா எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்லயும் மாவட்ட மருத்துவமனையிலயும் இந்த திட்டத்தின் மூலியமா சின ஊசி போடுறாங்க. இப்ப தனியார்ல 1500 to 2000 முதல் இருக்கிறது, நம்ம அரசாங்கம் கொடுக்கறது முதல் ஊசி வந்து 175 ரூபாய். 175 ரூபாயில உங்களுக்கு இந்த கிடேரி கன்றுக்கான பிறப்பிற்கான 90% உத்தரவாதத்தில் உள்ள ஊசியை வந்து கால்நடை மருத்துவர் மூலியமா நீங்க போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்க சொல்ற மாதிரி அந்த 21 நாள்ல திரும்ப வந்துருச்சு, சக்சஸ் ஆகல அப்படின்னா 2வது ஊசிய 150 ரூபாய்க்கு அதையும் வந்து கொடுக்குறாங்க. இல்ல ரெண்டும் மிஸ் ஆகுது அப்படின்னா 3வதா போடுற அந்த ஊசி வந்து நார்மலா நம்ம பழைய மெத்தட்லயே போடுறாங்க இல்லைங்களா, 50% அந்த ஊசியை இலவசமா வந்து போட்டு கொடுக்குறாங்க. ஸோ அரசாங்கம் செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த திட்டத்தின் மூலியமாவே கம்மியாவே வந்து போட்டுறாங்க. இதை வந்து நம்ம எப்படி வந்து சக்சஸ் பண்ணலாம், இவ்வளோ டெக்னாலஜியை வந்து எப்படி சக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முத தடவை பருவத்துக்கு வருது இல்லைங்களா, நல்ல கெடேரி ஆரோக்கியமா உள்ள கெடேரி கன்றுகளுக்கு முத முதல்ல ஊசி போடணும். அந்த மாதிரி கன்றுகளுக்கு இந்த திட்டத்தை வந்து பயன்படுத்தலாம். அதுக்கு எந்த நோய் அறிகுறியும் இருக்க கூடாது. உடல் இடை வந்து அதோட வயது அடைந்த முதிர்ச்சி அடைந்த நிலையில 60% to 70% வெயிட் இருக்கணும். அந்த வெயிட் வந்த மாடுகளுக்கு, இன்னொன்னு வந்து கர்ப்பப்பையில எந்த குறைகளும் இல்லாத மாடுகளுக்கு இதை போட்டீங்க அப்படின்னா சக்சஸ் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாதிரி முத கண்ணு போட்டுடுச்சு, 2வது ஈத்து உள்ள மாட்டுக்கு போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் குறையும், 3வது ஈத்து உள்ள மாட்டுக்கு இன்னும் குறையும். ஸோ இள மாடுகளுக்கு இந்த திட்டத்தை வந்து நீங்க பயன்படுத்தி அதிகமா பயன்பெறலாம். இது ஒரு விஷயம்.
2: அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பாலின வகைப்படுத்தப்பட்ட விந்து தொழில்நுட்பத்தில் நம்ம நாட்டு வகை வீரியத்தன்மை கொண்ட மாடுகள் விந்தணு வந்து பயன்படுத்தப்படுகிறதா, இல்லை வெளிநாட்டு ரக விந்தணுக்கள் பயன்படுத்தப்படுகிறதா?
0: அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முதல்ல வெளியில் இருக்க தொழிற்சாலைகளை நம்பி தான் முதல்ல ஆரம்பித்தோம். அதனால் வெளிநாட்டு ரகங்கள் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டு இப்போ ஊட்டியில் 2022 அரசாங்கம் மூலியமாக ஆரம்பித்ததால் அங்கே நம்ம வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வெளிநாட்டு இனங்கள் அதாவது கலப்பினங்கள், நாம இங்கே நிறைய யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி, HF, இந்த கருப்பு வெள்ளை மாடு இருக்கும், அதுக்கான விந்துக்குச்சிகள் மட்டும்தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக குஜராத்தில் ஆசிரமம் ஒன்று வச்சுருக்காங்க, கோஷாலாஸ். அந்த கோஷாலாவில் நம்ம நாட்டின மாடுகள் அனைத்து வகையான மாடு இனத்திலிருந்தும் இந்த பாலின வகைப்படுத்தப்பட்ட விந்துக்குச்சிகள் உற்பத்தி பண்ணுறாங்க. அது இல்லாமல் நம்ம நாட்டின எருமைகளோட காளைகளிலிருந்து பெறப்பட்ட விந்துக்களிலிருந்தும் பாலின வகைப்படுத்தப்பட்ட விந்துக்குச்சிகள் கவர்மெண்ட் ரேட்லேயே கிடைக்குது.
2: எனக்கு கிட்ட வந்து ஜெர்சி மாடு இருக்குங்க, நீங்கள் கொடுக்குறது வந்து இந்த நாட்டு மாடுகளுடைய விந்தணு. ஸோ ஒரு ஜெர்சி மாடில் நாட்டு மாடுடைய விந்தணுக்களை வந்து கொடுக்குறாமா, அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா?
0: அதாவது நீங்கள் அறிவியல் பூர்வமாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த இனமோ, அதாவது கால்நடை மருத்துவர்கிட்ட நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா எந்த இனமோ அதாவது எந்த ரகமோ, இப்போது நீங்கள் கேட்குறது எப்படின்னா ADT 45 நெல் ரகமோ, நீங்கள் அதில் போய் இன்னொன்று மிக்ஸ் பண்ணுறது அதுக்கு சரியாக இருக்காது,
2: இருக்காது,
0: சக்ஸஸ் ரேட்டு வந்து கம்மியாகும்.
2: அப்படின்னா இங்கே வந்து கால்நடை மருத்துவர் வந்து இப்போ ஒரு ஜெர்சி மாடு அதுக்கு ஏற்ற மாதிரி தான்,
0: ஏற்ற மாதிரினா ஜெர்சினா ஜெர்சி தான் போடுவாங்க.
2: ஓகே,
0: HF-னா HF கலப்பினம் அப்படின்ட்டு, இல்லை எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லும் போது அதில் வந்து போடுவோம். அதுவும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மாடு நல்லா சைஸ் வெயிட்டு நல்லா ஹைட்டாக வரும், அந்த மாட்டில் குட்டை மாடோட ரகத்தை போட்டிங்கன்னா கண்ணு போடும் போது பிரச்சனை வராது. இதே குட்டை ரகம் இனமாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, அதில் எனக்கு ஒரு HF வேணும்னு போட்டிங்க அப்படின்னா மாடு இவ்வளோதான் இருக்கும், கண்ணுக்குட்டி இவ்வளோ பெருசு இருந்துரும், வெளியில்
2: வராது.
0: அதனால அந்தந்த ரகங்களை பயன்படுத்தினா நல்லது, இல்லை கால்நடை மருத்துவரோட ஆலோசனைப்படி அந்த நேரத்தில் செயல்படுறது.
2: பொதுவாக மக்கள்னாலே இந்த ஜெர்சினாலே பால் நிறைய கொடுக்கும்ன்றது இருக்குது சிறப்பு. இப்போ விந்தணு தொழில்நுட்பத்தில் வந்து இந்த ஒரு தொழில்நுட்பம் தான் வந்து பயன்படுத்தப்படுகிறதா, வேறு ஏதாவது செயல்பாட்டில் ஏதாவது இருக்குது?
0: இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே செயற்கை முறையில் நம்ம நிறையா ப்ரொடக்ஷன் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. இப்போது இது வந்து என்ன இருக்குது அப்படின்னா, முதல்ல 2 டிஸ்ட்ரிக் ஆரம்பித்தாங்க, 4 டிஸ்ட்ரிக் ஆரம்பித்தாங்க, இப்போது த்ரோ ஓட்ட ஃபுல் தமிழ்நாடு ஆல் ஓவர் இந்தியா வந்து நிறைய வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து என்ன ஸ்டெப்ஸ் வரும்னா, இப்போ இதில் வந்து நம்ம 90% சதவீதம் தான் நம்ம வந்து கொடுக்குறோம். ஏன் இதை வந்து நம்ம 100% மாற்ற முடியல?
2: ஓகே,
0: இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே இருந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா

0: சக்சஸ் ரேட் ரொம்ப அதிகம். இதில் வந்து சக்சஸ் ரேட் கம்மி. அதை கம்பேர் பண்ணும்போது ஏன் அப்படின்னா, அதில் ஒரு விந்து குச்சியில் அந்த செமன் ஸ்ட்ரான் சொல்லுவாங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் விந்தணுக்கள் இருக்கும் பழைய மெத்தடில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிரிக்கும் போது எக்ஸ் ஒய்யை பிரிச்சிடறோம், அப்போ என்ன ஆகுது அப்படின்னா வெறும் 4 மில்லியன் தான் வருது ஒரு விந்து குச்சியில். ஸோ அப்போ அந்த கன்செப்ஷன் ரேட், பிரெக்னன்சி ஆகுறது, பிரெக்னன்ட் ஆகுறது, கரு பிடிக்கிறது, இது எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா சக்சஸ் ரேட் கொஞ்சம் கம்மியாகுது. அந்த மெத்தடை கம்பேர் பண்ணும்போது இதில் கம்மியாகுது. இப்போ அதில் ஒரு சில கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா 4 மில்லியன்றதை 5 மில்லியனாக கொடுக்குறாங்க, 5M STRA அப்படின்னு. ஸோ அப்போ அதோட சக்சஸ் ரேட் என்ன ஆகுது அப்படின்னா அதிகப்படுத்துகிறாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து வெளிநாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஒய்யை பிரிக்கிறாங்க. இந்த எக்ஸுன்றது கெடேரி கண், நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா இறைச்சிக்காக நம்ம அவ்வளோ பெருசாக பயன்படுத்துறது கிடையாது. பட் அவங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய இறைச்சிகளுக்கும் காளைகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, யார் யாரெல்லாம் வந்து கெடேரிகளுக்கு வேணுமோ அந்த எக்ஸை வந்து கொடுத்துட்றாங்க. ஒய் வந்து எதுக்காகனா இந்த இறைச்சிக்காக வளர்க்கக்கூடிய அங்கேயும் அதையும் பயன்படுத்திக்கிறாங்க. இன்னொன்று அடுத்த கட்ட ஆய்வில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளையிலேருந்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த செமன், அதுலேயே வெறும் எக்ஸ் மட்டும் ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி ஜீன் எடிட்டிங்னு ஒரு மெத்தட் இருக்கு. நீங்க ஏன் அதை எக்ஸ் ஒய் ப்ரிப்பேர் பண்ணி அதை நம்ம ஏன் வெளியில வந்து பிரிச்சுக்கிட்டு, அதாவது இது இன்னும் வந்து ரிசர்ச் சைட்ல தான் இருக்கு. தட் இஸ் அன் ஜீன் எடிட்டிங்ன்ற ஒரு முறையில வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெறும் எக்ஸை மட்டும் உற்பத்தி பண்ணி அப்படியும் எடுக்கிற மாதிரி வருங்கால கட்டங்கள்ல இதோட வளர்ச்சி வந்து அதை நோக்கி போற மாதிரி.
1: சரியா, இப்போ இயற்கை முறை கருவூட்டலை தவிர்த்து நம்ம வந்து இந்த செயற்கை முறை கருவூட்டல பண்றோம். இப்படி பண்றதுனால இயற்கை முறையில கருவூட்ட ஒரு மாடு வந்து நார்மலா கன்றையினும் இதுல பண்றதுனால பிரச்சனைகள் ஏதாவது இருக்குமா?
0: செயற்கை இயற்கை இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இயற்கையா நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல அது மிஞ்சி போனா வந்து 40-60 மாட்டை சினையாக்கலாம் இயற்கையா.
1: இயற்கையா
0: ஒரு கால மாடு குறைந்தபட்சம் 40-60 மாடுகளை வந்து சினையாக்க முடியும்.
1: ஓகே,
0: ஆனா இந்த இதனால அது கிட்டத்தட்ட 1200 மாடை வந்து ஒரே வருஷத்துல சினையாக்கலாம். உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து கம்மியாகும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 200 இயர்ஸ் நீங்கள் அதை வந்து ப்ரொடக்ட் பண்ணலாம். இப்போ ஒரு நல்ல ஜைஜாண்டிக் புல்லாக இருக்குது, அதோட ப்ரொடக்டிங் எபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா, பட் அதுக்கு வயசாயிருச்சு அப்படின்னா அதோட செமனை மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணி விந்தணுக்களை கலெக்ட் பண்ணி வச்சிடறோம். இதை வந்து நீங்கள் வந்து எங்கே இருந்தோனாலும், இப்போ ஒரு நம்ம வந்து அமெரிக்காவில் ஒரு இனத்தை பார்க்குறோம், அது நல்ல வந்து பால் தருது அப்படின்னா அங்கேருந்து அந்த மாடை எடுத்துகிட்டு வரதுக்கு பதிலாக ஜஸ்ட்டு நம்ம வந்து அதை விந்தணுவை மட்டும் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடும். அதனால இயற்கை இந்த செயற்கை கருவூட்டல் மூலியமா எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது, பட் நமக்கு வந்து நன்மைகள் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப அதிகம்.
1: சரிங்க, உங்களுக்கு தொடர்பு இல்லைனா தொலைபேசிகள் இருந்தால் சொல்லுங்க.
0: இப்போ கோடைகால பராமரிப்பு முறையோ பாலின வகைப்படுத்தப்பட்ட விந்தணுக்கள் தொழில்நுட்பம் பத்தி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருப்பின் 97-89-13-45-28
1: இன்னொரு முறை சொல்லுங்க.
0: 97-89-13-45-28
1: அருமகியா, நிறைய தகவலை எங்களுக்கு கொடுத்தீங்க. உங்களுக்கு வந்து நிலையத்தின் சார்பாகவும் நேர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கோங்க.
0: நன்றி.
2: இதுவரை கோடைக்கால கறவை மாடு பராமரிப்பு குறித்தும், கால்நடை வளர்ப்பில் செயற்கை கருவூட்டலின் போது ஆண் பெண் கன்று பிறப்பதை 90% துல்லியத்துடன் முன்கூட்டியே தீர்மானிக்க உதவும் மேம்படுத்தப்பட்ட பாலின வகைப்படுத்தப்பட்ட விந்து தொழில்நுட்பம் குறித்தும் பகிர்ந்து கொண்டார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் வி. அருள் அவர்கள்.

0: நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
1: திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 8 மணி, நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 5 நாடுகள் பயணம் உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பை உயர்த்தியுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறினார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமரின் இப்பயணம் நாட்டின் அனைத்து மக்களுக்கும் பயனுள்ளதாக அமைந்ததென தெரிவித்தார். இப்பயணத்தின் போது 57 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அமைச்சர் கூறினார். வேளாண் உற்பத்தி மற்றும் உணவு பாதுகாப்பில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். ஹைதராபாத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் நாட்டில் லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் உள்ள ரயில்வே துறையின் கள அதிகாரிகளுடன் பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் புதுதில்லியில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். பயணிகள் தங்கள் பயணத்தின் போதும் ரயில் நிலைய வளாகங்களிலும் சமூக விரோத செயல்களை முறியடிக்க ரயில்வே உதவி எண் 139 தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய சமூக நீதி அதிகாரமளிப்புத்துறை அமைச்சகத்தின் சார்பில் மூத்த குடிமக்கள் பராமரிப்பாளர்களுக்கு பயன்படும் ஜீவன் செயலியை மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் புதுதில்லியில் நாளை தொடங்கி வைக்கிறார். தமிழக அமைச்சரவை 23 புதிய அமைச்சர்களுடன் இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதன்படி தாவக்காவைச் சேர்ந்த 21 பேரும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். மக்கள் மாளிகையில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். தூத்துக்குடி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவக்காவின் ஸ்ரீநாத்திற்கு மீன்வளத்துறை, அவினாசி கமலிக்கு கால்நடை, குமாரபாளையம் விஜயலட்சுமி பால்வளம், காஞ்சிபுரம் ரஞ்சித்குமார் வனத்துறை, கும்பகோணம் வினோத் வேளாண்துறை, அரக்கோணம் காந்திராஜ் கூட்டுறவுத்துறை, ராசிபுரம் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வணிகவரி பத்திரப்பதிவுத்துறை, சேலம் தெற்கு விஜய் தமிழன் பார்த்திபன் போக்குவரத்து, ஸ்ரீரங்கம் ரமேஷ் இந்து சமய அறநிலையத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. கிணத்துக்கடவு விக்னேஷ் மதுவிலக்கு ஆயத்தறிவை துறைகள் வழங்கப்பட்டுள்ளன. காங்கிரஸ் கட்சி சார்பில் கிள்ளியூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜேஷ்குமாருக்கு சுற்றுலாத்துறையும், மேலூர் விஸ்வநாதனுக்கு உயர்கல்வித்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 59 ஆண்டுகளுக்கு பின்னர் காங்கிரஸ் கட்சி தமிழக அமைச்சரவையில் இடம்பெறுகிறது. இதனிடையே கே.ஏ. செங்கோட்டையிடம் இருந்த நிதித்துறை சென்னை ஆர்.கே. நகரைச் சேர்ந்த மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு கே.ஏ. செங்கோட்டையனுக்கு வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை வழங்கப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவையில் மொத்தம் 4 பெண்கள் இடம்பெற்றுள்ளனர். அமைச்சரவையில் முதலமைச்சர் உட்பட தற்போது 33 பேர் இடம்பெற்றுள்ளனர். தமிழக அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் இடம்பெறும் என அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு காதர் மொய்தீன் அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர், தமிழக வெற்றிக் கழகத்தின் அழைப்பை ஏற்று இந்நடவடிக்கை என கூறினார். இதன்படி தஞ்சை பாபநாசம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஷாஜகான் அமைச்சரவையில் இடம்பெறுகிறார் என்றும் அவர் கூறினார். அமைச்சர்களுக்கு பல்வேறு துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் ஆதி திராவிடர் சிறுபான்மையினர் நலத்துறை இதுவரை யாருக்கும் ஒதுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் மின் கட்டணத்தை உயர்த்தும் எண்ணம் மாநில அரசுக்கு இல்லை என மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறினார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்துறை தொடர்பாக பொதுமக்கள் அளிக்கும் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே.ஏ. செங்கோட்டையன் தலைமையில் துறை சார்ந்த பணிகள் மற்றும் திட்டங்கள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் கூடுதல் தலைமைச் செயலாளரும் வருவாய் நிர்வாக ஆணையருமான திரு முருகானந்தம், பேரிடர் மேலாண்மைத்துறை செயலாளர், ஆணையர் உள்ளிட்ட துறை சார்ந்த உயர் அலுவலர்கள் பங்கேற்றனர். மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் தீவிரவாத தடுப்பு தினமாக இன்று கடைபிடிக்கப்பட்டது. 1991 ஆண்டு இதே நாளில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தார். புதுதில்லியில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தியின் நினைவிடமான வீர்பூமியில் காங்கிரஸ் கட்சியின் திருமதி சோனியாகாந்தி, திரு மல்லிகார்ஜுன கார்கே, திரு ராகுல்காந்தி, திருமதி பிரியங்காந்தி உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பிரந்தகை உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். தீவிரவாத

தடுப்பு உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. தமிழகத்தில் 2 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதன்படி சென்னை மாநகர காவல் ஆணையராக திரு அமல்ராஜும், திரு அபின் தனேஷ் மோதக் சென்னை குற்றப்பிரிவு காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குநராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணாக்கர் நாளை தாங்கள் பயின்ற பள்ளிகளில் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை பெறலாம் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. தனித்தேர்வர்கள் dge.tn.gov.in இணையதளத்தில் மதிப்பெண் சான்றிதழை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மாணாக்கர் விடைத்தாள் நகல் கோரி நாளை முதல் ஞாயிறு நீங்களாக வரும் 27ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, ஈரோடு, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, நாமக்கல், சேலம், திருவள்ளூர், திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெறும் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு எதிராக முதலில் பேட் செய்யும் குஜராத் டைட்டன்ஸ் சற்று முன் 7 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 71 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

கார்மேகங்களுக்கு நடுவே நிலா உலா போகும் இரவு நேரம், பணிகள் எல்லாம் முடிஞ்சு நாம் இளைப்பாறுகிற இனிமையான நேரத்தில் உங்கள் இதயம் தொட்ட 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம். இந்த நிகழ்ச்சி இரவு இசை இனிமை. 8:06 உங்கள் விருப்பமான பாடலை நீங்கள் கேட்க தொட்டு வரலாம். சொல்லி 431 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட 246-102-1 அறிமுக நேர்கள் 240-102-1 அப்படிங்கிற எண்ணெய் தொட்டு வாங்க, கேட்டு நினைஞ்சிருங்க இரவு இசை இனிமை.

0: இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை நிமையில். வணக்கம்மா.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டத்திலிருந்து, வளநாடு கைங்கரத்துலேருந்து சரோஜாதேவி.
0: சரோஜா தேவி, சரிங்க. எப்படிங்க அந்த பேர் வச்சாங்கன்னு அப்பா அம்மாட்ட கேட்டிருக்கீங்களா?
1: கேட்டேன் சார்.
0: என்ன சொன்னாங்க?
1: எங்க அப்பாவுக்கு சரோஜா தேவின்னா ரொம்ப பிடிக்குமா.
0: உங்களுக்கு பிடிக்காதா?
1: எனக்கு பிடிக்கும்.
0: என்ன அவங்க இப்ப நடிச்சதுல பிடிச்ச படம் எது?
1: எனக்கு
0: பிடிச்ச படம் அவங்க நடிச்சதுல
1: சரோஜா பிடிச்ச படத்துல
0: எவ்வளவு எல்லாமே பிடிச்ச படம் தான் சொல்ல வரீங்க, அப்படிதானே? சில விஷயங்கள் எல்லாம் இதுதான் பிடிக்கும்னு சொல்ல முடியாது, எல்லா படங்களும் நல்லா தான் இருக்கும்.
1: நிறைய படம் பிடிக்கும், அதுல அன்பேவா ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: அன்பேவா, நல்ல சாய்ஸ் தான். சரிங்கம்மா, என்ன பாடல் வேணும்ப்பா?
1: படிக்காதவன்ல இருந்து ஒரு கூட்டு கிளியாக.
0: ஓகேம்மா, பாடல் கேட்போம்மா. நன்றி.
1: ஓகே.

0: 8:16 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கும் நேர்கள் 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்ததா யார் வராங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: சார் வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: மணிப்பூரி பாலன், பெரம்பலூர்ல இருந்து பேசுறேன் சார்.
0: சிறப்பு சார், சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: பாடும் நிலவே பாட்டு, படம் வந்து உதயகீதம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி சார்.
1: மேத்தா சார் சூப்பரா எழுதியிருப்பார் இந்த பாட்டை.
0: நிச்சயமா நிச்சயமா, மேத்தாவினுடைய எல்லா பாடல் வரிகளுமே நல்லா இருக்கும், அருமையா இருக்கும்,
1: நல்லா இருக்கும், இது இன்னும் சிறப்பாகவும் இருக்கும்.
0: நன்றி நன்றி, இனிப்புல வந்ததுக்கு நன்றி. நீங்க கேட்ட மாதிரி அந்த பாடல் வருது கேட்டு ரசிப்போம்.

0: திருச்சி வானொலி அலைவரிசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். இதமான பாடல்களின் அணிவகுப்பாக இது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் அடுத்து நம்மோடு. வணக்கம்.
1: சார் வணக்கம்.
0: வணக்கங்க. உங்க பேர்?
1: சார் திருச்சி செல்வன்ல இருந்து சரவணன் பேசுறேன்
0: செல்வநகர் சரவணன். லேப் டெக்னீஷியன் தானே நீங்க?
1: சார். ஆமா சார்.
0: சரிங்க. அதான் நிறைய நிகழ்ச்சிகள் பேசியிருக்கீங்க நம்ம கூட நீங்க.
1: பேசிருக்கேன் சார், லெட்டர் ஒன்று நான் போட்டிருக்கேன் சார்.
0: போட்டிருக்கீங்க. சரி.
1: தபாலுக்கு அடிக்கடி நான் வந்துறேன், பட் வரல பேரு.
0: வரும் வரும், நீங்க கவனமா கேட்டுக்கிட்டே இருங்க.
1: ஒரு மணிக்கு நான் கேட்கறேன் சார், 1 to 1 கேட்டுதான் இருக்கேன்.
0: ஓகே சார், ஓகே சார்.
1: தபால் போட்டுட்டு தான் இருக்கேன், நம்ம அதை நேரடியா.
0: ஓகே, நிச்சயமா வரும். என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: எனக்கு வந்து புதுக்கவிதை படத்துல இருந்து வரேவான்னு ஒரு பாட்டு.
0: ஓகே சார், நன்றிங்க சார்.
1: தேங்க்யூ தேங்க்யூ.

0: 8:27 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து நேயர்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிட்டு இருக்காங்க. நீங்களும் கேட்கணும் அப்படின்னா சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட 246-102-1 240-102-1 அப்படிங்கிற எண்களை தொட்டு வரலாம். இப்போ இணைப்பில் வரக்கூடிய நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஸ்ரீபெரும்புதூர் கிராமம் விவேக் பேசுகிறேன் சார்.
0: விவேக் சார் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: சார், அபூர்வ சகோதரர்கள் நினைச்சு பாட்டு படித்தேன், அந்த சாங் சொல்லுங்க சார்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி இணைப்புல வந்ததுக்கு.

0: இணைந்திருக்கின்றோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையில் நிகழ்ச்சியில். அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, உங்க பேர்?
1: கோயம்புத்தூர் மாவட்டம் கருமத்தம்பட்டி வெள்ளிங்கிரி பேசுறேன் சார்.
0: வெள்ளிங்கிரி ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: இன்னைக்கு முத்து படத்துலீங்க ஒருவன் ஒருவர் முதலாளி, இந்த பாட்டு கொடுங்க.
0: ஓகேங்க சார்,
1: அந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா.

8:39 ஆது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கோம். இனிப்பில் வரக்கூடிய நேர் யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம். ஸோ நேயர்களே, நீங்கள் உங்கள் விருப்பமான பாடல் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்க.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்
1: ஐயா, வணக்கம். துவாக்குடியிலேருந்து ராஜேஸ்வரி பேசுறேன் ஐயா.
0: ராஜ்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கேங்கம்மா ராஜேஸ்வரி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா தானே இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் ஐயா,
0: சரிங்கம்மா.
1: நல்லா இருக்கும் ஐயா.
0: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு
1: ஏற்று
0: சொல்லுங்கம்மா.
1: என்ன செய்ய ராசாவிலேருந்து கத்திரம் கட்டிரம் கோட்டம் அந்த பாட்டு வேணும் ஐயா.
0: ஓகேம்மா, சந்தோஷமா கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: 8:51 இரவு இசை இனிமை நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். அடுத்ததாக யார் இணைப்பில் வராங்க, என்ன பாட்டு கேட்க போகிறாங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: நான் திருச்சி மாவட்டம் பாராட்ட வயநாட்டிலிருந்து கவிதா பேசுகிறேன்.
0: கவிதாம்மா சொல்லுங்கள், என்ன பாட்டு வேணும்
1: இன்னைக்கு? தளபதி படத்தில் வந்து சுந்தரி கண்ணால் ஒரு தேதி, அந்த பாட்டு வேணும்.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாம். நன்றிம்மா இணைப்பில் வந்ததுக்கு.
1: நன்றி, நன்றி.
0: கிட்டத்தட்ட இரவு இசை இனிமை நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நேயர் விரும்பி கேட்ட பாடல் இதோ.

இரவு இசை இனிமை நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்ட பாடல் கேட்ட நேர்களுக்கும் கேட்க முயற்சி செய்த நேர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. காலத்தால் அழியாத காவிய கானங்களை நீங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றிரவு 10 மணிக்கு ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். உங்கள் விருப்பமான பாடல், அது இடம்பெற்ற படம், கூடவே உங்களுடைய பேர், ஊர் பேரை தட்டச்சாவோ அல்லது குரல் பதிவாவோ 938-546-1021 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு அனுப்புங்க. 10 மணிக்கு ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலையும் கேட்டு ரசிங்க.

0: And for details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And that is all in the news at 9. Good night.
1: நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசையில். நேரம் 9:15. இந்த இரவின் மென்மையான அமைதிக்குள் உங்கள் நினைவுகளுக்கும் இசையாக இணைகிறது இதயம் தொடும் இனிய ராகம்.

0: ಆಕಾಶವಾಣಿ இனியெல்லாம் சுகமே நாடகம் எழுதியவர் பி ஸ்ரீலக்ஷ்மி அவர்கள். இதில் நடித்தவர்கள் பி மணிபாரதி, எஸ் பார்வதி, என் பிரபு ராகவேந்திரா, ஆர் எம் அன்னபூரணி, பி பாலசுப்ரமணியம், எஸ் சரளா, மாத்தங்கி ஸ்ரீராம், எம் கே சத்யசீலன், ஏ ரமேஷ் அரவிந்த் மற்றும் ஆர் ராஜ்குமார். அமைப்பு எஸ் விஜயகுமார். இனி எல்லாம் சுகமே நாடகம்.
1: பிரியா, பிரியா, அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டியா?
2: ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா விஷ்ணு? எங்க அப்பா யாரு என்ன எல்லாமே உனக்கு தெரியும். அப்படி இருந்தும் நீ இப்படி கேக்குறது, சில சமயம் எனக்கே நீ ஒத்து வருவியான சந்தேகமா தான் இருக்கு விஷ்ணு.
1: ஓ, அம்மாக்கு அப்படி வேற ஒரு நினைப்பு இருக்கா? சரி சரி, ஒத்து வராது. ஓகே, பிரேக்அப் பண்ணிக்கலாமா? ஓகே, பாய் பாய்.
2: ஓ, உனக்கு கோபம் கூட வருமா விஷ்ணு? ஆனா ஒண்ணு, இது மட்டும் இல்லன்னு வச்சுக்க, கோபம் எல்லாம் உனக்கு செட் ஆகலப்பா. அதனால நான் சொல்றத மட்டும் நீ கேளு.
1: அதான் என் தலையெழுத்துன்னு ஆயிருச்சு, சொல்லு, கேட்டுக்கிறேன்.
2: எனக்கு எங்க வீட்டுல ஜாதகம் பாக்குறாங்கன்னு உனக்கும் தெரியும், உங்க வீட்லயும் அப்படிதான் எனக்கும் தெரியும். ஆனா நம்ம ரெண்டு பேரு குடும்பமும் வேற வேற தானே.
1: உலக மகா அதிசயம். மேல சொல்லு
2: விஷ்ணு. அது வந்து
1: இங்க பார் பிரியா, உங்க அப்பா பெரிய மில் ஓனர், அது இல்லாம

0: ஓடிஸ் வேற வேற, அவருக்கும் உனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது, எங்க லெவலே வேற, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதானே சொல்ல போற நீ?
1: வசதி வாய்ப்புள்ள அழகான படிச்ச பொண்ணுனாலே அப்படித்தான் பேசுவாங்க அப்படின்னு நீங்க எல்லாம் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கீங்க. சரி ஓகே, எனக்கு அத பத்தி ஒன்னும் கவலையே இல்ல. ஆனா எந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் இல்லாம நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேக்குறியா?
0: ஆ சொல்லு, கேக்குறேன்.
1: நாம இப்ப என்ன பண்றோம்னா, உன்னோட ஜாதகத்தை எங்க அப்பா கையில கிடைக்கிற மாதிரி கல்யாண புரோக்கர் கிட்ட கொடுக்கணும். உன்னோட போட்டோவும் தான். அப்புறம் உன்னை பத்தியும் உன் திறமைய பத்தியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அவரை பில்டப் பண்ணி பேச சொல்லணும்.
0: ஏய், என்ன நினைச்சிட்ட நீ? எக்ஸ்ட்ராவா பேச சொல்லணுமா? நான் என்ன திறமை இல்லாதவன் நினைச்சிட்டியா நீ?
1: விஷ்ணு, முதல்ல மத்தவங்க பேசுறத காது கொடுத்து கேட்க கத்துக்க, அப்பதான் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரியும். ஓகேவா?
0: ஓகே ஓகே.
1: உன் ஜாதகமும் உன்னோட போட்டோவும் எங்க அப்பா கையில கிடைச்சா ஓரளவுக்கு பாக்க சுமாராதான் இருக்கான். இருந்தாலும் இந்த ஜாதகத்தை கூட நம்ம பொண்ணுக்கு பாக்கலாமே அப்படின்னு எங்க அப்பாவுக்கு தோணும். உன் ஜாதகம் எங்க அப்பா கையில கிடைச்ச உடனே அந்த இடத்துல நானும் இருப்பேன். அங்க என்ன நடக்கும் தெரியுமா?
0: என்ன நடக்கும்
2: சார்? இந்த பையனை பத்தி சொன்னதெல்லாம் உண்மை. விஷ்ணு பேருக்கு ஏத்த மாதிரி ரொம்ப அழகு. நம்ம பொண்ணு?
3: என் பொண்ணு?
2: அதான் சார், உங்க பொண்ணு பிரியா. பேர் பொருத்தமே அமர்க்கலாம். விஷ்ணு பிரியா, விஷ்ணு பிரியா. சொல்லி பாருங்க.
3: என்ன பார்வதி, உனக்கு என்ன தோணுது?
4: நான் என்னத்த சொல்ல, உங்களுக்கு இஷ்டம்னா எனக்கும் இஷ்டம்தான். நம்ம தனிஹாசல அண்ணன் இருந்திருந்தா இந்நேரம் நம்ம பொண்ணுக்கு கல்யாணமே நிச்சயம் ஆயிருக்கும். அந்த விஷ்ணு பையன் எங்க இருக்கானோ என்னமோ. இந்த பையனோட பேரும் விஷ்ணு அப்படின்னு இருக்கிறதுனாலதான் இது பரவாயில்லையோன்னு தோணுது.
3: எனக்கும் அப்படிதான் தோணுது பாரு. இப்போ அத பத்தி எல்லாம் ஏன் நினைக்கிற? ஆக வேண்டியத பாப்போம். நம்ம பொண்ணுக்கு எல்லாம் அது எங்கம்மா நினைவுல இருக்க போகுது. ஏதோ அப்பப்ப கேப்பா. இப்ப அவ கல்யாணத்தை பத்தி பேசினா ஒத்துக்குவாளான்னு நீ ஏன் கவலைப்படுற? நான் சொன்னா அவ என்ன கேட்க மாட்டேன்னா சொல்ல போறா?
1: அப்பா, நீங்க பேசுற சத்தம் கிட்டதான்ப்பா நான் கீழே வந்தேன். கல்யாணம் அது இதுன்னு ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே. கல்யாண புரோக்கர் நாதன் எதுவும் வரன் கொண்டு வந்திருந்தாராப்பா? இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. வேற பையனா பாருங்கப்பா.
3: நல்ல வேலை நம்ம பேசிட்டு இருந்தது எல்லாத்தையும் இவ கேட்டிருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. இங்க பாருமா பிரியா, நான் உன்னை பெத்தவன். உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியும்.
1: உங்களை பத்தி எனக்கும் தெரியும்ப்பா. உங்க அந்தஸ்து என்ன, அருமை என்ன, மதிப்பு மரியாதை, இப்படி எத்தனையோ இருக்குப்பா. சாதாரண தனியார் கம்பெனி மேனேஜரா தானப்பா இருக்கான். சரி சாரிப்பா, இருக்காரு. மாச சம்பளம் வாங்கிட்டு அப்பா அம்மான்னு ஒரு சின்ன குடும்பம். நான்சென்ஸ். இவெல்லாம் உங்களுக்கு ஒரு மாப்பிளையாப்பா? நோ வே.
3: அம்மாடி, இப்படியே போனா எல்லாமே ஒரு பக்கம் சாதாரணமாகும், எல்லாமே ஒரு பக்கம் பெரிய இடமா மட்டுமே இருக்கணும். அப்படி இல்லாம ரெண்டு கலந்து இருந்தாதான் எதிர்காலம் சிறப்பா இருக்கும்மா. டாக்டருக்கு டாக்டர், இன்ஜினியருக்கு இன்ஜினியர், ஆடிட்டருக்கு ஆடிட்டர், டீச்சருக்கு டீச்சர், இப்படி எல்லாம் பார்த்தா வாழ்க்கை ரசிக்காதுமா. அதே மாதிரிதான் வசதிக்கு வசதி சேராம வசதிக்கு வசதி குறைஞ்ச வரமா சேர்ந்தா வாழ்க்கை நல்லா அமையும்மா.
4: ஆமாமா பிரியா, அப்பாவே இப்படி சொல்றப்ப நீ ஏமா வேண்டாங்கிற சரின்னு சொல்லுமா?
1: சரி சரி, அப்பாவும் நீயும் முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு.
3: கண்டிஷனா? என்ன
4: கண்டிஷன்?
1: நான் அவனை
3: எது?
1: சரிப்பா, நான் அவரை நேர்ல பாக்கணும், பேசணும், பழகணும், அப்புறம் தான் எனக்கு கல்யாணம்.
3: இந்த காலத்து பசங்களை புரிஞ்சுக்கவே முடியல. சரிடா கண்ணு, உன் இஷ்டப்படியே செஞ்சிடலாம்.
0: அப்பா அப்பா, கல்யாண புரோக்கர் நாதன் வந்தாரா?
5: வந்தாரு. ஒரு பெரிய வரன் பத்தி சொன்னாரு. ஆனா எனக்கு தான்
6: விஷ்ணு, உங்க அப்பாக்கு உடம்புல மட்டும் இல்ல தலையிலயும் கொஞ்சம் கனம் ஜாஸ்தி தான்.
5: என்ன தேவயானி, குரல் கொஞ்சம் உசுறது. ஆமா, எனக்கு மண்ட கணம் தான். பின்ன என்ன நீ புரியாம பேசுற? அந்த பொண்ணு கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு. அந்த பொண்ண நம்ம பையனுக்கு கட்டி வைக்க கேக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? நாம மிடில் கிளாஸ் ஆளுங்க, ஹை கிளாஸ் எப்படி ஒத்து போகும்?
6: விஷ்ணு, உங்க அப்பா சொன்னதை கேட்டியாடா? என்ன விட உனக்கு தான் பிரஷர் ஜாஸ்தி ஆகும். என்னவோ தன்னோட பையனுக்கு மாசம் பிறந்தா லட்சம் லட்சமா பணம் வர்ற மாதிரியும், பொண்ணு குடுக்கறதுக்கு நீ நான் போட்டி போட்டு கியூல நிக்கிற மாதிரியும் பேசுறாரு. இதை விட நல்லது வருமானு எதிர்பார்க்கிறேன்னு வேற சொல்றாரு. ஆனாலும் இத்தனை அகம்பாவம் ஆகாதுப்பா.
0: அம்மா, அப்பாவை குறை சொல்லாதம்மா. அவருக்கு எவ்வளவு அனுபவம் தெரியுமா? ஒரு பணக்கார வரன் வருதுன்னு நாம சரி

0: அப்படின்னு சொல்லிட்டா வரப்போற பொண்ணு உங்ககிட்ட இருந்து என்ன பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? இப்பவே அம்மாவ அப்பாவ லக்கேஜும்னும் கூட பிறந்தவங்கள ராகு கேதுன்னு சொல்லிட்டு இருக்கிற உலகம் இது. இத பத்தி எல்லாம் அப்பா யோசிக்கதான் வேணுமா?
1: வித ஒண்ணு போட்டா சொரைய ஒண்ணா முளைக்கும். வலிய வர ஸ்ரீதேவிய எட்டி உதைக்க கூடாதுன்னு நான் சொல்றத சொல்லிட்டேன். அப்புறம் நீ ஆச்சு, உங்க அப்பா ஆச்சு. உங்க அப்பாக்கு உடம்புல மட்டும் இல்லடா, தலையிலயும் கொஞ்சம் கனம் தான்.
2: விஷ்ணு, இப்படி வழிய வந்து பொண்ண தரேன்னு வந்தாங்கன்னா அவங்கள பத்தி டாப் டு பாட்டம் நாம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரே வழி, ஏதாவது ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சிய நாம பிடிக்கணும்.
0: ஆமாப்பா, நீங்க சொல்றதா சரி. நான் அதை பத்தி விசாரிக்கிறேன், அப்புறம் நீங்களும் அவங்க கிட்ட பேசி முடிவு பண்ணிக்கலாம். சரிப்பா, எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன்.
1: விஷ்ணு இருடா, லஞ்ச் பாக்ஸ் மறந்துட்டு போறியே. சரி சரி, போயிட்டு வா, நல்ல முடிவா எடு. சரியா, எனக்கு என்னவோ இந்த வாரம் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா.
0: அப்படியாமா, சரி சரி, பாக்கலாம். பாய்மா, நான் கிளம்புறேன்.
2: அடே, நீ மட்டும் பார்த்தா பத்தாதுடா, நானும் பாக்கணும். பாக்குறோம்.
0: வெல் தன் பிரியா, கலக்கிட்டு போ. ஏருக்கு மாற பேசுற அப்பாவையே நீ சூப்பரா மடக்கிட்ட. ஆனா என்ன பத்தி கொஞ்சம் நல்லபடியா பேசிருக்கலாம். ஏன் பிரியா, நிஜமாவே என்ன உனக்கு பிடிச்சிருக்கா இல்ல?
3: அதுல என்ன உனக்கு சந்தேகம்? ஏதோ மாதிரி கேக்குற, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? உன்னை உண்மையாவே பிடிச்சிருக்குடா. இங்க பாரு, எங்க அப்பாவுக்கு சந்தேகம் வராம இருக்கணும்னா அவரோட அந்தஸ்தையும் கௌரவத்தையும் நான் உயர்த்தி தான் பேசணும், இல்லனா அவ்வளவுதான். நல்ல வேலை அம்மா கொஞ்சம் என் பக்கம் இருந்தாங்க, அதனால என்ற அம்மாவை நான் நல்லபடியா முடிச்சிட்டேன். உன்னோட ரோலை நீ கரெக்டா பண்ணிருக்கல?
0: பண்ணிருக்கேன் பிரியா. இங்க பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், ஆனா நாம யாருன்னு ரெண்டு பேர் வீட்டுக்கு தெரியாது. நான் போட்டிருக்க டிராமா எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்னு தெரியல. ஆனா எங்க அப்பா வேற டிடெக்டிவ் ஆபீஸ் அது இதுன்னு ஆரம்பிச்சிட்டாரு. அதான் எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல பிரியா.
3: ஒன்னும் கவலைப்படாத விஷ்ணு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கறேன். இதோ பூர்ணிமாவும் கணேஷும் வந்துட்டாங்களே.
4: ஹாய் விஷ்ணு, நேத்துக்கு எங்களுக்கு கால் பண்ணி பிரியா எல்லாத்தையும் சொல்லிட்டா. ஆபீஸ் ரெடி.
0: என்னது, ஆபீஸ் ரெடியா? எப்படிப்பா?
5: எங்க வீட்டு மாடி ரூம் ரொம்ப பெருசு, படிக்கட்டும் வெளியிலதான் இருக்கு. இன்னைக்கு பிகேஜி டிடெக்டிவ் ஏஜென்சிங்கிற பேர்ல போர்டை ரெடி பண்ண சொல்லி இருக்கோம், நாளைக்கு நிச்சயமா வந்துடும்.
3: ஆமா விஷ்ணு, இவங்க எல்லாம் இதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. சும்மா செயின தொலைச்ச உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், செல்ல தொலைச்ச உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபன் காஃபியோட அவங்க ஃபீஸ நிறுத்திட்டாங்க. இது காலம் பூரா ஒத்து வருமா சொல்லு? அதனாலதான் இவங்களுக்கு இப்படி ஒரு வேலைய கொடுத்து அதுக்கேத்த சம்பளத்தை நாம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி கொடுக்கறதா ஒப்பந்தம் போட்டிருக்கோம். நீ ஒத்துக்குவேன்னு தெரியும், அதனாலதான் உன்னை கன்சல்ட் பண்ணாம நானே சொல்லிட்டேன். உனக்கு ஓகே தானே?
0: ஓகே கண்மணி. பிரியா, நீ என் கூட பழகி பழகி நீ ரொம்ப புத்திசாலி ஆயிட்டு போல.
3: மண்ணாங்கட்டி, இனிமே ஆக வேண்டியத பாக்கலாம் வா.
6: பிரியா, இப்ப நாங்க என்ன வேலையெல்லாம் பண்ணணும் கொஞ்சம் தெளிவா சொல்லு.
4: ஆமா பிரியா, இது சரியா இருக்குமா இருக்காதா கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. நம்ம போர்டு மாட்டின நேரம் ஒரு நாலஞ்சு கேஸ் வந்திருக்குன்னு வையன், ஃபீஸ் எப்படி வாங்கறது, எவ்வளவு வாங்கறது அப்படின்லாம் எதுவும் தெரியல. ஆனா அதுக்கு முன்னாடி இத பத்தி நாம ஒரு ரூட் போட்டே ஆகணும்.
5: ஆமா விஷ்ணு, நீயும் பிரியாவும் கோடு போடுங்க, நாங்க ரோடே போட்டுறோம்.
3: நீங்க மட்டும் கரெக்டா ரோடு போடல, என் வாழ்க்கை அவ்வளவுதான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ஓகேவா?
5: டோன்ட் வரி பிரியா, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். உங்க அப்பாவும் இவங்க அப்பாவும் ஒன்னா சந்திக்க கூடாது, ஆனா நாங்க அவங்கள சந்திக்கணும்.
3: ஆமா ஆமா, ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல ரெண்டு பேரையும் தனித்தனியா சந்திங்க. ரெண்டு பேருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். எங்க அப்பாவுக்கு இதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்ல, ஆனா நான் தான் பேசி சம்மதிக்க வச்சிருக்கேன். நம்ம பொண்ண பத்தி ஆள் வச்சு வேவ பாக்குறாங்களேன்னு அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் தான் சொன்னேன், வேவு பார்த்தா பாத்துட்டு போகட்டும் பா, மடியில கணம் இருந்தாதானே வழியில பயம் இருக்கணும். நாம மட்டும் என்ன குறைஞ்சு போனோம்? அதனாலதான் நானும் அதே ஸ்பாட்ல அதே டிடெக்டிவ வச்சு விஷ்ணுவ பத்தி அக்கு வேற ஆணி வேற பிச்சு பிச்சு விசாரிக்க சொல்லிருக்கேன் அப்படின்னு சவால் விடுற மாதிரி நான் பேசிருக்கேன்.
0: பிரியா, எதுவும் சொதப்பிராதுல்ல, கரெக்டா நடக்குமா?
3: ஏன் விஷ்ணு நீ இப்படி இருக்க? துணிந்து நில், தொடர்ந்து செல், தோல்வியே கிடையாது, புரிஞ்சுதா?
6: டியர் ஃப்ரெண்ட்ஸ், விஷ்ணு பிரியா கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்கும், கவலை விடுங்க. இப்போ இந்த நேரத்துல சூடா ஒரு கப் காபி அடிப்போம், இல்ல காபி குடிப்போம்.
3: ஏய், அதுக்கு நான் ஸ்பான்சர்.

0: பண்றேன்ப்பா.
1: இத பாற, ஒரு கோடீஸ்வரம் விட்டு பொண்ணு பேசுற பேச்சா இது? ஸ்பான்சர் பண்றாங்க ஸ்பான்சர். இந்த கேஸ் முடியற வரைக்கும் விஷ்ணுபிரியா மிஸ் தான் எங்க வயிற்ற நிறைக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்?
0: வித் பிளஷர்.
2: அடடே, நம்ம தனிகாச்சலம் மாதிரில இருக்கு. வாப்பா வாப்பா, பாரு பாரு, இங்க வா, இங்க சீக்கிரம் வா. யார் வந்திருக்காங்கன்னு பாரு.
3: தோ வரங்க. அடுப்புல வேலை இருக்கும் போதுதான் யாராவது வருவாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போலாம், இல்லனா பால் பொங்கிடும். யாருங்க? அடடா, வாங்க வாங்க, வா தேவயானி.
4: பார்வதி, நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க?
3: நாம ஒரே ஊர்க்காரங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வேற வேறன்னு ஆயிட்டோம். ஆனா இவர் உங்க வீட்டுக்காரருக்கு ஃப்ரெண்டுன்னதும் எத்தனை சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா?
2: சரி சரி, சந்தோஷத்துல வந்தவங்களை உட்கார சொல்ல மறந்துடாத. வாப்பா வா, வந்து உட்காருங்க. பாரு, இப்ப காஃபி கொண்டா.
3: தோ கொண்டு வரேங்க. அந்த விஷ்ணு பையனை எப்படி மறக்க முடியும்? அதே பேர் இருக்குங்கறதுனாலதான் இப்போ என் பொண்ணுக்கு இந்த வரணை முடிக்கணும்னு ஒத்த கால நிக்கிறேன்.
5: தர்மலிங்கம், உன் பொண்ண என் பையனுக்கு கல்யாணம் முடிக்கலாம்னு நினைச்சோம், நீதான்.
2: அதெல்லாம் விடப்பா, ஆண்டவன் எது எப்படி நடக்கணும்னு அன்னைக்கே எழுதி வச்சுட்டான். அதுபடிதான் எல்லாமே நடக்குது. நானும் உன்னை எத்தனையோ இடத்துல எல்லாம் தேடினப்பா, கிடைக்கலையே.
5: சரி விடு, உன் பொண்ணு இப்ப எப்படி இருக்கா, என்ன என் நிலவெல்லாம் இருக்கா?
2: அட, அது என்னப்பா அப்படி எல்லாம் கேட்டுட்ட? உன் நினைவெல்லாம் இல்லாம போயிடுமா என்ன? அப்பப்போ உன்னை பத்தி பேசுவா. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் மறக்க முடியுமா? ஆமா, உனக்கு ஒரு பையன் இருந்தானே, இப்ப அவன் எப்படி இருக்கான்?
5: நல்லா இருக்கான். அவனுக்கும் கல்யாண ஏற்பாடு எல்லாம் போயிட்டு இருக்கு. தர்மா மாமா எப்படி இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான்.
4: நாங்க எப்படி என்னன்னு சொல்ல முடியும்? அன்னைக்கு 2004 மட்டும் சுனாமியில ரெண்டு குடும்பம் வேற வேற திக்குல பிரியாம இருந்ததுன்னா இன்னைக்கு நாம சம்பந்தி ஆயிருப்போம். எல்லாம் அண்ணன் சொன்ன மாதிரி விதி. விதி இல்லாம வேற என்ன? இப்ப பாத்திருக்கிற பொண்ணு அவ பேரும் பிரியாதான். அதனாலதான் எனக்கு அந்த வர ரொம்ப பிடிச்சிருக்கு.
6: பிரியா, உனக்கு எனக்கும் பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கிறதுனாலதான் நாம இப்ப ஒன்னா சேர்ந்திருக்கோம்.
7: ஆமா விஷ்ணு, எதுலயும் நம்பிக்கை இல்லாம இருந்த பிரியா இந்த விஷயத்தினாலதான் ஒவ்வொன்னையும் நம்ப ஆரம்பிச்சா. எனக்கு அவ சொன்னத கேக்கும் போது இது கனவா இல்ல நினவா அப்படின்னு தான் நினைக்க தோணுது.
1: இது என்ன புது கதை? டேய் குமார், கிணறு வெட்ட பூதம் கிளம்புதுடா.
7: பி சீரியஸ், அவங்க கதையை கேட்டா நீங்களும் ஆச்சரியப்பட்டு அசந்து போயிருவீங்க.
6: இன்னும் 10 நிமிஷத்துல மருதமலைக்கு போயிடலாம். அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டா வெளியில ஏதோ வேலை இருக்குன்னு எங்களால வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, நாமளாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். முருகா, உன்னை பாக்க தாப்பா வந்துட்டு இருக்கேன். அப்பா முருகா, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதையுமே கேட்டது இல்ல. இப்பதான் முத முதல்ல உன்னை கேக்குறேன். என் பிரியா அவ எங்க இருக்கா, என்ன செய்யறா, எதுவுமே எனக்கு தெரியல. அடிச்ச சுனாமியில எங்க அப்பா மருதாசலம் தண்ணியில மூழ்கி அதிர்ச்சியில கொஞ்ச நாள் புத்தி சுவாதீனம் இல்லாம இருந்துட்டாரு. அம்மாவுக்கும் உடம்பு முடியாமையே போயிருச்சு. எங்க மாமா தான் எங்க குடும்பத்தை எப்படியோ கோயம்புத்தூருக்கு கூட்டு வந்தாரு. மருதமலைக்கு போயிட்டு வந்தா கொஞ்சம் அப்பாவுக்கு குணமாகலான்னு எல்லாரும் நம்பினாங்க, நானும் நம்பினேன். அதனாலதான் எல்லாரும் மருதமலைக்கே வந்தோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நினைவு திரும்பிச்சு. ஆனா எதையோ திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தாரு. பக்கத்துல போய் கேக்கும் போதுதான் மருதாச்சலம் மருதாச்சலம்னு உன்னோட பேரையே சொல்லிட்டு இருந்தாரு. முருகா, நீதான் அந்த பேரையே வைக்க சொல்றேன்னு நினைச்சு எங்க அப்பாவோட தனிகாசலம்னு இருந்த பேரை உன்னோட பேரான மருதாசலம்னு வச்சிட்டோம். உன்னோட அருளால நான் வளர்ந்து படிச்சு நல்ல வேலை கை நிறைய சம்பாதிக்கிறேன். இதே மாதிரி என் வாழ்க்கைக்கும் வழிகாட்டுப்பா. எத்தனை வருஷம் ஆனாலும் அவ என்ன விஷ்ணு விஷ்ணு அப்படின்னு கூப்பிடுற குரல் என் காதுல கேட்டுட்டே இருக்கு. இதுக்கும் நீயே நல்லதொரு வழிய காட்டப்பா முருகா. என் அப்பனே,
2: பிரியா பிரியா, இங்க வந்து பாரு. ஐயோ, இங்க வந்து பாரு எப்படி இருக்குது பாரு. கோயம்புத்தூர் எத்தனை அழகா தெரியுது. லேசா அந்த மருதமலைய பனி மூடி இருக்குது. அந்த சூரிய வெளிச்சத்துல அந்த திரை விளங்குனது மாதிரி எத்தனை அருமையா இருக்குது. கடவுளோட படைப்புக்கு ஈடே இல்ல, எவ்வளவு அழகா இருக்குது பாரு.
0: ஆமாப்பா, இட்ஸ் சோ பியூட்டிஃபுல். எப்படிப்பா இங்க வரணும்னு உங்களுக்கு தோணுச்சு? இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குப்பா.
6: இந்த குரல், இந்த குரல் என் பிரியாவதாச்சே. அவ குரலேதான் இது. எங்க இருக்க ஏன் இது நம்ம

0: பிரியாவா இருக்க கூடாது. என் பிரியா இங்க எங்கேயோதான் இருக்கா, இங்க அவளும் வந்திருப்பாளோ. கடவுளே, முருகா, என் பிரியாவை எப்படியாவது என் கண்ணுல காட்டிடுப்பா.
1: ஏன் எனக்கு விஷ்ணுவோட ஞாபகம் காலையில இருந்து வந்துகிட்டே இருக்கு. சினிமால வேணா காணாம போனவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குடும்ப பாட்டு இருக்கும். என்னையும் விஷ்ணுவையும் சேர்த்து வைக்கிற பாட்டு எந்த பாட்டோ? எனக்கு அப்போ ஒரு 5 வயசு இருக்குமா, யாருக்கு தெரியும், அவனுக்கு ஒரு 8-10 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா சொல்லிருக்காங்க, ஆனா அவனோட உருவம் மட்டும் என் மனசுல நிழல் மாதிரி இருக்கு. சின்ன குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சாத்தியமானு தோணும். என்ன மாதிரியே அவனும் யோசிச்சிருப்பானோ. சே, என்ன ஒரு பைத்தியக்காரத்தனம், இதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல.
2: என்னம்மா பிரியா, அமைதியா ஏதோ யோசனை பண்ணிட்டே இருக்கிற. இந்த அழகுல மதிமயங்கி போயிட்டியா? பிரியா, பிரியா, என்னமாச்சு? ஐயோ, மயக்கமாயிட்டாளே. ஆண்டவா, இது என்ன சோதனை? மழை வேற வர மாதிரி இருக்கு. பிரியா, பிரியா, கண்ணை திறந்து பாருமா. பிரியா,
1: அப்பா,
2: பிரியா, பிரியா, கண்ணு முழிச்சிட்டியாமா? அம்மா, என்னாச்சுமா, என்னாச்சு?
1: இல்லப்பா, கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருந்துச்சுப்பா.
2: சரிமா, மெதுவா மெதுவா எந்திரிமா. அப்படிதான், என்ன புடிச்சுக்கோ, மெதுவா மெதுவா வாமா. அப்படி என்ன புடிச்சுக்கிட்டே வாமா. இந்த மண்டபத்து தூண்ல கொஞ்சம் போய் சாஞ்சு உக்காரு.
1: இப்போ இப்போ கொஞ்சம் பரவாயில்லப்பா. நான் இங்கேயே உட்கார்ந்துருக்கேன்.
2: சரிமா, நீ கொஞ்சம் அமைதியாரு, நான் போய் கார் எடுத்துட்டு வந்துடுறேம்மா.
1: சரிப்பா, நான் உட்கார்ந்துருக்கேன்ப்பா இங்கே.
0: அதோ அந்த செவத்துல சாஞ்சு ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்காளே, பிங்க் கலர் சுடிதார் போட்டிருக்கா. சீ, எனக்கு வேற யார பார்த்தாலும் என் பிரியாவை பாக்குற மாதிரியே இருக்கு. ஒருவேளை இது பிரியாவா இருக்குமோ? கிட்ட போய் பாப்போம். ஹலோ, நீங்க, நீ பிரியா தானே?
1: என் பேர் இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? யாரு நீங்க? நீங்க யாரு?
0: நான் தான் விஷ்ணு.
1: விஷ்ணுவா? இது இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே, இது எப்படி பாசிபிள்?
0: நீ பிரியா தர்மலிங்கம் தானே?
1: இல்ல, நான் இப்போ பிரியா ராமலிங்கம்.
0: அப்போ நீ, நீங்க?
1: அதே பிரியா தான் விஷ்ணு, ஆனா அப்பா பேர் தான் ராமலிங்கம்னு மாறிடுச்சு. உனக்குதான் எங்க அப்பாவை பத்தி தெரியும்ல, அவர் தான் வாஸ்து நியூமராலஜி எல்லாம் பாப்பாருல்ல, அதனாலதான் இந்த பேர் மாற்றம்.
0: உனக்குமா? எனக்கும் தான். எங்க அப்பா பேரை எங்க மாமா மருதாச்சலம்னு மாத்தின மாதிரி. என்ன பொருத்தம்?
1: அப்படியா?
0: ஆமா பிரியா, அது பெரிய கதை. 2004 சுனாமி வந்தப்ப தண்ணியில மூழ்கி அப்பாக்கு சுயநினைவே போச்சு.
1: ஐயோ, இப்போ எப்படி இருக்காரு?
0: இதுதான் நடந்தது பிரியா, இப்படி ஆயிருச்சு.
1: எங்க அப்பா இப்ப பெரிய மில்லோனர், உலக பணக்காரங்கள்ல 1வது இடத்தை பிடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா நான் இப்பவும் அதே பிரியா தான். சாதா பிரியா இல்ல, விஷ்ணு பிரியா. ஓகே தானே?
0: ஓகேவா? எப்படி இருக்கு தெரியுமா முருகா, இப்பதான் உங்ககிட்ட வேண்டன, அதுக்குள்ளே கொடுத்துட்டியே. ரொம்ப நன்றிப்பா முருகா. பிரியா, எல்லாம் சரிமா, ஆனா நம்ம எப்படி ஒண்ணு சேர போறோம் அப்படிங்கறத நினைச்சாதான் கொஞ்சம் யோசனையாவே இருக்கு.
1: எத்தனையோ பார்த்தாச்சு, இதையும் ஒரு கை பாத்துரலாம். இனி அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. வா கிளம்பலாம், இனிமே ஐடியா வரும் சொல்றேன்.
0: கிளம்புவோம், கிளம்புவோம்.
2: பிரியா, பிரியா, இங்க தானே உட்கார வச்சிட்டு போன, எங்க போனா பிரியா?
1: ஐயோ விஷ்ணு, உன் கூட பேசிக்கிட்டே நான் இந்த பக்கமா வந்துட்டேன் போல.
0: அப்படியா?
1: அப்பா கண்ணுல படுறதுக்குள்ள நான் போயிடுறேன். செல் நம்பர் கொடுத்துருக்கேன்ல, கால் பண்ணு, அப்புறமா பாத்துக்கலாம். பாய்.
0: ஓகே, பாய் பிரியா.
3: இப்ப என்ன சொல்றீங்க?
4: நிஜமாவே கதை ரொம்ப நல்லா இருக்கு பூர்ணிமா.
5: குமார், இது கதை இல்ல, நிஜம். நிச்சயமா ஏதோ ஒரு சக்தி தான் இவங்கள சேர்த்து வச்சிருக்கு. இனிமே சுத்தி இருக்கிற நாம தான் அவங்க கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கணும். இருப்பா, யாரும் போன் பண்றாங்க, யாருன்னு பாப்போம். ஏய், இங்க பாருப்பா, பிரியா தான் போன் பண்றா. நாம பேசிக்கிட்டு இருக்கும் போதே போயிட்டாளா? நாம தான் கவனிக்கல. ஏன் கூப்பிடறான்னு கேக்குறேன். ஹலோ பிரியா.
1: ஹலோ கணேஷ்.
5: சொல்லு பிரியா.
1: நான் சொல்றத கவனமா கேளு.
5: சரி.
1: நான் வீட்டுக்குள்ள வரும்போதே யாரோ பேசுற சத்தம் கேட்டு தோட்டத்து பக்கமா மாடி ஏறி வந்து பார்த்தேன்.
5: அப்படி என்ன பார்த்த பிரியா?
1: எங்க அப்பாவோட விஷ்ணு அப்பா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு.
5: அப்படியா?
1: தேவயானி ஆன்ட்டியும் கூட இருக்காங்க.

0: எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, ஆனா எங்க அப்பா அவரை தணிகாசலம்னு கூப்பிட்டு இருக்காரு. ரெண்டு பேருக்கும் தங்களோட பேர் மாறி போனதே தெரியல. இந்த சிச்சுவேஷனை எப்படியாவது சமாளிங்கப்பா, நான் கால் கட் பண்றேன்.
1: அடக்கடவுளே, இப்ப என்னடா அவரை கூப்பிடுறா? அவரை விட்டா நமக்கு வேற கதையே இல்லடா. பிரியா வீட்டுல இப்போ விஷ்ணு அப்பா. விஷ்ணு அப்பாவுக்கு பிரியாவ அடையாளம் தெரியுமா தெரியாதானே தெரியல.
2: இப்ப நாம என்ன பண்றது?
3: இப்போ மிஸ்டர் தர்மலிங்க பேரு ராமலிங்கம், மிஸ்டர் தணிகாச்சலம் பேரு மருதாச்சலம், ஓகேயா? அப்போ விஷ்ணுவும் பிரியாவும் தங்களோட பிள்ளைங்க தான் அப்படின்னு இவங்களுக்கு இன்னும் தெரியாது.
1: ஆமாவா இல்லையா?
3: லைஃப்ல கொஞ்சமாச்சு சீரியஸ்னஸ் வேணும்பா. உங்க காமெடி எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க, போறப்ப குப்பை தொட்டில போட்டுலாம். இப்போ விஷயம் கிளைமேக்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கு தெரியுமா? சொதப்பாம எல்லாம் கரெக்டா நடக்கணும்.
2: சரிதான் பூர்ணிமா.
0: ஏய், எல்லாருக்கும் எல்லாம் ஞாபகம் இருக்குல்லப்பா?
1: எல்லாமே ஞாபகம் இருக்கு பிரியா. மூளையா நீ இருக்க, வெறும் உடல் தான் எங்களது. ஓகே, பாத்துக்கலாம்.
0: சரி கணேஷ், நான் ஆபீஸ் ரூம்ல விஷ்ணுவோட மறைஞ்சிருக்கேன். கிளைமேக்ஸ் வரும்போது நாங்க வெளியில வரோம், சரிதானே? விஷ்ணு வா, போகலாம்.
4: பிரியா, குட் ஐடியா.
1: ஏய் குபார், அங்க பாரு, ரெண்டு காரும் வந்தாச்சு, ரெடியா இருங்க. சொதப்பாம எல்லாத்தையும் நடத்தணுமே, நமக்கு பீஸ் முக்கியம்பா.
3: மெதுவா பறக்காத கணேஷ், சும்மா காசு பீஸ்ன்னு. வாங்க வாங்க, ராமலிங்க சார் வாங்க, மருதாச்சல சார் நீங்களும் வாங்க, உட்காருங்க சார். என்ன சாப்பிடுறீங்க? எங்க ஆபீஸ் எப்படி இருக்கு?
5: சும்மா சொல்லக்கூடாதுமா, ரொம்ப நல்லாவே இருக்கு. என்ன, ரூம்ல கொஞ்சம் ஏசி இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்.
6: தினம் ஓசி சாப்பாடு, இதுல ஏசியா ஏசி?
7: என்ன குமார் தம்பி, ஏதோ முணுமுணுக்கிறாப்புல இருக்கு.
6: அது ஒண்ணும் இல்ல சார், ஏசி கூடி சீக்கிரம் போட்டுடலாம்னு சொன்னேன். இந்த கேஸ் முடிஞ்சா நீங்க குடுக்கற ஃபீஸ் இல்ல.
1: சும்மா இருடா, வெண்ண திரண்டு வர நேரத்துல தாழிய உடைச்சிடாத.
5: இந்த காலத்துல பசங்கள்லாம் ரொம்ப சுட்டி. ரெண்டே நாள்ல நான் கொடுத்த வேலையை கச்சிதமா செஞ்சிருக்கீங்களே, வெரி குட். பிரமாதம் பா தம்பிகளா, வெரி குட்.
3: சார் உங்க பேரு
5: என்னம்மா? தெரியாத மாதிரி கேக்குற. ராமலிங்கம்மா?
3: இல்ல மிஸ்டர் தர்மலிங்கம், இதுதானா உங்க உண்மையான பேரு? ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப சரியா செய்யணும் இல்லையா மிஸ்டர் தணிகாச்சலம்?
7: என்னமா இது?
5: என்னமா இது? அப்போ என்னோட பொண்ணு இவரோட பையன், ஒரு குழப்பமா இருக்க.
3: சார் எந்த குழப்பமும் வேணாம் சார், இது உங்களோட ஃப்ரெண்டு தணிகாச்சலமே தான். ஆனா மருதாச்சலம்னு அவரோட பையன் ஜாதகத்துல இருக்கு. அதே மாதிரி உங்க பொண்ணு ஜாதகத்துல உங்க பேரு ராமலிங்கம்னு இருக்கு. நீங்க நியூமராலஜி படி தர்மலிங்கத்தை ராமலிங்கம்னு மாத்திட்டீங்க இல்லையா, அதே மாதிரி விஷ்ணுவோட மாமா தணிகாச்சலம் அவரோட பேரை மருதாச்சலம்னு மாத்திட்டாரு. உங்க ரெண்டு பேருக்குமே இது தெரிய வாய்ப்பு இல்ல.
6: இந்த உண்மை தெரிஞ்சதும் எங்களோட வேலை ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு.
3: இப்போ உங்களுக்கு எல்லாம் தெளிவா இருக்குமே. 2004 சுனாமி உங்களை பிரிச்சாலும், இந்த 2024 உங்க பொண்ணையும் இவர் பையனையும் எங்களோட PKG டிடெக்டிவ் ஏஜென்சி சேர்த்து வச்சிருக்கு பாத்தீங்களா? இனிமே இவர்களை பத்தின விவரம் இன்னும் தேவையா உங்களுக்கு?
7: இனிமே எனக்கு எந்த விவரமும் தர வேண்டாமா? அப்ப இருந்த தர்மலிங்கம் வேற, இப்ப இருக்கிற தர்மலிங்கம் வேற. அம்மா, எனக்கும் அவனுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. ஏதோ தெரியாதனமா உங்களை ஏற்பாடு பண்ணிட்டேன். சின்ன பெயர் மாற்றத்தால வந்த விளைவுதான் இது. உன்னோட பொண்ணுதான் இந்த பிரியான்னு தெரியாம தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கப்பா, நான் வரேன்.
5: என்னப்பா தணிகாசலம், என்ன நீ புரிஞ்சுகிட்டது இவ்வளவுதானா? நானும் உன்ன யாரு என்னன்னு தெரியாம தான்ப்பா என் பொண்ணு கொடுக்க தயாரா இருந்தேன். ஆனா இப்ப சொல்றேன், மனப்பூர்வமா உன் பையனை நான் ஏத்துக்கிறேன். தணிகாசலம், நல்ல நட்புங்கிறது பணத்துக்காக இல்லடா, குணத்துக்காக. அந்த ஆண்டவனா பார்த்து நம்மளை இணைச்சிருக்கான். டே, நீ எதுடா குறைஞ்சு போயிட்ட? பையனை நல்லா வளர்த்து, நல்லா படிக்க வச்சு, வேலை வாங்கி கை நிறைய சம்பளம் வாங்குற அளவுக்கு அவனை பண்ணிருக்க. டே, எல்லாத்துக்கும் மேல அவன் நல்ல குணம் இருக்கடா அவங்ககிட்ட. தவறவும் என்னோட பொண்ணுக்கு பொருத்தமானவரன் நம்ம விஷ்ணு தான். எல்லாரோட ஆசையும் நிறைவேற சமயத்துல ஏன்டா இப்படி பேசுற? இப்பவே என் பொண்ணுக்கு போன் பண்ணி இங்க வர சொல்றேன், அவகிட்டே பேசுடா.
0: போன்லாம் பண்ண வேண்டாம்ப்பா, நாங்க இங்கதான் இருக்கோம்.
7: என்ன, நீங்க ரெண்டு பேரும் இங்கேயேவா இருந்தீங்க?
4: அப்பா, அங்கிள், எங்களை மன்னிச்சிருங்க.

0: அங்கிள், பெரிய பணக்காரர்னு தெரிஞ்சா நீங்க ஒத்துக்க மாட்டீங்களோன்னு தான் நானும் பிரியாவும் இப்படி எல்லாம் பண்ணிட்டோம்.
1: என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிருக்கீங்க? சரி சரி, தனியாச்சலம், சின்ன வயசுல இவங்களை விஷ்ணு பிரியா அப்படின்னு சேர்த்து வச்சதே நாம தானடா. இதோ பார்வதி வர அப்படி இருக்க, கூட தேவயானி வராங்க போல.
2: என் பொண்ணு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் உண்மைய சொன்னா, அதனால எனக்கும் த்ரில்லிங்கா இருந்தது. ஏங்க இங்க பாருங்க, என்னையும் மன்னிச்சிடுங்க.
3: என்னையும் கூட மன்னிச்சிடுங்க. எப்ப பார்த்தாலும் விஷ்ணுவோட அப்பா என்ன மட்டம் திட்டே இருப்பாரு, உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும்னு. இவருக்கு இவ்வளவு தெரிஞ்சதுன்னா எனக்கு இத்தனூண்டு தெரியாதுங்களா?
0: உங்க டைலாக சொல்லி முடிங்கம்மா. அதான் எப்பவுமே சொல்லுவீங்களே, உங்க அப்பாவுக்கு உடம்பு மட்டும் இல்ல தலையிலயும் கொஞ்சம் கணம் அதிகம்னு.
3: நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன், நீங்க ஒன்னும் மனசுல வச்சுக்காதீங்க.
1: சரி சரி, யாரும் யாரையும் மன்னிக்க வேண்டாம். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்கு. தனிகாசலம், என்னைக்கும் நான் உன்னோட தர்மலிங்கம் தான், நீயும் என்னோட தனிகாசலம் தான். நம்ம விஷ்ணு பிரியாவோட கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும்.
4: அது போதும்பா. பூர்ணிமா, கதை முடிஞ்சிருச்சு போல. நம்ம பீஸ்
1: பீஸா? உங்களுக்கு நிச்சயமா எந்த பீஸும் தரமாட்டேன். இனிமே நான் புதுசா தொடங்க போற லிங்கம்மன் லிங்கம் எக்ஸ்போர்ட் கம்பெனில உங்க மூணு பேருக்கும் வேலை, சம்பளம் அது சஸ்பென்ஸ், இப்ப சொல்ல மாட்டேன்.
0: தேங்க்யூ அங்கிள்.
1: தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குப்பா? மாப்பிள்ள, அந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டரே நீ தான்ப்பா.
5: அப்பா தேங்க்யூப்பா.
1: தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கம்மா? பிரியா கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்கலாமா? அவ யாரு? லிங்கம்மன் லிங்கம் எக்ஸ்போர்ட் கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர், விஷ்ணுவோட ஒய்ஃப். இப்படி எல்லாம் கண்கலங்களாமா? அட, கம்பெனியா உன்னோடதுமா. டோன்ட் வரி, பி ஹாப்பி, என்ஜாய் பண்ணுங்க லைஃப்ல, சந்தோஷமா இருங்க.
6: நேயர்கள் இதுவரை கேட்டது இனி எல்லாம் சுகமே நாடகம். எழுதியவர் பி ஸ்ரீலக்ஷ்மி அவர்கள். இதில் கதாபாத்திரமானோர் விஷ்ணுவாக பி மணிபாரதி, பிரியாவாக எஸ் பார்வதி, தர்மலிங்கமாக என் பிரபு ராகவேந்திரா, பார்வதியாக ஆர் எம் அன்னபூரணி, தணிகாச்சலமாக பி பாலசுப்ரமணியம், தேவயானியாக எஸ் சரளா, பூர்ணிமாவாக மாத்தங்கி ஸ்ரீராம், கணேஷாக எம் கே சத்யசீலன், குமாராக ஏ ரமேஷ் அரவிந்த் மற்றும் தரகர் நாதனாக ஆர் ராஜ்குமார். தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன். அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். எஸ் விஜயகுமார்.
7: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 10 மணி. இப்பொழுது கேட்கலாம் அரங்கிசை. இன்று இதில் டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வாசித்தளித்துள்ள வயலின் இசை, பி ஹரிக்குமார் அவர்கள், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். அரங்கிசையின் தொடக்கமாக பேகட ராகவர்ணம் ஆதிதாளம்.

அரங்கிசீலினி திரதியகராதா என தொடங்கும் தியாகராஜர் கிருதி கௌலிபந்து ராகம் ஆதி தாளம்.

கேட்டது பட்னம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றிய ரகுவம்ச சுதா. கதன குதூகலம் ராகம் ஆதிதாளத்தில் அமைந்தது. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 10:35. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அரங்கிசையில் இன்று டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வாசித்தளித்துள்ள வயலினிசை, பி ஹரிக்குமார், சேலம் கே ஸ்ரீனிவாசன் ஆகியோர் மிருதங்கம். அரங்கிசையில் தொடர்வது சாமஜ வரகமன என தொடங்கும் தியாகராஜர் கிருதி, ராகம் ஹிந்தோளம் ஆதிதாளம்.

0: acha?
1: இதுவரை இன்றைய அரங்கிசையில் டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வாசித்தளித்திருந்த வயலின் இசை கேட்டீர்கள். பி ஹரிக்குமார், சேலம் கே ஸ்ரீனிவாசன் ஆகியோர் மிருதங்கம். நேர்களை, உங்களின் நினைவிற்கு நாளை இரவு 10 மணிக்கு அரங்கிசையில் கண்டதேவி அழகிரிசாமி அவர்களின் வயலின் இசை, திருச்சியார் தாயுமானவன் அவர்கள் மிருதங்கம்.
2: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 11 மணி. திருச்சி மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், DRM இன்ப ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் எமது இன்றைய ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒளிபரப்பு மீண்டும் இதே அலைவரிசைகளில் நாளை காலை மணி 5:45 தொடங்கும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.

ஆயிற்றில் பிறந்த தொல்லை போகா துயரம்போ நல்ல குணமதிக